கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருப்பது அருள்மாலை. தெய்வம் அறிவுக்கடலாக இருக்கிறது. அக்கடலில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு திவலையாக இருக்கிறோம்.

நேரம் 5:50. விளக்கின் ஒளி மேல் நோக்கிதான் எரியும் தன்மையுடையது. அதுபோல நாமும் மேன்மையானவர்களாக, உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக உயர்ந்து நிற்க வேண்டும்.

சுந்தர தேன்றலாய் வீசிக்கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் ஒரு பிள்ளையாய்ந்தில் இன்று மலரவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த வீதியில் இதில் பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஆலய உலா, 6:30 அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், 6:30 ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் வசந்த வீதியில் இதில் கோவில் விழா தகவல்கள் கேட்கலாம். 6:35 கரூர் தைலாசல் சென்டரின் பூந்தளை நேரம் இன்றைய தளிராக குமாரபாளையம் நவீன். 7:00 சுகமான காலை இதில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், புமக்ஸ் பாணியங்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று இவை இடம்பெறும். 8:00 மங்களன் மங்கள திருச்சி மற்றும் சேலத்தின் மனதூடராகும் தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக. 8:10 புமக்ஸ் பாணியங்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனின்சன் பிரீஸ், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் மனதோடராகும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்க தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 9:00 விரிகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில் குரலின் குரலாக சிறப்பு விருந்தினர் நல்லாசிரியர் மே செய்யங்கொண்டானவர்கள். 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும் சிறப்பு விருந்தினர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாடக கலைஞர் நந்தகோபாலன் அவர்கள். 11:00 பாட்டு பட்டாளம், நண்பகல் 12:00 மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. பனிரெண்டு ஆரோக்கியத்தின் முதல் வரம் தாய்ப்பால். தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பெண்கள் மற்றும் மகப்பேறு துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் எஸ் சாந்தவி பாலா அவர்கள். பனிரெண்டு ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை நீள வள்ளி, காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு பிற்பகல் 1:00 தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். பிற்பகல் 2:00 மில்

வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா ஈரோட்டிலிருந்து 1 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் சேலம் கே ஆர் தோப்பூர் திலகா அவர்கள். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு அணில் கொழுக்கட்டை மாவு, தாராபுரம் விஎஸ்என் சூரியன்பிரன் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வண்ண தூரிகையில் சினிமா கொட்டகை. 4:30 புமக்ஸ் பனீந்திரன் ஜெட்டிகள் டிராயர்கள், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வண்ண தூரிகையில் சினிமா கொட்டகை. இடைக்காலையினை கீதங்களோடு மாலை 5 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்திரச்சவானம். 5:30 வைக்கிங் மணின்சன் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம். 5:40 கேட்கலாம் நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம மலர்கள். 6:01 விளக்கேற்றும் வேளை. 6:05 புமக்ஸ் பனீந்திரன் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். கட்சவிய குறுந்தகவல் வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்களை நேயர்களின் குரலோடு கேட்டு ரசிக்க 7:00 ஆசையிலூர் குக்கு, 7:30 சொந்தபந்தம், 7:55 சேவை செய்திகள், 8:00 இளமை பேசுகிறது நாணைகள் சிக்குபுக்கு விளையாட்டுகளோடு, 9:00 தவழ்ந்து வருகிறது கொடைத்தேன்றல் விருந்தினர் விருப்பமாக நிகழ்ச்சியோடு நாட்டுப்புற இசைக்கலைஞர் தனலட்சுமி செய்வகனவர்கள், 10:00 நினைவி சுகம் நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்காக இடைவிடாத பாடல்களோடு 11:00 இரவு சிறகு. அவையாவும் கோடை பண்பலையின் 1.5 இன்று ரசிக்கவிருக்கின்ற நமது நிகழ்ச்சிகள் இணைந்து இருங்கள். நீர்களை கோடை பண்பலையின் 1.5 நள்ளிரவு 12:00 வரை.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் அதிக பதக்கங்களுடன் நான்காவது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லாத இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சார்பில் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வரும் முதலீடு தொடர்பான அறிவிப்பு திட்டம் போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்களை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கான மனோதர்மன் என்ற முன்முயற்சியை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஆடிப்பெருக்கையொட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் காவிரி தாய்க்கு யானை மீது சீர் வைத்து வழங்கும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு ஆட்சியர் திருமதி கவிதா உத்தரவிட்டுள்ளார். திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. குளிர்ந்த தென்றல் வீசும் காலை நேரத்தில் புன்னகைக்கும் பூக்களும் பொன்னிற கதிரும் புல்வெளியில் சிந்தி கிடக்கும் பனித்துளிகளும் அழகு. பறவைகளின் ஓசை மனதிற்கு அமைதி தருகின்ற இந்த காலை வேளையில் கோடை பண்பலையின் 1.5 வசந்த விடியல்

0: நிகழ்ச்சியோட ஜி மீரி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் காதர் சிறப்புரைத்தல் குரல் எண் 1129.
2: இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர்.
3: கண்ணுக்குள் இருக்கும் காதலர் நான் கண்ணிமைத்தால் மறைந்து போவதை அறிகிறேன். ஆனால் அதற்குள் அந்த கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த ஊரார் அவரை அன்பில்லாதவர் என்று சொல்லுவர். குறள் எண் 1129 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
2: இமைப்பின் கரப்பாக்கு அறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர்.
3: கண்ணுக்குள் இருக்கும் காதலர் நான் கண்ணிமைத்தால் மறைந்து போவதை அறிகிறேன். ஆனால் அதற்குள் அந்த கண்ணிமைக்கும் நேரத்தில் இந்த ஊரார் அவரை அன்பில்லாதவர் என்று சொல்லுவர். குறள் எண் 1129 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.

0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
1: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
2: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
1: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
1: கவுன்சிலிங் கோட் 2620.
2: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
9: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
10: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or ORG. கோடை பண்பலை 100.5 ஆலய உலா. இன்று வேலூர் மாவட்டம் வளையாத்தூரில் அருள் செய்யும் பெரிய நாயகி உடனுரை பலவநாதீஸ்வரர் திருக்கோயிலை

ஆடியிலே வருவாள், அன்போடு அருள் தருவாள், நாடிடும் பக்தருக்கெல்லாம் நல்லதோர் வாழ்வு தருவாள். நோய் தீர்க்கும் வல்லமையும் செய்காக்கும் கடமையும் அவளுடையது அல்லவா? வாருங்கள், வேலூர் மாவட்டம் வளையாத்தூரில் அருள் செய்யும் பெரிய நாயகி உடனுரை வளவநாதீஸ்வரர் திருக்கோயில் செல்வோம். நெற்றிக்கண் என்றாலே நம் அனைவருக்கும் சிவபெருமான் தானே நினைவிற்கு வருவார். ஆனால் அம்பாளும் நினைவிற்கு வர வேண்டும். ஆம், நெற்றிக்கண் உள்ள அம்பிகையின் சிறப்பு கோயில் இது. அது மட்டுமல்ல, ஆலயத்தில் நுழைந்ததும் முதலில் அம்பாளைத்தான் தரிசனம் செய்ய வேண்டும். ஏனெனில் பிரதான வாசல் அம்பாள் சந்நிதி எதிரில்தான் இருக்கிறது. அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு கல் ஜன்னல் வழியாக ஈசனை தரிசனம் செய்ய வேண்டும். கருவறையில் நின்ற நிலையில் நான்கு திருக்கரங்களோடும் கருணை வழியும் கண்களோடும் காட்சி தருகிறாள். அம்பாளின் நெற்றியில் சிவனுக்கு உள்ளது போல நெற்றிக்கண் உள்ளது. சூரியன், சந்திரன், அக்னி என மூவரையும் கண்களாக கொண்டவர் சிவபெருமான். சிவனின் சக்தி வடிவம்தானே அம்பிகை. அதனால் அவளும் முக்கண் உடையவளாகிறாள். இதை உணர்த்தும் விதமாகத்தான் அம்பிகை வேறு எந்த திருத்தலத்திலும் இல்லாத வகையில் நெற்றிக்கண்ணுடன் காட்சி தருகிறாள். அதனால் சிவராத்திரியன்று இரவில் அம்பிகைக்கு சிறப்பு பூஜைகள் உண்டு. சிவபெருமானாகவே கருதி சிவராத்திரி பூஜைகள் அம்பிகைக்கு நடைபெறுவதும் வேறு எந்த திருத்தலத்திலும் இல்லை. அம்பிகையின் நான்கு கரங்களில் உள்ள சுண்டு விரல்களிலும் மோதிரம் அணிந்திருப்பது மேலும் தனிச்சிறப்பாக இருக்கிறது.

அம்பிகை மாங்கல்ய வரப்பிரசாதியாக திகழ்கிறாள். இவளை வேண்டிக் கொண்டால் திருமணம் கைகூடும் என்பது மிக பெரும் நம்பிக்கை. இறைவன் வளவநாதீஸ்வரர் கருவறையில் சதுர வடிவ பீடத்தில் இடதுபுறமாக சற்றே வளைந்த நிலையில் நவாம்ச மூர்த்தியாக காட்சி தருவதாக ஐதீகம். இந்த

நிலைகளும் நவகிரகங்களை குறிக்கிறது. இதனால் கிரகங்களால் ஏற்படும் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அருள் செய்யும் அற்புத இறைவன். அம்பிகை போலவே உற்சவர் சந்திரசேகரும் தனது சுண்டு விரல்களில் மோதிரம் அணிந்து காட்சி தருகிறார். இத்தலத்தில் முருகன் கையில் சிவனுக்குரிய சின்முத்திரை காட்டியபடி அருள் செய்வது சிறப்பு. ஆலயத்தின் இன்னொரு சிறப்பு, சப்த கண்ணீர்கள் பீடத்தில் அவர்களுக்குரிய வாகனங்களில் படிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிவன் சந்நிதியின் முகப்பில் நின்ற திருக்கோலத்தில் விநாயக பெருமானும் வள்ளி தெய்வானையுடன் சண்முக பெருமானும் காட்சி தருகிறார்கள். கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை அருள் செய்கிறார்கள். பிரகாரத்தில் சூரியன், பைரவர், சண்டிகீஸ்வரர், நவகிரகங்கள் காட்சி தருகிறார்கள். தல புராணம் என்ன சொல்கிறது தெரியுமா? முற்காலத்தில் இப்பகுதியில் வசித்த மன்னர் தீவிர சிவபக்தராக இருந்தார். சிவனுக்கு ஆலயம் அமைக்க எண்ணினார். ஆனால் அவருக்கு எங்கு எப்படி ஆலயம் அமைப்பது என்று தெரியவில்லை. இறைவன் கனவில் வந்து இந்த இடத்தை குறிப்பால்

0: என்ன சொல்கிறது தெரியுமா? முற்காலத்தில் இப்பகுதியில் வசித்த மன்னர் தீவிர சிவபக்தராக இருந்தார். சிவனுக்கு ஆலயம் அமைக்க எண்ணினார். ஆனால் அவருக்கு எங்கு எப்படி ஆலயம் அமைப்பது என்று தெரியவில்லை. இறைவன் கனவில் வந்து இந்த இடத்தை குறிப்பால் உணர்த்தவே மன்னர் சிவனுக்கு கோயில் அமைத்தார். இறைவனும் மக்களுக்கு வேண்டும் வரத்தையும் வளத்தையும் தந்ததால் வளவநாதீஸ்வரர் என்ற பெயர் பெற்றார். ஆடியில் பெரிய நாயகியும் வளவநாதீஸ்வரரும் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். இதுவரை வேலூர் மாவட்டம் வளையாத்தூரில் அருள் செய்யும் பெரிய நாயகி உடனுரை வளவநாதீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் இதுவரை நாம் கேட்டோம் ஆழய உலா.
2: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
8: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
2: வழங்கும் வசந்த விடியல்.
9: கொடைக்கானல் புனித சலேத்தன்னை திருத்தல 160 ஆண்டு பெருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலி.

பிஞ்சும் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடி பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.

0: கூந்தலிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டியோண்டு தம்பி வந்திருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம். உங்க பேர் என்ன? நவீனா. நீங்க நவீன் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நெய்காட்டூரா? ஆஹா, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? அங்க உங்க மேம் உங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்க? இப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஒரு தாத்தா சொல்ற மாதிரி சொல்றீங்க நீங்க. அப்படியே சொல்லுவாங்க, அழக சொல்லுங்க, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு.
1: ட்விங்கிள் ட்விங்கிள் இஸ் ஆவ வண்ட ஆட்டே அப்பவாசம் அசைக்கு லைக்

0: உங்க ஊர்ல உங்க வானத்துல இருக்கா ஸ்டார்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? எப்ப பாத்தீங்க? நேத்து பாத்தீங்களா? ஆஹா, எத்தனை இருந்துச்சு உங்க வீட்டுல?
1: நாலு.
0: நாலு தான் இருந்துச்சா? ஆஹா, அதுல ரெண்டை நான் எடுத்துட்டு போயிடவா? ஆ சரி சரி, நான் ரெண்டு, நீங்க ரெண்டு வச்சுக்கோங்க. ஆ சரி சரி, சொல்லக்குட்டி, வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பா.
0: அப்படியா? அம்மா பேர் என்ன? அப்பா பேரு? மூர்த்தி. அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? சரி சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானது, நீங்க என்ன வேலைக்கு போவீங்க? பேச மாட்டீங்களா என் கூட? ஏன் பேச மாட்டீங்க? என் கூட சண்டை பட்டீங்களா? நீங்களும் நானும் ஃப்ரெண்ட் ஆயிக்கலாமா? ஆய் சொல்லுங்க. சரி சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானது, என்ன வேலைக்கு போவீங்க?
1: போலீஸ்.
0: ஓ, போலீஸ் வேலைக்கு போவீங்களா? போலீஸ்காரங்களை பாத்திருக்கீங்களா? எங்க பாத்தீங்க? ஓ, வீட்டுல பாத்தீங்களா? வீட்டு பக்கத்துல இருக்காங்களா? ஆ சரி சரி, நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு கொடி பண்புலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைத்து நேயர்களையும் வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி ஆட்டானமஸ்
2: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்
1: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்
2: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி
1: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம்
2: கவுன்சிலிங் கோட் 2620
1: மேலும் விவரங்களுக்கு 9443734670
3: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்
5: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம் விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: தொடர்புக்கு 8985712345
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610
3: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்
5: அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்
8: கோடை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் போர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை
9: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
9: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்
11: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்
2: தொடர்புக்கு 8985712345
12: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல ஆனா சரியான காலேஜ் இருக்கு உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர் கவுன்சிலிங் கோ 2608
13: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்
14: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி ஆட்டானமஸ்
2: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்
1: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்
2: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி
1: NAC A++ மற்றும்

0: MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
1: கவுன்சிலிங் கோட் 2620.
0: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
5: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
6: கோடை பண்பு 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
10: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
11: கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நேர்மாறு மணி 40 நிமிடம்.
12: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை நூறுப்புள்ளி ஐந்தில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். அணில் கொழுக்கட்டை மாவு, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: கோடை பண்பு 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
6: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
8: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.

அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டுவிடலாம் என்று சொல்லி நிறைவு பெறுகிறது இன்றைய வசந்த விடியல். மீண்டும் வசந்தமாகும் நாளை காலை 6 மணிக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜெய் மீறி நன்றி நேர்களை.

0: கோடை பண்பலை 100.5 அனில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
5: கவுன்சிலிங் கோட் 2610.
0: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
6: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
0: வழங்கிய வசந்த விடியல்.
7: கோடை பண்பலை 100.5 இனி சுகமான காலை.

புதிதாக புலர்ந்துள்ள காலை பொழுது, எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு, அதோட பரபரப்பாக வேலை. ஸ்கூலுக்கு சிலர் பேர் கிளம்பிட்டிருப்பீங்க, வேலைக்கு போக சிலர் ஆயத்தமாயிட்டிருப்பீங்க, இவங்களெல்லாம் அனுப்பிவிட சமையலை அவசர அவசரமாக செஞ்சிட்ருப்பீங்க பல பேர். இவ்வளவு வேலை இருக்குது நமக்கு, இவ்வளோ வேலையும் செய்கிறது எது? நம்ம மூளை. மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கீங்களே, மூளைக்கு கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சிலர் யோசிச்சிருப்பீங்க, இரவு தான் நம்ம மூளை ரெஸ்ட் எடுக்குதேன்னு. அப்போ கூட நம்ம கனவுன்னு ஒன்றை கூட்டிகிட்டு போய் மூளையை

0: ஓய்வு கொடுக்காமல் விட்டுறோம்ல. அப்போ மூளைக்கு எப்படி தான் ஓய்வு கொடுக்கறது? யோசிக்கிறீங்களா? யோசிக்காதீங்க, ரொம்பவே யோசிக்காதீங்க. சிம்பிள்ங்க, நம்ம மூளை ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை மூளை வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா எப்போவுமே நம்ம செய்ய வேண்டியது நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணுங்க. எங்கேயோ அந்த பாடல் ஒளிபரப்பாவா ஆனால் கூட பரவாயில்ல, இல்லை நமக்கு பிடிச்ச பாடலை நம்மளே போட்டு கேட்டாலும் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா, இந்த பாடலை கேட்குறப்ப நம்ம மூளை வந்து அந்த பாட்டில் அப்படியே ஆழ்ந்துரும். அப்போ அதுக்கு எந்த யோசனையுமே வராது. இப்படி யோசனை இல்லாதப்ப தான் மூளை நமக்கு ஓய்வு கொடுக்குது அப்படின்றத வந்து நமக்கு தெரியும். அதனால் நமக்கு பிடிச்ச பாடலை நம்ம கேட்டாலே போதும், நம்ம மூளை வந்து ஓய்வெடுக்குது, புத்துணர்ச்சியாக மாறிடும், எப்பயுமே ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னு நம்ம நம்புவோம். இப்போது இதே உற்சாகத்தோட கொடை பண்பலை 100.5 ஆரம்பிக்கலாமா? உங்களோட பயணிக்கும் பாடல்களோடு சுகமான காலை. சரி, பாடல் பாடல்னு சொல்லிட்டேன், யாரோட பாடல் கேட்க போகிறோம்? இவரோட பாடல்கள் கேட்டாலே ஒரு குதூகலம் வருங்க. இவரோட குரலும் இவரோட உச்சரிப்பும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், இருந்தாலும் அந்த பாடல்லாம் கேட்குறப்ப அப்படி தோணும். சரி, கேட்டலாமா?
1: அச்சச்சோ பொன்னகை, ஆள் தின்னும் பொன்னகை, கைக்குட்டையில் நான் பிடித்து கையோடு மறைத்துக்கொண்டேன்.

0: புன்னகையோட நிகழ்ச்சியை தொடங்கியாச்சு. யாரோட பாடல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க, உதித் நாராயணன் பாடிய பாடல்கள் தான் இன்னைக்கு சுகமான காலையில சுகமா கேட்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி
1: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: கோடை 11.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் வேளாண் அறிவியல் நிலையம் குன்றக்குடி சிவகங்கை சார்பில் மாடித்தோட்டம் மற்றும் வீட்டு காய்கறி தோட்டம் அமைத்தல் குறித்த ஒருநாள் இலவச வளாக பயிற்சி நாளை காலை 10 மணிக்கு வேளாண் அறிவியல் நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் சுய உதவி குழு உறுப்பினர்கள், விவசாயிகள், மகளிர், இளைஞர்கள், தொழில் முனைவோர் மற்றும் ஆர்வமுள்ள அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் பதிவு செய்வதற்கு தங்களது ஆதார் அட்டை நகல் கொண்டு வர வேண்டும் என தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.
2: இனிய காலப்பொழுது இன்பமாய் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம் கொடை பன்மலை 100.5 சுகமான காலை. இன்று காலை 8 மணிக்கு வர காத்திருக்கிறது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம். இன்னைக்கு மனதோடு ராகம் எந்த மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களோடு ஒலிக்க காத்திருக்கிறது? இந்த பக்கம் பார்த்தா தூத்துக்குடி, அந்த பக்கம் பார்த்தா திருநெல்வேலி, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல பார்த்தா மதுரை. அதுக்கு நடுவில் இருக்க ஒரு மாவட்டம் தான். என்ன மாவட்டம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இங்கே தாங்க ஒரு 5 அருவி கூட இருக்குது. அந்த அருவியை கூட இப்போ வெள்ளப்பெருக்கு வந்திருக்குன்னு மூடியிருக்காங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் நம்ம ஊருக்கு அனுப்புனா நல்லாயிருக்குமே அப்படின்லாம் தோணுதில்லை. ஆமாங்க, குற்றாலம் இருக்கிற அழகான ஊர், பார்க்கவே அப்படியே பச்சை பச்சையேன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போனாலே நமக்கு வர்றதுக்கே மனசு வராது. அதாவது கொடைக்கானலுக்கு வந்தால் இப்படி மனசு வராதோ அதே மாதிரி அந்த மாவட்டத்துக்கு போனாலும் மனசே வராதாங்க. இங்கேயே தங்கிடலாமே அப்படின்னு தோணும். அப்படி என்ன மாவட்டம், இவ்வளோ பில்டப் எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த மாவட்டம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க பேசுகிறதும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், இன்று காலை 8 மணிக்கு எந்த மாவட்டம் அப்படின்னா தென்காசி மாவட்ட நேயர்களோட விருப்ப கானங்கள் தான் வர காத்திருக்கிறது நம்மளோட கொடைப்பன்மலை 100.5. வாங்க நேயர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு மகிழலாம் இன்று காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் நிகழ்ச்சியில்.

இந்த பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட உதித் நாராயணன் சேர்ந்து பாடின பாட்டல். அப்போது இந்த படம் கேட்டாலே ஐயோ இந்த படத்தை திரும்ப திரும்ப பார்க்கணும்னு தோணும், அந்த மாதிரி ஒரு பாடல் தாங்க.

0: செய்யும் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை 11.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
5: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
6: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்

0: மோடி
1: காளி என்ற பெண் தெய்வம்
0: அல்லது
1: பகட்டு
0: அல்லது
1: உயர் தோற்றம்
0: அல்லது
1: மொத்தம்
0: மோடி
1: உயர் தோற்றம்.

0: பாட்டும் பதமும்
1: ஏழு மணி 21 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது இனிய கானங்களோடு கொடை பண்பலை 100.5 சுகமான காலை. இன்று காலை 9 மணிக்கு வர காத்திருக்கிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். 9:30 கேட்கலாம் வானவில். வானவில் இன்று நமக்கு தந்திருக்கும் வண்ணம் என்ன? அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும். தமிழ் எழுத்துக்கள் 247 37 எழுத்துக்கள் இடம்பெறவில்லை. முக்கியமா தமிழ் அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே இடம்பெறவில்லை. இது மட்டும் இல்லை, 70 கோடி அப்படின்றது ஒரே ஒரு குரலில் இருக்குது, ஆனால் கோடின்றது நிறையா குரலில் இருக்குது. ஏதா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி வந்து திருக்குறள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். குறளின் குரலாக வரக்காத்திருக்கிறது இன்று வானவில் நிகழ்ச்சி. வாங்க, உங்களுக்கு பிடிச்ச குறளை சொல்லி அதோட விளக்கத்தையும் சொல்லி நம்மளும் கேட்டு, ஓ இப்படியும் திருக்குறள் இருக்கா, இந்த திருக்குறள் இவங்களுக்கு பிடிக்குமா, இந்த திருக்குறளுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் இருக்கா, இதை நம்ம வந்து கடைபிடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்றா யோசிக்கிற மாதிரி திருக்குறளாக வந்து சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னா, நல்லாசிரியர் மே செய்யங்கொண்டான் அவர்கள் கலந்துக்க காத்திருக்காங்க. அதனால் வாங்க நேயர்களே, உங்களுக்கு பிடிச்ச திருக்குறளையும் விளக்கங்களையும் சொல்லுங்கள், கேட்கலாம் இன்று காலை 9 மணிக்கு வானவில் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் என்ன படத்துல இருந்து அப்படின்னா, ரன் படத்துல இருந்து தாங்க. உதித் நாராயணனும் சுஜாதா மோகனும் இணைந்து பாடின பாடல். கேட்கவே அப்படியே இப்பயே நம்ம வந்து பைக் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி ஒரு பாடல்.

பேருக்கு சம்மந்தமே இல்லாமல் இடையிலிருந்து பாடல் போட்டேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. உண்மை இல்லைங்க, இன்று பிற்பகல், அதாவது மிற்பகல் கூட இல்லை, முற்பகல், அதாவது 11 மணிக்கு, பார்த்தீங்களா எவ்வளோ குழம்புது. அதாவது நமக்கு அந்த பாடல் கேட்டோன்னா இது இந்த பாடலாக இருக்குமா அந்த பாடலாக இருக்குமா அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்கும்ல, அந்த மாதிரி தாங்க இன்றைக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் என்ன வருது அப்படின்னா, நாங்கள் இடைப்பட்ட வரிகள் போடுவோம், அதோட முதல் வரி என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி பாடணும். குழப்பமாக தான் இருக்கும், இந்த பாடலும் இதே மாதிரி தான் இருக்குது, அந்த பாடலும் இதே மாதிரி தான் இருக்கும், எந்த பாடலாக இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனாலும் நீங்கள் சரியான பாடலை கண்டுபிடிச்சி பாடணும், வாசிக்கக்கூடாது பாடணும். அப்போ தான் அந்த பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி அப்படியே கேட்கவே, ஐயோ நேர்கள் எப்படி பாடுறாங்க, நேர்களுக்கு என்னென்ன பாடல்கள்லாம் தெரியுது, நம்ம என்ன பாட்டு போட்டாலும் அவங்க கண்டுபிடிச்சிட்றாங்களே அப்படின்லாம் தோன்ற மாதிரி இன்றைக்கி

முற்பகல் 11 மணிக்கு நாங்கள் வந்து போட போகிறோம் இடைப்பட்ட வரிகளை. நீங்கள் அதோட முதல் வரியை கண்டுபிடிச்சி என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுக்காக உதித் நாராயணன் பாடலே போடுவோம் இல்லை, எல்லா பாடகர் பாடகியோட பாடலும் போடுவோம். இடைப்பட்ட பாடலாக இருக்கலாம், இல்லை புது பாடலாக இருக்கலாம், பழைய பாடலாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சி பாடணும் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில். சரி, இப்போ அந்த பாடல் கேட்டுட்டோம், அந்த பாடலோட முழு பாடலும் நம்ம அதாவது முதல் வரியிலேருந்து கேட்டலாமா?

0: அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி இம்மாதம் ஆகஸ்ட் 30 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: கோடை பண்பலூர் புள்ளி 5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
5: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏ,
10: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
11: மன்னா வணக்கம்.
12: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள் அமைச்சரே. நீண்ட நாளைக்கு பிறகு இன்று அதிகாலை 4 எழுந்து நகர்வலம் சென்றேன், தெரியுமா?
11: என்ன, 4 நகர்வலமா? மன்னா, அதிகாலை 4 நடைபயிற்சி தானே செய்வார்கள்
12: அமைச்சரே? நகர்வலம் சென்றேன் ஐயா. அப்போதுதான் நாடு நகரம் எல்லாம் எப்படி இருக்கிறது, மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்பதை யாருக்கும் தெரியாமல் பார்க்க முடியும் அல்லவா?
11: சரியாய் போய்விட்டது. மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை மக்கள் கண்ணிலேயே படாமல் பார்க்கிறீர்கள். நீங்கள் மக்கள் மன்னர் என்ற பெயரை வாங்கியது போலத்தான் மன்னா. போங்கள்.
12: என்ன அமைச்சரே இப்படி சொல்லிவிட்டீர்கள்?
11: இன்னென்ன மன்னா, அதிக மக்கள் இருக்கும் பகுதிகளாக சென்று மக்களோடு மக்களாக கலந்து ஆலோசனை செய்து அவர்களுடைய நிறை குறைகளை கேட்டால்தானே அவர்களுக்கு உங்களை பிடிக்கும். அப்போதுதானே மக்கள் மன்னர் என்று உங்களை போற்றுவார்கள்.
12: இப்போது என்ன சொல்லுவார்கள் அமைச்சரே?
11: காணல் மன்னர், கண்ணில் படாத காணல் மன்னர் என்றுதான் உங்களை சொல்லுவார்கள்.
12: ஓ, இதில் இப்படி வேறு ஒன்று இருக்கிறதா? சரி சரி அமைச்சரே, அதை பற்றி பின்பு ஆலோசிப்போம். அப்போது ஒரு சம்பவம், அதுதான் என்னுடைய மண்டையை போட்டு குடைந்து கொண்டிருக்கிறது.
11: அப்படியா, என்ன சம்பவம் சொல்லுங்கள் மன்னா.
12: இன்று அதிகாலை 4:30 இருக்கும் அமைச்சரே, ஒரே ஒரு டீ கடை திறந்திருந்தது. அங்கே சென்று தேநீர் குடித்துக் கொண்டிருந்தேனா, அப்போது ஒரு நபர் பார்வையற்ற இன்னொரு நபரை அழைத்துக் கொண்டு வந்திருந்தார். இருவரும் தேநீர் கடையில் தேநீர் குடித்தார்கள்.
11: மன்னா, டீ கடையில் டீ தான் குடிப்பார்கள், மேலே சொல்லுங்கள்.
12: நானே பணம் கொடுத்து விடுகிறேன் என்று அந்த பார்வையற்ற நபர் ஒரு 200 தாளை எடுத்து அந்த கடைக்காரரிடம் கொடுத்தார்.
11: உடனே அந்த கடைக்காரர் மீத தொகையை கொடுத்தார். சரியா மன்னா?
12: அமைச்சரே சரியாக சொல்லிவிட்டீரே. எப்படி இப்படி?
11: மன்னா மேலே சொல்லுங்கள்.
12: அந்த பார்வையற்ற நபரோ சரியாக இருக்கிறது என்று மீதி சில்லறையை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு கனப்பொழுதில் கிளம்பி விட்டார் அமைச்சரே.
11: சரி, இப்போது அதற்கு என்ன மன்னா?
12: அமைச்சரே, அவர் கொடுத்த மீத தொகை சரியாகத்தான் இருக்கிறது என்று எப்படி அந்த பார்வையற்ற நபர் கனப்பொழுதில் கணித்தார்? அவர் பார்வையற்ற நபரா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அமைச்சரே.
11: உங்கள் சந்தேகத்தை தூக்கி கிணற்றில் போடுங்கள் மன்னா. ரூபாய் நோட்டுகளை கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் எளிதில் கண்டறிவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அதில் பெரும்பாலான மாற்றுத்திறனாளிகள் கையாள்வது ரூபாய் நோட்டின் இடது வலது புறத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கோடுகள் தான் மன்னா.
12: என்ன கோடுகளா? எங்கே பார்க்கிறேன்? அட, ஆமாம் அமைச்சரே, இந்த 500 நோட்டில் கூட இரண்டு பக்கமும் ஏதோ கிறுக்கி வைத்திருப்பதை போல தெரிகிறதே.
11: மன்னா, அது கிறுக்கல் இல்லை, 5 கோடு.

0: இருக்கும், நன்றாக பாருங்கள்.
1: 1, 2, 3, 4, 5 ஆமாம் அமைச்சரே, 5 கோடுகள் இருக்கின்றன. ஓ, 500 ரூபாய் என்பதனால் 5 கோடுகள் இருக்கின்றனவோ? அப்படியானால் 200 ரூபாய்க்கு 2 கோடுகள் இருக்குமோ?
0: கொஞ்சம் பொறுங்கள் மன்னா, சொல்கிறேன். அந்த 500 ரூபாய் தாளில் இருக்கும் கோடுகளை கவனியுங்கள். 2 கோடுகள் சேர்ந்த வாக்கில் இருக்கும், பிறகு ஒரே ஒரு கோடு தனியாக இருக்கும், அடுத்து 2 கோடுகள் சேர்ந்த வாக்கில் இருக்கும். இப்படி இருந்தால் அது 500 ரூபாய் நோட்டு என்று தடவி பார்த்தே பார்வையற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள்.
1: ஓஹோ, இதில் இப்படி வேறு ஒன்று இருக்கிறதா அமைச்சரே? அப்படியானால் 100 ரூபாய் நோட்டை எடுத்து பார்ப்போம். இதில் என்ன அமைச்சரே, 4 கோடுகள் இருக்கின்றன.
0: ஆமாமண்ணா, 2 கோடுகள் சேர்ந்த வாக்கில் இருக்கும், இடையில் ஒரு காலி இடம் அதாவது கேப் இருக்கும், அடுத்து 2 கோடுகள் சேர்ந்த வாக்கில் இருக்கும். இப்படி இருந்தால் அது 100 ரூபாய் நோட்.
1: ஓஹோ, அப்படியானால் 200 ரூபாய் நோட்டை பார்த்து விடுவோம் அமைச்சரே. என்ன அமைச்சரே, இது வித்தியாசமாக இருக்கிறது.
0: ஆமாமண்ணா, 2 கோடுகள் சேர்ந்த வாக்கில் இருக்கும், இடையில் இருக்கும் காலி இடத்தில் 2 வட்டங்கள் போடப்பட்டிருக்கும், மீண்டும் 2 கோடுகள் சேர்ந்த வாக்கில் போடப்பட்டிருக்கும். இப்படி இருந்தால் அது 200 ரூபாய் நோட்டு என்று எளிதில் கண்டறிந்து விடுவார்கள் மண்ணா.
1: ஓ, இப்படித்தான் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ரூபாய் நோட்டுகளை எளிதில் கணித்து விடுகிறார்களா அமைச்சரே? அருமை அருமை, சிறந்த ஏற்பாடுதான்.
0: அது சரி மண்ணா, நீங்கள் குடித்த தேநீருக்கு காசு கொடுத்து விட்டு வந்தீர்களா இல்லையா?
1: அமைச்சரே, மாறு வேடத்தில் சென்றதால் நான் மன்னர் என்பது கூட தெரியாமல் அந்த கிராதகன் என்னிடமே காசு கேட்டு விட்டான் ஐயா.
0: அதுதான் கொடுத்தீர்களா இல்லையா மண்ணா?
1: அங்கேதான் அமைச்சரே என்னுடைய ராஜதந்திரத்தை பயன்படுத்தினேன். கொஞ்சம் பொறுங்கள், என்னுடைய உறவினர்கள் 10 பேர் அந்த தெருமுனையில் நின்று கொண்டிருக்கிறார்கள், அவர்களையும் அழைத்து வந்து விடுகிறேன். அவர்களும் தேநீர் குடித்த பிறகு மொத்தமாக எல்லோருக்கும் சேர்த்து பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னேன் அமைச்சரே. அவனும் நம்பி என்னை அனுப்பிவிட்டான். நானும் வழக்கம் போல டாடா பாய் பாய் சொல்லிவிட்டு வந்து விட்டேன் அமைச்சரே. எப்படி
0: இதுவெல்லாம் ஒரு நீரெல்லாம் ஒரு மன்னர்
1: என்ன?
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
4: தேவிட்டாத காணங்களை தித்திப்பாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 சுகமான காலை. தக்குமுக்கு தர்பார் கேட்டிருப்பீங்க. எப்படி ஒரு வித்தியாசமான தகவல் பார்த்தீங்களாங்க. நம்ம இதுவரைக்கும் எத்தனையோ காசு சில்லறையாகவும் வாங்கியிருக்கோம், நோட்டாகவும் வாங்கியிருக்கோம். ஒரு நாள் கூட அதில் கோடு இருக்குது, வட்டம் இருக்குது, கேப் இருக்குது ஏதாவது பார்த்துருக்கோவா? நிச்சயமாக பார்த்துருக்க மாட்டோம். வாங்கினோமா 100 ரூபாவா 200 ரூபாவா 500 ரூபாவா, நமக்கு எந்த காசு தேவை, இதில் மிச்சம் எவ்வளோ தருவாங்க, இந்த மட்டும் தான் யோசிச்சுருக்கோம். அந்த காசில் ஒரு படம் போட்டிருப்பாங்க, இது நம்ம நாட்டில் எங்கே இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்றதெல்லாம் அதில் போட்டிருப்பாங்க. நம்மளோட பாராளுமன்றத்தோடது போட்டிருப்பாங்க, நம்மளோட சின்னம் போட்டிருப்பாங்க, வயல்வெளி போட்டிருப்பாங்க, டிராக்டர் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்கும். நம்ம என்னைக்காக தான் போர் அடிக்குதுன்னு இந்த காசை எடுத்து பார்ப்போம். மற்ற நேரம்லாம் இது செலவுக்கு, நமக்கு பத்திரமா சேவிங்ஸ், இது மட்டும் தான் யோசிச்சிருப்போம். இந்த மாதிரி இன்னைக்கு நண்பகல் 12 மணிக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா, மகளிர் நேரத்தில் நம்ம வாகனத்தில் எங்கேயாவது பயணம் செய்கிறப்ப எங்கேயாவது ஒரு ரோட்டோரத்தில் ஒன்று எழுதியிருப்பாங்க, ஒரு சுவரில் எழுதியிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே அப்படியே நம்ம மனசை தொட்ட மாதிரி இருக்கும். இதை யார்ட்டையா சொல்லணுமே, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்லாம் தோணும். இப்போ நான் கூட ஒன்று சொல்கிறேன். அதாவது உடனே செய்கிற சமையல் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனாலும் அதை வச்சு ஒரு நகைச்சுவை. என்ன அப்படின்னா, நூடுல்ஸ் இருக்குல்லங்க, அந்த நூடுல்ஸ் வந்து ஆனா பெண்ணா, யாருக்காவது தெரியுமா? ஏன் அப்படின்னா, ஆண் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நூடுல்ஸை. அது ஏன் அப்படின்னா, நூடுல்ஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் செய்வோம், ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடும். அது மாதிரி ஆண்கள் வந்து 5 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக கிளம்பிடுவாங்க, ஆனால் பெண்கள் கிளம்புறதுக்கு ஒரு மணி நேரமாக எடுத்துக்குவாங்க. அப்போ நூடுல்ஸ்ன்றது ஆண். இந்த மாதிரி நீங்கள் நகைச்சுவையும் சொல்லலாம், கவிதையும் சொல்லலாம், இல்லை தத்துவ வரிகளும் சொல்லலாம், இல்லை உங்களை மனசு தொட்ட வரிகள் சொல்லலாம், ஏதாவது ஒரு புத்தகத்தில் இருக்க சின்ன கதை கூட சொல்லலாம். இன்று நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது, மகளிர் தான் வரணும், அவங்களுக்கு பிடிச்சதை சொல்லலாம். அது நீங்கள் புத்தகத்தில் படிச்சிருக்கலாம், இல்லை ரோட்டோரத்தில் படிச்சிருக்கலாம், படிச்சிருக்கலாம், ஒரு வாகனத்தில் எழுதுனது கூட படிச்சிருக்கலாம், ஒரு திருக்குறள் கூட நம்ம மனசுக்கு தொடுற மாதிரி இருக்கும். நிறையா பேருந்தில் வந்து எழுதியிருப்பாங்க, அந்த திருக்குறளை பார்த்தோன்னே இந்த பேருந்துக்கு அது பொருத்தமாக இருக்குதுல்ல, எப்படியெல்லாம் திருவள்ளுவர் எழுதியிருக்காரு அப்படின்னு யோசிச்சிருப்போம். அதை வந்து காலை 9 மணிக்கு சொல்லலாம், நண்பகல் 12 மணிக்கு சொல்லலாம். ஏன்னா 9 மணிக்கு இணைப்பு கிடைக்காதவங்க அந்த மகளிர் வந்து 12 மணிக்கு வந்து இந்த திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, இதை நான் வந்து வாழ்க்கையில் கடைபிடிச்சிட்ருக்கேன், அந்த மாதிரி படித்ததில்

பிடித்து சொல்ல வாருங்க. இப்போ வந்து நம்ம உதித் நாராயணனோட பாடல் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, வில்லன் அந்த படத்துலேருந்து தாங்க சாதனா சர்க்கம் கூட சேர்ந்து பாடின ஒரு பாடல். எல்லாருமே ஆசைப்படுவோம், இந்த வயசுல இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் அந்த மாதிரி ஒரு பாடல் தான்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமன்ஸ் இனவர்
1: பிரித்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி
0: இன்று
2: ஆகஸ்ட் 4
0: கற்பனையியல் இயக்க கவிஞர்களில் ஒருவர்
2: மறையும் வரை புறக்கணிக்கப்பட்டவர்
0: வாழும் வரை வாசகர்களின் எண்ணிக்கை அதிகம் இல்லை
2: அதன் பின் ஆங்கில இலக்கியத்தில் இவரை போல் அதிகம் தாக்கம் தந்தவர் இல்லை
0: இவரின் வன்முறையற்ற போராட்டங்கள்
2: மகாத்மா காந்தியின் அறப்போருக்கு முன்னோடியாக இருந்தன
0: இவரின் கவிதைகள் இன்னும் பேசப்படுபவையாக இருக்கின்றன
2: 1792
0: ஆங்கில எழுத்தாளர் பி.பி. ஷெல்லி பிறந்த நாள்
2: இன்று
0: இந்தி திரைப்பட உலகில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்தார்
2: கிஷோர்தா என்று ரசிகர்களால் செல்லமாக அழைக்கப்பட்டார்
0: பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடி சரித்திரம் படைத்தார்

0: பல துறைகளில் சாதனை படைத்து பன்முக கலைஞராக வலம் வந்தார்.
1: மத்திய பிரதேசத்தில் பெங்காலி குடும்பத்தில் பிறந்தார்.
0: மும்பை டாக்ஸில் கோரஸ் பாடகராக இசை பயணத்தை தொடங்கினார்.
1: தன் அண்ணன் அசோக் குமார் நடித்த படத்திலே கன்னி பாத்திரத்தை ஏற்றார்.
0: இந்தி திரைப்பட உலகில் சூப்பர் ஸ்டாராக மக்கள் மனங்களில் இருக்கின்றார்.
1: 1929
0: இந்திய திரைப்பட நடிகர் கிஷோர் குமார் பிறந்த நாள்
1: இன்று. ஆப்பிரிக்க அமெரிக்க இனத்தை சேர்ந்த முதலாவது குடியரசு தலைவர்.
0: சட்டத்தில் பட்டம் பெற்று சமுதாய ஒருங்கிணைப்பாளராக வாழ்க்கையை தொடங்கியவர்.
1: 2000 அமெரிக்காவின் கீழவை தேர்தல் தோல்வியை தழுவினார்.
0: அன்றே மேலவை தேர்தலுக்கு பிரச்சாரத்தை தொடங்கி வெற்றியும் கொண்டார்.
1: நடுவண் அரசின் ஆயுதங்கள் கட்டுப்பாட்டை உறுதியாக்க சட்டம் படைத்தார்.
0: காலநிலை மாற்றம்,
1: தீவிரவாதம்,
0: அணுசக்திக்கு எதிராக சட்டங்களை எழுதினார்.
1: அனைவருக்கும் சுகாதார திட்டம் என்பதே தனது முக்கிய நோக்கம் என்கிறார்.
0: தன் பேச்சாற்றலாலும் நிர்வாக திறமையாலும் மக்களின் நன்மதிப்பை பெற்றிருக்கிறார்.
1: 1961
0: மேனால் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா பிறந்த நாள்
1: இன்று. தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர்.
0: உலக அளவில் மொழியியல் துறையில் புகழ்பெற்ற தமிழறிஞர்.
1: பிறந்தது நாகர்கோவிலுக்கு அருகில் உள்ள கேசவன் புதூர்.
0: சில கல்லூரிகளில் முனைவர் பட்டங்கள் பெற்று பல கல்லூரிகளில் பேராசிரியராக பணிபுரிந்தார்.
1: தமிழில் 24, ஆங்கிலத்தில் 9 நூல்களை இயற்றியுள்ளார்.
0: 200 மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை வரைந்த மதிப்புக்குரியவர்.

0: பதக்கங்களும் பட்டங்களும் இவரை பெருமைப்படுத்தின.
1: உலக நாடுகள் இவரை அழைத்து பெருமை கொண்டனர்.
0: 2008
1: தமிழக மொழியியல் அறிஞர் ச. அகத்தியலிங்கம் நினைவு நாள்
0: இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோ பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: நேரம் சரியாக காலை 7:55. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில நம்ம உதித் நாராயண் அவர்கள் பிற பாடகர் பாடகிகள் கூட பாடிய சுகமான பாடல்களை கேட்டு ரசிச்சோம். அவர் குரலை கேட்கிறப்பே நம்ம மனசுக்குள்ள என்னமோ செய்யும், அது ஒரு மாதிரி ரம்யமாக இருக்கும், அவர் பாடுறதே வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி பாடல்களோட பயணிச்ச மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். தீபா நடராஜன், நன்றி நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அர்ப்பணிப்பு மற்றும் தொடர் முயற்சியின் மூலமே திறமைகள் மெருகேற்றப்பட்டு செம்மைப்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ வீரர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லாத இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. திருச்சி சமயபுரம் அருகே ஆம்னி பேருந்தும் காரும் மோதிய விபத்தில் ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கல்வியின் ஓரமாய், சிந்தனையின் சாரமாய், சரம் தொடுக்கும் அன்பலை, கோடை பண்பலை, 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன்பிரன் அரசியின் நேரம் காலை 8:04 நிமிடம்.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு.

0: சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: இனிய காலை வணக்கம் நேயர்களே, உள்ளம் கவர்ந்த கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். இன்றைய நிகழ்ச்சி யாருக்காக அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள மாவட்டம் திருமலை கோயில், செண்பக தேவி அருவி, பாலருவி இதெல்லாம் மாவட்டத்தோட சுற்றுலா தலங்கள். காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிற தென்காசி மாவட்ட நேயர்களை வரவேற்க காத்திருக்கிறது இன்றைய மனதோடு ராகம். அறிமுக நேயர்களுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29, மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24 24 26 290 313. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0452. நிகழ்ச்சியோடு ஜி மேரி.

0: நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
1: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.
2: படிக்கும் போது ஸ்டூடெண்டா, முடிக்கும் முன்பே பிளேஸ்மெண்டா.
3: கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 2630.
2: செட்டிநாடு காலேஜ்.
4: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
5: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
6: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
7: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
9: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
10: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
11: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
12: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
13: Sunflower oil.
14: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
15: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
16: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
17: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
18: பருத்தி இன்னர்வேர் தான்? நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
17: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
18: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
17: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
18: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
16: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
19: கலம்பரே எந்திரி அப்படிமே. அஞ்சரை ஆச்சா, எந்திரிச்சியா? ஏன் எந்திரிக்கல? ஏன் புக் அப்படி வச்சிருக்கற? ஏன் நீட்டா வைக்கல? அதை கொண்டு போய் எங்க கோட் ஸ்டாண்ட்ல மாத்தல? ஏன் கண்ட இடத்துல போட்டுக்கற? எங்க அப்பா என்ன அப்படி வளர்த்தாருங்க? எங்க அப்பா அப்படி வளர்த்தார். அவரு கிட்டத்தட்ட நாங்களா மிலிட்டரியில வளர்ந்த மாதிரி வளர்ந்தோம். வீட்டுல டிசிப்ளின் அப்படி, எல்லாம் கரெக்டா வச்ச இடத்துல வச்சிருக்கணும். பேட்டரி லைட் அங்க இருக்கணும், பேனா அங்க இருக்கணும். இன்னைக்கு பல வீட்டுல அப்படி கிடையாது. ஃபோன் அவசரமாக பேசி நம்பர் எழுதிக்கங்கண்ணா, கொஞ்சம் இருங்கோ, பேனா எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். அப்புறம் அடுத்தாப்பில் இன்னும் சில பேர் டேபிளையே தூசியாக வச்சுருக்கிறான். ஏண்டா தூசியாக வச்சுக்கிறேன்? நம்பர் எழுதுறதா இருந்தால் தூசியிலே எழுதிடலாம் பாருங்க, அதுக்கு தான் தூசியாகவே வச்சுருக்கிறேன், இது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறான். டேபிள் தூசியாக இருக்குது, பேனா வைக்க வேண்டிய இடத்துல பேனா இல்லை, பென்சில் இல்லை, எந்த வீட்லேயும் டிசிப்ளின் இருக்கா? இல்லை, நான் எங்கள் வீட்டில் விரட்டிக்கிட்டே இருப்பேன், கரெக்டாக அங்கங்கே இருக்கணும், அப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்போ என் சின்ன பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னான், பா ரொம்ப நீ வந்து மிலிட்டரி டிசிப்ளின் மாதிரி கொண்டு வரப்பா, தேவையாதெல்லாம் அவளை கண்டிப்பாக வேணுமாப்பா, கொஞ்சம் லீனியண்ட்டாக இருப்பா. இது என்னப்பா மிலிட்ரியாப்பா, இது வீடுப்பா அப்படின்னு சொன்னேன். மகளே, உனக்கு தெரியுமா, ஒரு சிற்பி சிற்பம் செதுக்குகிறான், ஒரு கல்லை கொத்துகிறான். கல்லை கொத்துகிற போது உள்ளே இருந்து ஒரு சிற்பம் அழகாக வெளியில் வருகிறது. அதை கடவுள் என்று உலகம் வணங்குகிறது. உண்மைதானே? அந்த கல்லில் வேண்டாத பகுதிகளை சிற்பி வெட்டி எரிந்தான், உள்ளிருக்கிற கடவுள் புலப்பட்டது. அதுபோல் நமக்குள் வேண்டாத பல விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றை வெட்டி எரிகிற போது கொஞ்சம் வலிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் உன்

0: தெய்வம் வெளிப்பட வேண்டும் அல்லவா? எனவே நான் சிற்பி, நீ சிற்பம், உன்னை செதுக்குகிறேன், உனக்கு வலித்தால் நான் என்ன செய்ய முடியும்? அவ அடுத்த வார்த்தை சொன்னான், கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உளிக்கு தெரியுதா? கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உளிக்கு தெரியுதான்னா, நான் பதில் சொன்னேன், பெற்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை என்ன, மகளே கல்லுக்கு எவ்வளவு வலிக்குமோ அவ்வளவு உளிக்கும் வலிக்கும். இந்த உளி வலி இல்லாமையா அது அடிவாங்கி அடிவாங்க கொத்துது. இந்த கல்லை இப்படி காயப்படுத்த வேண்டி இருக்கிறதே என்று உளி கண்ணீர் விட்டு கொண்டுதான் கொத்தும். உன் ஒவ்வொரு அழுகையும் எனக்கும் வலிக்கிறது என்றாலும் நாளை நீ தெய்வமாவதற்காக இந்த கொத்துவதை இந்த சிற்பி ஒருபோதும் நிறுத்த முடியாது. அளவு கடந்த பாசத்தால், கண்மூடித்தனமான பாசத்தால், ஒரே பிள்ளை பெற்றிருக்கிறோமே அதற்கு கண்ணீர் வருமே, அதற்கு வருத்தம் வருமே என்று கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள். கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள். பிள்ளைகள் அங்கே காயப்படுத்துங்க நான் சொல்லல, ஆனா அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறத ஏற்படுத்தலைன்னு சொன்னா வாழ்க்கை என்ன ஆகும்? இன்னும் நான் சொல்றேன், பிள்ளைகளோட பேசணும், வீட்டில் பேசணும். இதுக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன், ஃபேமிலி மீட்டிங்னு பேர். நீங்க ஒரு கம்பெனியை டெவலப் பண்றீங்க, டைரக்டர்ஸ் போர்டு மீட் நடக்குமா இல்லையா? ஒரு கம்பெனி நல்லா நடக்கணும்னு சொன்னா டெய்லி மார்னிங் வந்த உடனே டாப் பீப்புள்லாம் உட்காருவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, அக்கௌண்ட்ஸும் மற்றலாம் கவனிப்பாங்க, என்னென்ன ஒர்க் இருக்குன்னு பார்ப்பாங்க. சாயங்காலம் மறுபடியும் 5 மணிக்கு ஒரு மீட்டிங் நடக்கும், கரெக்டாக நடந்ததா எல்லாம் பார்க்கணும். கம்பெனியில் வந்து கம்பெனி மீட்டிங் போடுற மாதிரி ஒரு வீடு உருப்படணும்னா ஃபேமிலி மீட்டிங் போடணும். அப்பா அம்மா பிள்ளைகள் உட்காரணும், எதை நோக்கி அப்பா குடும்பத்தை நகர்த்துறான் அப்படிங்கிறத மனைவி மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஃபேமிலி மீட்டிங் நடத்து, இட் இஸ் எ ரெசல்யூஷன், என்ன நாம இதை பண்ண போறோம், இன்னும் 2 வருஷத்துல வீடு வாங்க போறோம், இன்னும் 5 வருஷத்துல இது மாதிரி ஒரு அருமையான ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போறோம், இன்ன வேலைக்கு நாம போறது நல்லது, பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் எல்லாத்தையும் ஏற்படுத்தணுமே ஒழிய ஒரு டிக்டேட்டர் மாதிரி என்போர்ஸ் பண்ண முடியாது, திணிக்க முடியாது. ஆனா அவங்களோட டிஸ்கஸ் பண்ணணும், பேசணும், பேசணும், பிள்ளைகளோட நேரம் கொடுத்து அவங்களோட பேசி ஆகும். இதே நேரத்தில் இன்னொன்னு சொல்லிடுறேன், ரொம்ப நம்ம கனவுகளை அவங்க மேல திணிக்க கூடாது. ஸோ நம்ம பிள்ளைகளுடைய டேஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அவன் இன்ஜினியர் ஆக விரும்புறானா, ஓவியர் ஆக விரும்புறானா, டாக்டரா வர விரும்புறானா, இல்லை அவன் இண்டஸ்ட்ரிஸ்டா வர விரும்புறானா, ஒரு வியாபாரியா வர விரும்புறானா, அவன் ஆட்டிடியூட் என்ன, அதை பெற்றவங்க கண்டுபிடிச்சு அதை நோக்கி அவனை செலுத்தணுமே ஒழிய நான் இப்படி நினைச்சேன் அதனால நீ இப்படி வரணும்னு.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள். கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
2: தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். நேரம் வந்து 8:17 ஆயிடுச்சு. இப்ப நேயர்களை சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கங்க, இணைப்புல வந்துட்டீங்க, பேசுங்க. வணக்கங்க.
3: ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோங்க. உங்க பேர் சொல்லுங்க.
3: பேர் ஆர் தங்கம்.
2: தங்கம்,
3: தென்காசி மாவட்டம்.
2: சரி,
3: சங்கரங்கோலு திருவேங்கடம்.
2: தங்கம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நாங்க கடையில உட்கார்ந்துட்டு இருக்கோம்.
2: சொந்தமா கடை வச்சிருக்கீங்களா?
3: ஆமா, வீட்டுக்குள்ளே கடை வச்சிருக்கோம், கடையில இருக்கோம்.
2: சரி, கடையில என்ன பொருட்கள் எல்லாம் வைக்கிறீங்க?
3: எல்லா பொருட்களும் வச்சிருக்கோம்.
2: எல்லா பொருட்கள்னா
3: எல்லா வீட்டுக்கு தேவையானதும் வச்சிருக்கோம்.
2: அதான் என்னென்ன பொருட்கள் சொல்லுங்க.
3: அது பிடிச்சு தேயிலை, சீனி, மண்டவளம்,
2: ஓஹோ,
3: எல்லாமே ஓரளவு.
2: சரிங்கம்மா, சரிங்கம்மா. சரி, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
3: சிக்கா, உங்களுக்கு கோடை பண்பல 27வது வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள், ரொம்ப லேட்டா சொல்றீங்களே. இணைப்பு கிடைச்சிருக்கு, அதனால சொல்றேன். சரி, வாழ்த்துக்களுக்கு நன்றிங்கம்மா. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.

0: நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: நேரம் வந்து 8:25 ஆயிடுச்சு. மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் அடுத்த நேரப்ப சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கங்க.
7: வணக்கம். நான் தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி கிராமத்துல இருந்து நாகலட்சுமி பேசுகிறேன்.
6: நாகலட்சுமி, எப்படி இருக்கீங்க?
7: சூப்பரா இருக்கும். பண்படையில் அதையும் கேட்டீங்கன்னு சொல்லுங்க.
6: சொல்லிடலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: சும்மாதான் வெட்டியா நின்றுட்டு இருக்கேன்.
6: என்னங்க
7: பேசிட்டு இருக்கேன்?
6: பேசிட்டு இருக்கீங்க இல்ல, அதுக்கு முன்னாடி வேற மாதிரி கேட்டுச்சு எனக்கு, அப்படியே மாத்திட்டீங்க அப்படிதானே? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்க. வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கஷ்டமான கேள்வியா அது. ஆமாவா? சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? நாகலட்சுமி வீட்டுல
7: நாங்க வந்து ஜாயின்ட் ஃபேமிலி.
6: சரிங்க, யாரெல்லாம் இருக்காங்க
7: வீட்டுல? அத்தை, அப்புறம் நான், என் ஹஸ்பண்ட்.
6: சரி,
7: அப்புறம் என் குழந்தைங்க. அப்புறம் அக்கா, அக்கா ஃபேமிலி.
6: சரி சரி.
7: அப்புறம் என் குழந்தையார், அவங்க ஃபேமிலி. எல்லாருமே இருக்கோம்.
6: கூட்டு குடும்பமா இருக்கீங்க. குழந்தைங்க என்ன பண்றாங்க?
7: எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க.
6: எல்லாரும் ஸ்கூல் போயிட்டாங்களா? பேர்லாம் சொல்லுங்க. பேர் சொல்ல மாட்டீங்களா?
7: சொல்லுவேன்.
6: சரிங்க சரிங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
7: கேஜிஎஃப் படத்துல இருந்து
6: மெஹபூபா சாங் வேணும். சரிங்க, பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
4: கோடைப்பண் விலை 100.5 வைக்கிங் வனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: வழங்கும் மனதோடராகும்.
5: நேர்களிலும் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 வருகிறது. உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொள்ளுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில் இன்று குரலின் குரலாக சிறப்பு விருந்தினர் நல்லாசிரியர் மே செய்யங்கொண்டானவர்கள். மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் இருக்கும் தென்காசி மாவட்ட நேர்கள் பேசிட்டு இருக்காங்க. அறிமுக நேர்களுக்கு 24, 24, 24, மகளிருக்கு 24, 24, 29 மற்ற அனைத்து நேர்களுக்கும் 24, 24, 26 மற்றும் ஒரு எண் 290, 333 கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454-42. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயருக்கு வணக்கம்.
6: மேடம் வணக்கம். மேடம்
5: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
6: தென்காசி மாவட்டம் குறிகுளம் ஒன்றியம் ஐயநீரிலிருந்து செல்வ பிரபு மேடம். அன்புடன் செல்வ பிரபு.
5: செல்வ பிரபு.
6: ஆமாம் மேடம்.
5: எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் மேடம்.
5: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க செல்வ பிரபு?
6: இந்த ஒரு சிறு தொழில் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன்
5: மேடம். சிறு தொழில் பார்த்துட்டு இருக்கீங்களா?
6: ஆமாம் மேடம்.
5: எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கீங்க?
6: ஒரு 15 பார்த்துக்கிட்டு இருக்கேன் மேடம். ஒரு சின்ன விவரம் மேடம் உங்ககிட்ட.
5: இல்லை, இது வந்து மனதோடு ராகம் நிகழ்ச்சி, உங்களுடைய விருப்பப்பாடல் கேட்கிற நிகழ்ச்சி, சரிங்களா? உங்களுடைய கருத்துக்கெல்லாம் வந்து கடிதங்களில் எழுதி போடுங்க. இப்போ உங்களுடைய விருப்பப்பாடல சொல்லலாமே.
6: சரி மேடம், இந்த பிரதர் படத்துலேருந்து மக்காமிஷி பாட்டு மேடம்.
5: ஆ, பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.
7: ஃப்ரீயாக விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
8: டேய், இப்போ நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
7: மாமா, நீ அஸ்ஸி.
8: என்னடா திட்டியா?
7: இல்லடா மாசு மக்கா மிஷி.

0: Tamshi.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
6: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
5: இது எதுக்கு?
6: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
5: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
7: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி,

0: அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜா பாக்கு.
2: என்றும் என்றும் என்றும் தரவே நிஜா பாக்கு.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு வருகிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில். அணில் கொள்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயமலை என்ஜினியரிங் காலேஜின் வானவில் இன்று குரலின் குரலாக சிறப்பு விருந்தினர் நல்லாசிரியர் மே செய்யங்கொண்டான் அவர்கள். தென்காசி மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி. நேரம் வந்து 8:42 ஆயிடுச்சு. வாங்க, வணக்கம். வணக்கங்க.
9: தென்காசி மாவட்டம் கல்லம்பளில இருந்து மாரீஸ்வரி பேசுறேன்.
8: மாரீஸ்வரி?
9: ஆமாக்கா.
8: இன்னும் ரொம்ப மெதுவா பேசுறீங்க.
9: அறிமுக நேரில் கொஞ்சம் பயமா இருக்கு.
8: கொஞ்சம் பயமா இருக்கா? சரிங்க. எல்லா நிகழ்ச்சியிலும் கேப்பீங்களா?
9: ஆ, கேப்பேன்க்கா.
8: சரிங்க சரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாரீஸ்வரி?
9: காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சிட்டேன்.
8: காலேஜ்ல
9: ஃபைனல் இயர் முடிச்சிட்டேன்.
8: முடிச்சிட்டீங்களா?
9: டிகிரி கம்ப்ளீட்
8: பண்ணிட்டேன். எந்த பிரிவு எடுத்திருந்தீங்க?
9: பிகாம் வணிகவியல்.
8: அடுத்து என்ன பண்ண போறீங்க?
9: அடுத்து ஜாப் தான் தேடிட்டு இருக்கேன்.
8: வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க?
9: ஆமாக்கா.
8: சரிங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
9: ஜனநாயகன் மொபைல இருந்து செல்ல மகளே.
8: சரிங்க, உங்களுக்காக பாட்டு வருது, ஒரு விளம்பரத்துக்கு அப்புறமா வரும். பாடல் கேளுங்க. நன்றிங்க.
5: 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345
4: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, கவுன்சில் கோட் 2630.
2: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மென்ட்,
3: ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு
2: எல்லாமே டாப்.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல், கவுன்சிலிங் கோட் 2612.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெய் நான் மறக்கவே மாட்டேன்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கோடை பண்பில்லை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: கோடை பண்ணலை 100.5 சைபால்
8: முகத்தில் வருவா சைபால் சரியா திறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
9: சைபால்

0: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர். யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்லை, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமாக அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வச்சிருந்த பணம் முடிப்பை கையில் எடுத்துக்கிட்டார். வீட்டை விட்டு வெளியில் வந்தார், தெருவில் இறங்கி நடந்தார். இன்றைக்கி யாருக்கு தர்மம் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருட்டில் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர்கிட்ட போனார், தன்னுக்கிட்ட இருந்த பணம் முடித்து அவசர அவசரமாக அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் இன்றைக்கி தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி, மன நிறைவு அவர் முகத்தில். நிம்மதியாக தூங்கி எழுந்திருச்சார். மறுநாள் காலையில் ஊர் பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு இது எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிட்டுது. அடடா, போயும் போய் ஒரு திருடனுக்காக உதவி செஞ்சுருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டுதே அப்படின்னு நினச்சானா. சரி, இன்றைக்கும் யாருக்காவது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறார் அந்த ஆள். மறுநாள் ராத்திரி வந்தது. இவர் வழக்கம் போல் தெருவில் இறங்கி நடந்திருக்கிறார், கையில் பணம் முடிச்சோடு தான் நடந்து வந்திருக்கார். எதிரில் யாரோ ஒரு பெண் உருவம் மங்கலாக தெரிஞ்சிருக்கு. இவர் உடனே அந்த பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியாக திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில் ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா, நேற்று ராத்திரி யாரோ ஒருத்தர் நெறி தவறி நடக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அடடா, இன்றைக்கும் தவறுதலாக நடந்து போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கார் இவர். இருக்கட்டும், இன்றைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதும் அவருடைய தீர்மானம். அது மாதிரி மூணாம் நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்போவும் எதிரில் ஒருத்தர் வந்தார், இவர் பணத்தை கொடுத்தார், வந்தார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி யாரோ ஒரு செல்வந்தர் கையில் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். ஏற்கனவே பணம் இருக்குது, அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க யாரும். அவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது. இது என்ன, இது தினம் இப்படி ஆகிடுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்றைக்கி ராத்திரி ஒரு கனவு, அந்த கனவில் இறைவன் வந்து சொன்னாராம், இந்த பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணாக போயிடல, உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் இப்போ கொடையாளி ஆகிட்டான், இப்போ யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணாக போயிடுறதில்ல அப்படிங்கிறது தான். இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை. இந்த காலத்தில் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரியவர் இருட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒருத்தன் வலு கட்டாயமாக இவர் கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு அவன் பாட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்துலேயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தாராம். கொஞ்சம் தூரம் போயிருப்பார், அதுக்குள்ளே அதே ஆள் திரும்பி வந்தான். கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்பா இப்படி பண்ணுறேன்னு கேட்டாராம். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் இதை உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டுருக்கான். ஏன்னு கேட்டிருக்கார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தது, அதுதான் இப்படி பண்ணேன், இப்போ போயிட்டுது, இனிமே ஒன்றும் பயமில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான்.
0: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா சைபால்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
0: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: தென்காசி மாவட்ட நேயர்களை அழைத்து விருப்ப பாடல்களையும் தந்து நிறைவு பெறுகிறது இன்றைய மனதோடு ராகம். நாளைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி கரூர் மாவட்ட நேயர்களுக்காக. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மேரி, நன்றி நேயர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: வழங்கிய மனதோடராகும்.

கோடை பண்பலை 100.5 லேனி விரிகிறது. உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். அர்ப்பணிப்பு மற்றும் தொடர் முயற்சியின் மூலமே திறமைகள் மெருகேற்றப்பட்டு செம்மைப்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ வீரர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று கலந்து கொள்கிறார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிப்பது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. அண்மையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள ஆறுகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: இனிய காலை வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 வானவில் நாளொரு வண்ணமாய் வரும் வானவில் இன்று தரும் வண்ணம் குரலின் குரல். இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என கூறும் அளவுக்கு உலக பொதுமறையாய் உள்ள நூல் திருக்குறள். 100+ மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட சிறப்பு பெற்ற நூல் திருக்குறள். இது மட்டுமல்ல, திருக்குறளை படிக்க வேண்டும் என மொழியை கற்றுக்கொண்டவர்களும் உண்டு. அதில் சிறப்பு மிக்க ஒருவர் அண்ணல் காந்தியடிகள், மற்றொருவர் காரல் கிரௌல். இத்தகைய புகழ்பெற்ற திருக்குறளில் உதடு ஒட்டாத குரல், துணைக்கால் வராத குரல், ஒரே சொல் 6 இடம்பெற்ற குரல் என பல குரல்கள் நம் மனதை தொட்டிருக்கலாம், நம் வாழ்க்கைக்கு பாதையும் அமைத்து கொடுத்திருக்கலாம். இத்தகைய சிறப்பு மிக்க திருக்குறளை சொல்ல வாருங்கள் நேயர்களே. இந்த எண்களில் அறிமுகம் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 வழக்கமாக பங்கு பெறும் நேயர்கள் 24, 24, 26 முன்னிணைப்பாக 0-45-42 இணைத்து நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நல்லாசிரியர் மே செயம் கொண்டானவர்கள். வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா? சரி, உங்களை சந்திச்சதுல எங்களுக்கும் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடக்கமா ஏதாவது சொல்றீங்களா?
1: மிக அற்புதமான உலக திருமறையாக, தமிழ் முறையாக வாழ்க்கைக்கு உதவுகிற அறநூலாக இருக்கிற திருக்குறளை, கோடை பண்பலை முன்னெடுத்து குரலின் குரலாக பொதுமக்களிடத்து உணர்வுகளை ஊட்டக்கூடிய விதம் மிகுந்த பாராட்டத்தக்கது, மகிழ்ச்சி.
0: எங்களுக்கும் மகிழ்ச்சி இன்னைக்கு உங்களை சிறப்பு விருந்தினர் சந்திக்கிறதுல. சரி, நேயர்களை சந்திச்சிடலாம். நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: அன்பு சகோதரிக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தோடு. காங்கேய மோளப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கங்க ஐயா. நான் சொல்றேங்க, 314 திருக்குறளுங்க ஐயா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையர் செய்து விடல் அப்படிங்கிற குறளுங்க ஐயா. ஒரு தீமை செய்தவருக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த குறளோட ஒரு பொருள். இந்த திருக்குறளை பத்தி ஒரு நிகழ்வு இருக்குங்க ஐயா. இப்ப மகாத்மா காந்தி அடிகள் கிட்ட கேக்குறாங்க, இந்த ஒரு அகிம்சை வழியிலான போராட்டத்துக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது, தூண்டுதலா இருந்தது எந்த நிகழ்வு அப்படின்னு கேக்குறாங்க. காந்தியடிகள் சொல்றாரு, நான் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும் அப்படிங்கிற புத்தகம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இது இப்படி இருக்கு. இதே நேரத்துல லியோ டால்ஸ்டாய் கிட்ட கேக்குறாங்க, இந்த போரும் அமைதியும் புத்தகத்துக்கு எழுதுறதுக்கு உங்களுக்கு எது இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு, கேக்குறாங்க. அவரு சொல்றாரு, எங்க இந்தியாவில இருக்கிற, தமிழகத்தில் இருக்கிற திருக்குறள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அதுலயும் கூட இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்ங்கிற ஒரு குறள் எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது இந்த குறளுங்க ஐயா. நன்றி.
1: மிக சிறப்பு ரவிச்சந்திரனையா. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னதை செய்துவிடும், எடுக்கப்படக்கூடிய அளவுக்கு நல்லதை செய்யணும், தீமை செஞ்சவங்களுக்கு. அற்புதமான குறை. லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய போரும் அமைதியும் இது போன்ற பல நூல்களை நீங்க உண்மைப்படுத்தி வாழ்வியல் நிகழ்வோடு இந்த திருக்குறளை சொன்னமை மிகுந்த பாராட்டக்கூடியது, மகிழ்ச்சி ஐயா.
0: நேரம் 9:09. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் ஐயா.
1: இனிய வணக்கம்.
3: தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்துல இருந்து நாகக்கனி பேசுறேங்க ஐயா. 29 அதிகாரம் கல்லாமைங்கிறது இல்லையா, 287 குறள். களவு என்னும் காரறிவாண்மை, அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார் கண்ணியல். அதாவது தனக்குரிய அளவில் நிற்றல் என்னும் பெருமையை விரும்புகிறவனிடத்தில் களவு என்னும் இரண்ட மயக்கம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் பேப்பரை திறந்து பார்த்தோம்னா பாருங்க, களவு களவு களவு தான். இருக்கிறதை

0: ஓஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியம்.

0: நிறைவா வாழ பழகிக்கிடாத தன்மை அப்படின்னு சொல்றாருங்க, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேங்க.
1: நாகக்கன்னியமா ரொம்ப அழகா சொன்னாங்க, அதிகாரம் 29 கல்லாமை. இன்னைக்கு எதை எடுத்தாலும் திருட்டு திருட்டுன்னு வருது, ஆனா வள்ளுவர் கல்லாமை எவ்வளவு அழகா பிரித்து சொல்லி இருக்கிறார். வள்ளுவர் சொல்றதுலாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஆழமா இருக்கும். அதே கல்லாமையில ரெண்டாவது குறையில வள்ளுவர் சொல்வாரு, உள்ளத்தால் உள்ளலும் தீவே திறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மேடன். நம்ம திருடுனா திருட்டுன்னு சட்டம் சொல்லுது, ஆனா வள்ளுவருடைய அறச்சட்டம் என்ன சொல்லுதுன்னா, திருடுவது மட்டுமல்ல திருட நினைத்ததே திருட்டது, உள்ளத்தால் உள்ளலும் தீது. ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான திருக்குறளை இந்த கையாண்டு சொன்னமை பாராட்டுக்குரியது, மகிழ்ச்சி.
2: தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
4: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
9: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
10: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
11: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
10: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
11: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
10: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
12: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
13: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
14: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
15: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜி உடன் DTI நேவிகேஷன் வழியா பிரைன் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
16: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
17: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்.
18: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
17: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
18: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
17: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம்.
18: கவுன்சிலிங் கோட் 2620.
17: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
19: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
17: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
18: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
17: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
18: தொடர்புக்கு 8985712345.
0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
15: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.
19: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: கோடை பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
9: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். அணில் கொழுக்கட்டை

0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
4: கவுன்சிலிங் கோட் 2624

0: இரண்டு அடிகளில் உலகையே அளந்த நூலோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை பன்மலை நூறுபிள்ளையின் வானவில் நிகழ்ச்சியில் இன்று குரலின் குரல் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம். இணைப்புல வந்துட்டீங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் ஐயா.
2: இனிய வணக்கம்மா.
1: நான் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கோணப்பாதையில இருந்து சந்திரா பேசுறேங்க ஐயா.
2: ஆ வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: நல்லா இருக்கீங்களா ஐயா?
2: ஆ நலமே விளைக, நல்லா இருக்கோம்.
1: சரிங்க. நான் வடக்கம். நான் யாகாவராயினும் நாகாக்க காவாக்கா சோ
0: சந்திரமா
1: கேக்குதாங்க ஐயா. நம்ம அவயங்கள்ல ஒரு அவயம் சிறிதா இருந்தாலும் அது வந்து பெருமையானவர்களை பேசும். அது சாவுக்கான சாவு தேர்வான காரியங்களை
0: சந்திரமா உங்க இணைப்பு சரியா இல்ல, நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது.
2: நம்ம விட்டு விட்டு கேட்டுக்கலாம். நல்ல குரல் தெரிஞ்சிருக்கீங்க. யாகாவராயும் நாகாக்க காவாக்கால் சோதாக்கள் சொல்லிலுக்கு பட்டு யாரா இருந்தாலும் காதை அடக்கி வாழணும். வாழ தவறினால் பேசுற பேசுல சிற்றம் ஏற்பட்டு துன்பப்படுவாங்க அப்படின்னு அடக்க முடிந்த அதிகாரம் 13 10 குரல்ல வள்ளுவர் ஒவ்வொன்றா சொல்றாரு. 5 புலனையும் ஆமை போல அடக்கணுங்கிறாரு. அது மாதிரி இது ஒரு குரல். நாவடக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவையில பேசக்கூடிய இடங்கள்ல நாவை அடக்கி தேவையான சொற்களை நாம பேசணும். நல்ல வலியுறுத்த வேண்டிய குரல். 6 மனிதனை 3 அங்குல நாக்கு விழுங்கி விடுகிறது ஒரு சின்ன பழமொழி இருக்கு. அதனால சொற்கூட்டம் ஏற்படாமல் நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து நம்ம பேசணும். மகிழ்ச்சிமா.
0: நேரம் 9:18. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்மா. நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளத்துலேருந்து கோவிந்தசாமிங்க. கோவிந்தசாமிங்கம்மா, சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் அவர்களுக்கும் உங்களுக்கும் காலை வணக்கம்ங்க.
2: வணக்கம் ஐயா.
3: ஐயா நல்லா இருக்கிறீங்களாங்க ஐயா?
2: ஐயா நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கிறோம்ங்க ஐயா. வந்து பொருள் இது வந்து அதிகாரம் 31 வெகுளாமை குரல் வந்து 305 தன்னை தான் காய்க்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அப்படின்னு குரலுங்க ஐயா. இது பொருள் சொல்லட்டுங்களா?
2: சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா.
3: ஒருவன் தன்னை தானே காத்து கொள்ள வேண்டும். காத்து கொள்ள விரும்பினால் கோபம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த கோபமே அவனது பெருமைகளை அழித்து விடும் அப்படின்னு சொல்றாருங்க ஐயா. இதுக்கு விளக்க நீங்க நல்லா சொல்லுங்க ஐயா.
2: மிக மகிழ்ச்சியா. அதிகாரம் 31 வெகுளாமை கோபப்படாம இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றாரு. 5 குரல் நீங்க தேர்ந்தெடுத்து ரொம்ப அழகா தெரியும். தன்னைத்தான் தாக்கும் சினங்காக்க. நீ ஒன்னையும் காத்துக்க. காக்க தவறினாலும் கோபத்தையாவது காக்கணும். அப்படி காக்க தவறினால் காவாக்கால் அந்த சினம் ஒன்னை கொன்றுவிடும் என்று எச்சரிப்பதை போல வள்ளுவர் பாடுறார். எப்படி நாவடக்கம்னு முன்னாடி குரல்ல பார்த்தோமோ அது மாதிரி கோபத்தை மனதளவுல அடக்கி கொள்ள வேண்டும். அதனாலதான் தமிழ் பாட்டி அவ்வையும் பரம் செய்ய விரும்புது அடுத்த வரியிலேயே 60 சினம் என்று சொன்னார். கோவத்தை கொஞ்ச நேரம் தள்ளி போட்டாலே

0: போது அந்த கோபம் தானாகவே சரியாகிவிடும். அதனால கோபத்தை அடக்கி வாழ்வது நமக்கு பிறருக்கும் நன்மை பயக்கும்.
1: சிறப்பா சொன்னீங்க, நன்றிங்க ஐயா. அறம் சொல்லும் ஆசானை சொல்ல வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்க பேரு?
2: திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து விருதுநகர் வித்யா பேசுறீங்க மேடம்.
3: வணக்கம்
2: சார். வணக்கம்.
3: இனிய வணக்கம் சொல்லுங்க.
2: குரல் எண் 411, அதிகாரம் 42.
3: கேள்வி:
2: செல்வத்தில் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் சார். எப்பவுமே கல்விய வந்து காதால வாங்கி மனசுக்குள்ள போட்டாதான் சார் அது உண்மையான கல்வி. அதே போல இருக்கிற 16 செல்வங்கள்லயும் மிக சித்த செல்வம் கல்வி செல்வம் தான் சார். இந்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க. நன்றி சார்.
3: மிக்க மகிழ்ச்சி வித்யாம்மா. 16 செல்வங்கள் சொல்லி அதுல கல்வி, அந்த கல்வியால் விளையக்கூடிய கேள்வி, கேள்வி ஞானம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்வத்தூள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை சிறந்த செல்வம் என்று வள்ளுவர் சொல்றாரு. கலையாத கல்வி, குறையாத வயது, தகடுபாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழிப்பிணியில்லாத உடல், சளியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், போனாத கோல். இது ஒரு 16 செல்வங்கள். இதுல தலையாய்வு கலையாத கல்வியிலே அபிராமி பற்றி சொல்றாரு. அது மாதிரி மிக சிறப்பாக கற்றினாயினும் கேட்பது வள்ளுவர் சொல்றாரு. கற்க முடியாதவர்கள் கற்றவர்கள் சொல்வதை கேட்டால் கூட அது ஒரு தலை சிறந்த செல்வம் என்று இந்த குரல் வலியுறுத்துகிறேன். நன்றிம்மா.
1: தொடர்ந்து இணையலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
7: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: கவுன்சிலிங் கோட் 2624.
10: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.

0: காற்றோடு கவிப்பாடும் கொடை பன்மலை நுறுப்பிலேந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். இது வானவில் நிகழ்ச்சி. இன்று குரலின் குரல் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நல்லாசிரியர் மே சயம் கொண்டானவர்கள். நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: அம்மா காலை வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: நான் ஈரோடு சூரமட்டி வளசு இளங்கோம்மா. ஐயா வணக்கம். ஐயா ஐயா அதிகாரம் 32 குறள் 315 அறிவினான் ஆகுதுண்டோ பிறதின் நோய் தன்னோய் போல் போற்ற கடை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. பிற உயிர்களுக்கு பட்ட துன்பத்தை நாம பார்த்துக்கிட்டு கஷ்டப்படாம முயலாம இருக்கிறத விட அதை விட வெக்கக்கேடு எது இல்லை, அறிவு இருந்து புரோஜனம் இல்லை அப்படின்னு குறள் சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். ஐயா
2: மிக சிறப்பு, நல்ல குரலை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இளங்கோயா அதிகாரம் 32 என்ன செய்யாம அடுத்த உயிர்களுக்கு தீங்கு செய்யாம இருக்கணும்னு வள்ளுவர் வலியுறுத்துறாரு. அறிவினால் ஆகுவது உண்டு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. பிரிதின் நோய் தந்தை போல் போற்றா கடை அப்படின்னு பதில் சொல்றாரு. கற்ற அறிவினால என்ன பயன் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்தவங்க படக்கூடிய அல்லது அடுத்த உயிர்கள் படக்கூடிய துன்பத்தை தன் துன்பமா கருத தெரியுமே, தெரிஞ்சாதான் அறிவு அப்படிங்கிற. அதனால எப்போதும் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கணும். அடிபட்ட அன்னப்பறவைக்கு இறக்கப்பட்ட காரணத்தாலதான் சித்தார்த்தன் புத்தனான. மகிழ்ச்சி.
1: நன்றிங்க. நன்றிங்க.
0: நன்றிங்க. நேரம் 9:28. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
3: அம்மா வணக்கம். அம்மா
0: வணக்கம்.
3: தேடி மாவட்டம் குள்ளப்பாந்தபட்டத்துல இருந்து ஐயப்பன் பேசுறீங்கம்மா.
2: ஐயா வணக்கம்.
0: ஐயப்பன் ஐயா
3: குரல் வந்து 819 கனவுலும் முன்னாது மன்னோ வினையேறு சொல்வரு பட்டோ தொடர்பு. இதுக்கு என்ன ஐயன் சொல்லிருக்காங்க ஐயா? சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று திருப்பறவருடைய நட்பு வந்து அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம உசாரிச்சு ஐயன் சொல்லிருக்காரு.
2: விட்டு விட்டு கேட்டது நல்லா சொன்னீங்க. தீநட்பு அப்படிங்கிற அதிகாரம் 32:9 குரல் சொல்ல குரல் கனவினும் இல்லாது மட்டும் வினை வேறு சொல் வேறு பட்டா சொல்லு சொல்லுலையும் செயலையும் ஒரே மாதிரி இல்லாம வேறுபட்டு இருக்கான் பாருங்க. அந்த நண்பருடைய நனவுல இல்ல முகத்துல இல்ல கனவுல கூட துன்பம் தரும். அதனால சொல்லும் செயலும் ஒரு மாதிரியாக இருக்கிற உண்மையானவர்களோடு தான் நட்பு கொள்ளணும், தீ நட்பு கொள்ளக்கூடாதுங்கிற. மிக்க மகிழ்ச்சிங்களா.
0: நிகழ்ச்சியில இப்போ ஒரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து நாம் இணையலாம். இது வானவில் நிகழ்ச்சி குரலின் குரலாக.
4: கோடை பண்பலையில் உஷா சன்ஃபிளார் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். அனில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: வழங்கியோர்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: கவுன்சிலிங் கோட் 2624.

0: எழுத்துகள் குறைந்தாலும் எண்ணங்கள் உயர்ந்தவையாக திகழும் திருக்குறளோடு இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. அறிமுக நேயர்கள் வரலாம் 24 24 24 மகளிர் 24 24 29 எப்போதும் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் நேயர்கள் 24 24 26 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து. இப்ப திருக்குறளும் விளக்கத்தோட வந்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் இருவருக்கும். வணக்கம் மேம். சிவகாசில இருந்து அமுதா.
2: அமுதாமா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. 423 குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஐயா நம்மள சுத்தி இருக்கிறவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க யாரு என்ன சொன்னாலும் கேட்டுக்கணுங்க, அவங்க மனசு நோகாம. ஆனா செயல்படுறத மட்டும் நம்ம அறிவை கொண்டுதாங்க செயல்படணும். லாபமா நட்டமோ அது நம்மள ஏத்துக்கணும். இல்லைன்னா அடுத்தவங்களை கையை காமிச்சு இவங்க சொன்னாங்க இவங்க பேச்சை கேட்டுதான் எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னா நம்மளுக்கு யோசனை வரும் இல்லைங்களா. அதனால நம்ம தான் அதை யோசிச்சு செஞ்சுக்கணும். மேற்கொண்டு நீங்க சொல்லுங்க.
2: மிக அழகா சொல்லிட்டு அதிகாரம் 43 அறிவுரை 3வது குறை. அறிவுனா என்ன? எப்பொருள் யார் யார் வாய்ப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. யார் யார் வாய் சொல்ல நம்ம கேட்டால் நம்ம நுண்ணிய அறிவால எது சரியானது என்பதை தெரிந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நம்மிடம் குறிப்பிடுகிறார். மிக்க மகிழ்ச்சி மா.
0: நன்றிங்க. ஆடி மாத காற்றோடு இசைக்காற்றையும் அள்ளித்தரும் கொடை பண்பலை 100.5 இது வானவில் நிகழ்ச்சி. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்
3: சகோதரி. சிறப்பு விருந்தினர் ஐயா இருவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களுடன். நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் ராஜசேகரமா. ஐயா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
3: ஐயா அதிகாரம் 102 நான் உடைமை, அதுல குறள் எண் 1012 குறள் வரிகள். ஊன் உடை எட்டம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நான் உடைமை மாந்தர் சிறப்பு. ஐயா பொதுவா மனிதர்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் உணவு உடைங்கிறது பொதுவான விஷயம் தாங்க ஐயா. ஆனா மனிதனுக்கு சிறப்பை சேர்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த நான் உடைமை இன்னும் பழிவாங்க அஞ்சக்கூடிய குணம் சொல்றாருங்க ஐயா. இதனால மனிதனுடைய குணம் எப்படி இருக்குங்கிறத மேலான கருத்தை நீங்களும் சொல்லுங்க ஐயா.
2: மகிழ்ச்சிங்க ஐயா. அதிகாரம் 102 2வது குறை நான் உடைமை அப்படிங்கிறாரு. உணவு உடை இதை ஒளிந்த பிறகு எல்லாமே மக்களுக்கு பொதுவான ஒன்றுதான். இழிந்தனவற்றிற்கு அதாவது இழிவான செயல் செய்யும் போது அவகா தப்பறிதலே இப்படி பண்ணக்கூடாதே என்று வெட்கப்படுதல் தான் ஒரு நல்ல மக்களுக்கான குடிமக்களுக்கான சிறப்புன்னு வள்ளுவர் வலியுறுத்தார். அதனால பொதுப்பண்பாக இருக்கிற மனித பண்பிலிருந்து மாறி இழிவான செயலுக்கு வெட்கப்பட்டு செய்யக்கூடாது நாடுகிறவனே உயர்ந்த என்பதை இந்த திருக்குறள் விளக்குகிறது. உன்னுடைய தன் உயிருக்கு எல்லாம் வேறல்ல
4: சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் வணக்கம்ங்க.
2: இனிய வணக்கம் ஐயா.
4: சரிங்க. அதாவது 100வது அதிகாரம்ங்க பண்புடைமை. அதுல 997வது குறள் அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கள் பண்பில்லாதவர் அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது இந்த இரும்பையே அறுக்கக்கூடிய அறம் போன்ற அறிவு கூர்மை உள்ளவர்களாகும் நட்பண்புகள் இல்லாத அதாவது மனித பண்பு இல்லாத மனிதர்களை வந்து உயிரற்ற வந்து உணர்ச்சியற்ற அந்த மர சட்ட சமமானவர்கள் அப்படின்னு சொல்றாருங்கய்யா. இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கய்யா.

0: மிக மகிழ்ச்சியில் நல்ல குரல். நூறு பங்குடன ஏழாவது குரல் ரொம்பவும் கூர்மை உரையணும். அறிவு எவ்வளவுடையவராக இருந்தாலும் மக்களுக்கு இருக்கிற அந்த மனிதனுடைய அன்பு கலந்த பண்புகள் இல்லை என்று சொன்னால் பரம்பூர் உணர்வற்ற மரத்திற்கு உயிர் உண்டு. அந்த உணர்வற்ற மரத்தை போல எதற்கும் நிலையாக அப்படியே உச்சிக்க மாட்டி, ஏன்னா மரத்திற்கு எத்தனையோ நல்ல பண்புகள் இருக்கு. வள்ளுவர் இந்த இடத்துல ஒண்ணும் இல்லாம நிற்கிற என்ற ஒரு அடிப்படையில அதை மறந்து வச்சுருக்காரு. ஏன்னா உயர்ந்த குணங்களையும் மறந்து உண்டு. பரம்போல்வர் பண்பில்லாத மக்களும் அறிவிருந்தும் பயனற்றதற்காக மக்களை சொல்வார்.
1: சிறப்பாக சொன்னீங்க, நன்றிங்க ஐயா. தொடர்ந்து இணையலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில் குரலின் குரல்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
10: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
11: வாவ்,
10: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
12: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
13: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
14: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
13: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
14: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
13: NAAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
14: கவுன்சிலிங் கோட் 2620.
13: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
15: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
16: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஒவ்வொரு நாளும் ஒரு குரல், ஒவ்வொரு குரலும் புதிய வாழ்க்கை பாடம். இத்தகைய சிறப்புமிக்க திருக்குறளையும் அதற்கான விளக்கத்தையும் எடுத்து இயம்பிக் கொண்டிருக்கிறது இன்றைய வானவில் நிகழ்ச்சி குரலின் குரலாக. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நல்லாசிரியர் மே சயம் கொண்டானவர்கள். நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா. காலை பழக்கத்தோடு சேலம் வேம்பிடிதாளத்திலிருந்து தண்டபாணி ஐயாவுக்கு வணக்கம்.
2: இனிய வணக்கம்
1: ஐயா. நல்லா இருக்கேன்.
2: நலம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: பண்புடைமை அதிகாரங்கய்யா, 1000வது குறள்.

0: பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னா, பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் பயன் தராது, எதை போல அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்றாரு. அழுக்கான பாத்திரத்தில் நல்ல பாலை ஊற்றி வைத்தால் அது பயன் கெட்டு போவதை போல அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்றாருங்கய்யா. ஒரு பால் பாத்திரத்துல வந்து ரசம் வைக்கிற குழம்புல பால் காய்ச்சினால எப்படி கெட்டு போகுமோ அது மாதிரிதான். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பாத்திரத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு, அந்த தன்மை அறிந்து நாம நடந்துக்கணுங்கிறத அந்த சொல்றாருங்க. உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க.
1: வள்ளுவர் ஆயிரமாவது குறள், அற்புதமான குறள். பண்பு இல்லாதவன் கையில செல்வம் இருந்தால் அது அவனுக்கும் பிறருக்கும் சமூகத்துக்கும் பயன்படாமலே அழிஞ்சு போயிடும். அதற்கு வள்ளுவர் சொல்லுகிற ஒரு அழகான பூமி தான், நல்ல பால் தான் ஆனா கழுவப்படாத பாத்திரத்துல ஊற்றினா கெட்டு போயிடும். செல்வம் நல்ல செல்வம் தான், ஆனா பண்பில்லாதவன் கையில அப்படிங்கிறதா யாருக்கும் பயன்படாமல் கெட்டு போயிடும் அப்படிங்கறத மிகச்சிறந்த உவமையில இவர் கையாண்டு இந்த குரலை பேசுகிறார். மகிழ்ச்சிங்க ஐயா.
2: நேரம் 9:42. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
3: எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். ஹலோ,
1: மகிழ்ச்சி.
3: மனைவி பெயர் மல்லிகா, என் பேர ஆறுமுகம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டியில இருந்து
1: பேசுறேன்.
3: அதிகாரம் 60 சார். குரல் வந்து 595. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் சாந்தர்தம், குண்டத்தனையது உயர்வு. நீர்ப்பூக்களின் தட்டு நீரின் அளவுக்குத்தான் நீளும். அதே போல மக்களுடைய உள்ளத்தில் ஊக்கம் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு வாழ்க்கை சிறப்பும் சார்.
1: ரொம்ப அருமையா மகிழ்ச்சி. வெள்ளத்தனைய மலர் வீட்டை நீர் காம்பு, அந்த நீரின் அளவு கேட்டால் போல நீர்ப்பூக்களை பூப்பதை போல மனிதர்களுடைய உள்ளத்துல இருக்கிற எழுச்சி அளவுக்கு தான் வாழ்க்கையை உயர்வு இருக்கும் அப்படின்னு உள்ளத்து எடுத்து சொல்லுகிற உயர்ந்த குரல். வாழ்த்துக்கள் அம்மா.
2: நம் வாழ்க்கையில் இரண்டரை கலந்த இரண்டு அடியோடு இணைந்திருக்கிறோம். இது குரலின் குரல் வானவில் நிகழ்ச்சி. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
4: அன்பை விதைப்போம், அன்பை விதைப்போம், போகும் வழி எங்கும் என்றேனும் எவரேனும் அறுவடை செய்யட்டும் என்கிற வசீகர அவர்களுடன். அம்மா வணக்கம். அம்மா சிறப்பு விருந்தினர் நல்லா சீரியர் இருக்கேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம்
4: ஐயா. குரல் 62. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். ஐயா, என் மகன் ராமன் என்ற அன்பின் உச்சத்தில் இருந்த கையை மந்தரையின் தீய போதனையால் ஓர் இரவிலேயே எப்படி திசை மாறி தடுமாறி போனாள் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த கதையே. ரெண்டாவது விஷயம், இமயமலையின் உச்சியில் முதலில் இருந்த கையை தீய நட்பால் அடுத்த நாளே இந்து மகா சமுத்திரத்திற்கும் கீழே அல்லவா இறங்கி விட்டாள். எனவே ஊழ்நிலையை விட ஒருவன் அமைத்து கொள்ளும் சூழ்நிலையே அவன் வாழ்நிலையை தீர்மானிக்கிறது. இங்கு குரல் தந்த கோமான் சொல்லுகிறார், தீவினைகள் திம்பங்களையே தருவதால் அத்தீவினைகள் தீயை விட மிகுதியாக அஞ்சத்தக்கவையாம் அப்படின்னு சொல்றாரு. இனி தங்களின் மேலான கருத்துக்களை சொல்றோம், அந்த கருத்துக்கு அடிபணிகிறோம். வணக்கம்
2: ஐயா. உங்க பேரும் ஊரும் சொல்லிருங்க
4: ஐயா. ஜமுனா ஜனார்த்தன் கெங்குவார் ஒட்டிமா.
2: நன்றிங்க
1: ஜனார்த்தன். மிக மகிழ்ச்சி ஐயா, நல்ல கவித்துவமா சொன்னீங்க. 21 தீவினை அச்சம், தீய செயல் செய்யறதுக்கு பயப்படணும்னு வள்ளுவர் சொல்றாரு. கம்பராமாயணம் வந்து இமயமலை உயரத்திலிருந்து இந்து மகா சமுத்திரத்திற்கு சிறுவையை போய் கைவிடு நிலை தள்ளப்பட்டதற்கு காரணம் மந்திரி செய்த தீய எண்ணங்கள் அவள் மனதில் உந்து நிறையா அப்படின்னு இந்த குரலுக்கு பொருத்தமா கம்பகாவியத்தை நீங்கள் முன்னிலைப்படுத்தியதும் ஊழ்நிலை சூழ்நிலை வாழ்நிலைன்னு நல்லா கவிதை நடைய பேசிக்கிட்டீங்க. வாழ்த்துக்களையா. தீய செயல் செய்வதற்கு எப்போதும் அச்சப்பட வேண்டும். தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீ சுட்ட இடத்துல மட்டும்தான் காயத்தை ஏற்படுத்தும். தீயவையோ பலவிதமான விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால தீயின் உடம்பு பெருமையானது நம்ம கவனமாக இருக்க.
2: நன்றிங்க. இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம்.
5: ஈரோடு மாவட்டம் மொடக்குடி.

0: திருச்சி சினியம்பாளையம் சரவணன். ஐயா வணக்கங்க. ஐயா
1: ஐயா வணக்கம்.
0: ஐயா, அதிகாரம் 104 உழவுங்க, 1036 குறள். உழவினார் கைமடங்கின் நிலை விளைவதும் விட்டேம் என் பார்க்கும் நிலை. ஏன்னா நான் ஒரு விவசாயிங்கிறனால அந்த குறளை எடுத்திருக்கேனுங்க. ஏன்னா உழவர்கள் பாத்தீங்கன்னாங்க ஐயா, சோர்ந்து போய் உழவு பணியை நிறுத்திட்டாங்க ஐயா. இந்த உலகத்துல எல்லா ஆசைகளையும் முற்றும் துறந்த முனிவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க கூட உயிர் வாழ முடியாதுன்னு சொல்றாருங்க ஐயா. ஆனா இன்றைய சூழலும் முனிவர் இல்லைங்க, யாருமே உயிர் வாழ. ஏன்னா நம்ம வந்து மழைப்பொழிவு இல்லைங்க, இயற்கைக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், மரங்களை வெட்டிடுறோம், எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ இயற்கைக்கு எதிராக சதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால பாத்தீங்கன்னா ஆறுகள் வறண்டு போய் இன்னைக்கு நீர்நிலைகள் இல்ல, தண்ணி இல்லாத இருக்குது. ஆனா நம்ம குற்றம் பாத்தீங்கன்னா மழையே பெய்ய மாட்டேங்குதுன்னு அதை மழையை குற்றம் சொல்றோம். நம்ம செய்த தவறுக்கு மழை தண்டனை அனுபவிக்கணுங்களாங்க ஐயா. அதனால நம்ம கொஞ்சம் இந்த இயற்கை பழங்களை பாதுகாத்தோம்னாங்க ஐயா, மழை மும்மாறி பொழியுதே இல்லைங்க, மாசம் ஒரு மாதிரியாவது பொழியுங்க. அதனாலங்க ஐயா, எங்களை போன்ற விவசாயிகளுக்கு இந்த கொஞ்சம் காப்பாத்தணும்னா மழை பெய்யணும், அதுக்கு எல்லாருமே ஒத்துழைக்கணுங்க. இயற்கைக்கு ஆதரவா இருந்தா போதுமுங்க ஐயா. உங்களுடைய மேலான கருத்தை சொல்லுங்க ஐயா.
1: மிக சிறப்பு சரவணன் ஐயா. அறம் செய்ய விரும்பும் பாடி அப்பையா, மரம் செய்ய விரும்பும் பாடிப்பார். இயற்கையை பாதுகாக்கணும், நான் ஒரு விவசாயி என்ற உங்களுடைய உள்ளத்து உணர்வை நான் மிகவும் மதிக்கிறேன், மகிழ்ச்சடைகிறேன். ஆனால் உழவு தொழில் தான் உலகத்திலேயே முதன்மையான தொழில். துறவிகள் மட்டும் அமைந்து இருக்கிற எல்லா உயிர்களும் எல்லா மனிதர்களும் வாழ வேண்டும் என்று சொன்னால் உணவு வேண்டும், நீர் வேண்டும். அதற்கு நாம உழவு தொழில் செய்து வாழணும், உழவர்களை மதிக்கணும், விவசாயத்தை போற்றணும், மரங்களை வெட்டக்கூடாது, நடணும், இயற்கையை பாதுகாக்கணும். சுற்றுச்சூழல் தான், பூமி தாய் தான்,
2: காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்
3: ஆசிரியர் பழனி. அதிகாரம் பண்புடன். பண்புடையார் பத்து உண்டு உலகம், அதிகின்றேன் மண்புக்கு மாய்வது மன. பண்பாளர்கள் இருப்பதாலேயே இந்த உலகம் அழியாமல் இருக்கிறது. இல்லை என்றால் மண்ணுக்குள் புகுந்து என்றைக்கோ அழிந்திருக்கும். தங்களுடைய மேலான கருத்துக்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றிகள்.
2: நன்றிமா.
1: பண்புடையாளர்கள் இருக்கிறது, அதிகம் மண்ணுடன் அதனால அன்பு கலந்த நல்ல எண்ணங்கள் உணர்வுகள் பண்புடையவர்களாக மனிதர்கள் வாழ வேண்டும். பண்புடையார் பட்டுள்ள நல்ல குரல் தான். வாழ்த்துக்கள்.
2: நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ஆபரேட்டர். காலை பொழுதில் விருதப்பட்ட கண்டி தமிழே வருக, அறிவுக்கு விருக்கும் திருக்குறளே வருக வருக. சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் அன்பு சகோதரி அவர்களுக்கும் காலை நலமாக உள்ளீர்கள். வணக்கம்
1: ஐயா.
2: இப்பயும் தெளிவா கேக்கல, கொஞ்சம் இணைப்பு இருக்க இடத்துல இருந்து பேசுனீங்கன்னா தான் தெளிவா கேக்கும். ஐயா இணைப்புல இருக்கீங்களா?
4: குழல் மழலை சொல்.
2: குழல் இது இனிது யாழில் இது, அந்த திருக்குறள் தான் சொல்றீங்களா? ஆமாங்க ஐயா, அந்த திருக்குறள் தான் சொல்லியிருக்காரு.
1: அதிகாரம் 7 மற்றொரு திருவிழை செல்வத்தை பற்றி வள்ளுவர் பேசுகிறார். குழல் யாழ் போன்ற இசைக்கருகிலிருந்து வரக்கூடிய இனிய இசை இதனை விட மழை செய்தான் மிக இனிமையானது என்று குழந்தை செல்வத்தினுடைய உயர்வு வள்ளுவர் வெளிப்படுத்துகிற குரல்.
2: நன்றிங்க. நேரம் 9:50. இது கொடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில் குரலின் குரலோடு இணைந்திருக்கிறோம். இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் நேயருக்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
8: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு

0: ₹500 குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: இரண்டு அடிகளில் 2000 ஆண்டு வாழ்க்கை பாடங்களை மனதில் விதைக்கும் உலக பொதுமறையோடு இணைந்திருக்கிறோம். இது வானவில் நிகழ்ச்சி கோடை பண்பலை 100.5 குரலின் குரலாக. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
1: மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்களுக்கு அன்பான வணக்கத்தை உங்களுக்கும் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வது புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபட்டிலிருந்து பழனியாய் பேசுறேன். வணக்கம் சார்.
2: இனிய வணக்கம். சொல்லுங்கம்மா
1: சார். 65வது அதிகாரம் சொல்வன்மை, 647வது குறள். சுழல் வல்லன் தோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. அஞ்சாத உறுதிப்பாட்டோடும் தோர்வில்லாத புத்தனர்வோடும் கருதிய கருத்தை நன்கு எடுத்து சொல்லும் ஆற்றல் பெற்றிருப்பவனை பகையால் வெல்வது என்பது யாராலும் முடியாது. அந்த பேச்சாற்றல் என்பது ஒரு தனித்தன்மை வாய்ந்ததுங்க சார். உங்களை போல நீங்களும் அருமையா ரொம்ப அழகா பேச்சாற்றல் வாய்ந்தவர்கள்.
2: மகிழ்ச்சி.
1: அது மாதிரி கண்டிப்பா அது மாதிரி இந்த அந்த பேச்சு நம்ம இனிமையான கனிவான பேச்சு இனிமையான பேச்சும் மற்றவர்களை கவரக்கூடியதும் நம்ம எடுத்து சொல்ற சொற்கள் அவர்கள் மனசுல பதியுற மாதிரியும் நம்ம பேசுறதா மிக சிறந்ததுன்னு ஐயன் சொல்லியிருக்காரு. தங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்க சார்.
2: அதிகாரம் 65 சொல்வன்மை சொல்லுகிற பேச்சாற்றலுடைய சிறப்பை வள்ளுவர் விளக்குகிற குரல். அதுல நீங்க 7வது சொல்லில் வல்லவனாக சோறு இல்லாதவனாக மேடையை கண்டு அஞ்சாதவனாக எவன் விடுக்கிறாரோ அவனை வெல்லல் அறிந்து என்று வள்ளுவர் சொல்கிறார். ரொம்ப அருமையான குரல் தான்.
0: நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: சர்மிளா மேடம், கம்பத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சர்மிளா.
3: ஐயா சிறப்பு விருந்தினர் ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம்மா.
3: வணக்கம் ஐயா. என்ன செய்யாமல் குரல் எண் 319. பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யில் நமக்கு இன்னா பிற்பகல் சாமி வரும். ஒருவருக்கு பிறருக்கு துன்பம் தரும் செயல்களை முற்பகலில் செய்தால்

0: அவருக்கு துன்பங்கள் பிற்பகலில் தாமாகவே வந்து சேரும் என்பது உறுதி. ஐயா, நீங்க உங்களோட மேலான கட்டளை சொல்லுங்களையா.
1: மகிழ்ச்சி அதிகாரம் 32 என்ன செய்யாமல் அப்படிங்கிற அற்புதமான ஒரு திருக்குறள் அதிகாரத்தை வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. பிறருக்கு நாம் முற்பகை செய்யும், தனக்கு நாம் முற்பகை தாமே வரும். யாருக்காவது நம்ம முற்பகைய தீமை செஞ்சா தானாகவே பிற்பகலில் நமக்கு தீமை வந்து சேரும் என்று வள்ளுவர் சொல்றார். அதனால அடுத்த உயிர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய அதிகாரமாக இந்த அதிகாரம் திகழ்கிறது. மகிழ்ச்சிங்க மேம்.
2: நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோங்க ஐயா, உங்களோட மேலான கருத்துக்கள் சொல்லி முடிச்சிடலாம்.
1: மிக்க மகிழ்ச்சிமா. குரலின் குரலாக கோடை பெண்களை திருக்குறள் பார்க்கக்கூடிய இந்த பணி மிகுந்த பாராட்டுக்குரியது. இன்றைக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, முதல் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் தொடங்கியது 314வது குரல் இன்னா செய்யாம அதிகாரம். அதே போல நிறைவாக நம்ம சுமித்ரா அம்மா அவங்களும் இன்னா செய்யாமை அதிகாரத்தில் நிறைவு செஞ்சிருக்காங்க. அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்ற அதிகாரத்தில் தொடங்கினால் அதே நிலையும் முடிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 17-18 நேயர்கள் நல்ல திருக்குறளை தேர்ந்தெடுத்து சொன்னார்கள். ஒரு மிகப்பெரிய அறப்பணியாக நம்ம நினைக்கிறோம். இன்னா செய்யாமையை தொடங்கி இன்னா செய்யாமையிலையும் முடிச்சிருக்கிறோம். நிறைய அதிகாரங்கள் நிறைய துறைகள் இடையில நிற்கிறோம். மிக அழகாக அறம் சொல்லும் ஆசாரியெல்லாம் நல்ல அறிவுறுத்தலோடு இந்த நிகழ்ச்சியை நேயர்களுக்கு எனக்கு இடையில ஒரு பாடமாக இருந்து மிக நேர்த்தியாக தொகுத்து வழங்குங்க. நம்ம தமிழ் சொற்கள் எல்லாம் அமைத்து திருக்குறைப்படி வாழ்க்கையில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள். வள்ளுவன் தன் உலகிற்கே தந்து வாழ் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி பேசுகிறார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, இணை இல்லை முற்பாடுக்கு இந்நிலக்கே என்று பாரதிதாசன் பேசுகிறார். ஒரு நூலை பற்றி ஒரு நூல் பாடியதாக வரலாறு இல்லை. உலக வரலாற்றிலேயே ஒரு நூலுக்காக பாடப்பட்ட இன்னொரு நூல்னா திருக்குறள். திருக்குறளை பற்றி திருவள்ளுவ மாலை என்று ஒரு நூலே பாடப்பட்டிருக்கிறது. அவள் உயர்ந்த நூலுடைய பெருமைகளை பேசுவதோடு நின்று விடாமல் அந்த அறக்கருத்துக்களை இன்றைக்கு வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் கடைபிடித்தால் இந்த உலகம் மிகப்பெரிய நல்ல நிலையை அடையும், அமைதி நிலவும், வாழ்க்கை வளமாகும், வானம் வசப்படும். மகிழ்ச்சி.
2: நன்றிங்கய்யா.

மாதந்தோறும் புதிய புதிய கருத்தாக்கங்களை தந்து நம்மை வளப்படுத்தும் திருக்குறளை சிறப்பாய் தந்து சென்றது இன்றைய வானவில். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தார் நல்லாசிரியர் மே சயம் கொண்டானவர்கள். இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் அனீஸ் நாகராஜ் மணிவண்ணன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா, கணினியின் கைவண்ணம் கே நூர்ஜகான். இனி கேட்கலாம் பண்பலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும். நிகழ்ச்சி வரும் முன்பாய் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இளைய தலைமுறையினரின் அறிவாற்றல், சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு மற்றும் தொடர் முயற்சியின் மூலமே திறமைகள் மெருகேற்றப்பட்டு செம்மைப்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய பாரா

தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ வீரர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொள்கிறார். மூன்று மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. அண்மையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெற அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைந்துள்ள தனியார் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5. கலையும் கானமும் அமுதத்தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா.
2: கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மை சந்திக்க காத்திருக்கும் நேயர் எங்கிருந்து எந்த மாவட்டத்திலிருந்து என்று எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்திருக்கும். ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து நாடக கலைஞர் ஸ்ரீ நந்தன் எனும் நந்தகோபாலன். ஐயா வணக்கம்.
3: வணக்கங்க மேடம்.
2: எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கிறேங்க மேடம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கோங்க ஐயா. ஐயா வந்து கோடை பண்பலையின் தீவிர ரசிகர்.
3: ஆமாங்க மேடம், ஆமாங்க.
2: உங்களுடைய நாடக கலை கூட 25 வருடங்களுக்கும் மேலாக நாடகத்துறையில இருக்கிறீங்க.
3: ஆமாங்க மேடம்.
2: கோடை பண்பலைக்குமே 25 வயது நிறைவடைந்து 26-27 அப்படியே போயிட்டே இருக்குது.
3: அப்படின்னா நானும் கோடை ஏத்தமும் தொடர்ந்து ஒன்னா பயணிச்சிட்டு
2: கலை பயணத்துல போயிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிக்கலாமா?
3: ஆமா ஆமா, சரி, கரெக்டா சொன்னீங்க.
2: சொல்லுங்க, உங்களுடைய நாடக பயணம் எங்க ஆரம்பிச்சது?
3: இது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சதாங்க எங்க குடும்பத்துல.
2: உங்க குடும்பத்துல? என்னடா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நடிச்சிட்டு இருக்கிறாரா அப்படின்னு.
3: ஆமா, எங்க குடும்பத்துல எல்லாமே, எங்க தாத்தாவும் ஒரு பெரிய மிகப்பெரிய நாடக கலைஞருங்க, எங்க அப்பாவும் ஒரு நாடக கலைஞருங்க, இவங்கெல்லாம் சரித்திர நாடகத்துல போட்டுட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறம் நான் இப்ப வந்து சமூக, அவங்களுடைய தொடர்ச்சியை நான் ஒரு சமூக நாடகமும் நான் எழுதி போட்டுக்கிறேங்க.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்.
4: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
3: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
4: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
3: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம்.
4: கவுன்சிலிங் கோட் 2620.
3: மேலும் விவரங்களுக்கு 9443734670.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
9: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
10: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.

0: அறிவுடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கலையும் கானமும் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாடக கலைஞர் நந்தகோபாலன் அவர்கள்.
1: இப்ப நீங்க வந்து கவனம் செலுத்துவது சமூக நாடகங்களின் மீது.
2: ஆமாங்க, இன்றைய காலகட்டத்துக்கு உண்டான சூழ்நிலையில கதை எழுதி போட்டுடுக்கிறீங்க.
1: இருந்தாலும் சரித்திர நாடகங்கள் அப்படின் போது அதற்கான கதாபாத்திரங்கள், அந்த உடை அலங்காரம், வசனங்கள் இதெல்லாம் நம்ம நேர்த்தியா பண்ணும்போது அது ஒரு தனியான ஒரு மன திருப்தி கிடைக்கும் ஒரு கலைஞர்களுக்கு, அப்படித்தானே?
2: ஆமாங்க மேடம், இது உடனடியா போட்டாங்க. ஒரு மாசத்துல கூட நம்ம சரி பண்ணி போட்டுடலாங்க, ரிகல்சரெல்லாம் எடுத்து. ஆனா அதெல்லாம் வந்து மாற்ற முடியாதுங்க. ஹரிச்சந்திரா, பவளக்கொடி, சத்தியவான் சாவித்ரி, வள்ளி திருமணம்.

0: இந்த கதைகள் எல்லாம் நம்ம தமிழகம் முழுக்க ஒரே பாடல்கள் ஒரே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குங்க. அது தவறுனா யார் வேணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அது அவ்வளவு கண்டினியூட்டியா கரெக்டா போறாங்க. ஆமாங்க, முடியாதுங்க. அது என்னவோ அது அப்படியே பொன்னியாகணுங்க.
1: வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு.
0: ஆமாங்க,
1: வசனம் அதனால்தான் வந்தது இல்லையா?
0: ஆமாங்க, கண்டிப்பா
1: ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நீங்க மாற்ற கூடாது அப்படின்னு.
0: முடியாதுங்க. ஆமாங்க,
1: மாற்ற முடியாது,
0: முடியாதுங்க. அதனால இன்னைக்கிட்ட விட அன்னைக்கு போட்டுட்டு இருந்தாங்க இல்லைங்க, அதுதாங்க மிகப்பெரிய விஷயம். அதை தொன்று தொட்டு இன்னைக்கு அதை பல கலைஞர்கள், தேர்கூத்து கலைஞர்களாகட்டும் இல்ல நாடக கலைஞர்களாகட்டும் இன்னைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்க. அது நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க, இன்னைக்கு வரைக்கும் அதை காப்பாற்றி வச்சுட்டு இருக்கிறது.
1: நிஜமா, ஒரு கலையை காப்பாற்றுவது, அதை தொன்று தொட்டு அடுத்த தலைமுறைக்கு நம்ம அறிமுகப்படுத்துவதெல்லாம் வந்து அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் இல்ல. நம்ம நினைக்கலாம் நாடக கலைஞர்கள் என்ன ஒரு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் வசனம் டயலாக் மனப்பாடம் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு, அதற்கு பின்னால வந்து நிறைய விஷயங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முழுவதையுமே வந்து அதற்காக அர்ப்பணிக்கக்கூடிய கலைஞர்கள்லாம் இருக்காங்க. உங்களை போன்ற கலைஞர்கள் மூலமாதான் இந்த கலை வந்து எல்லாருக்கும் வந்து வெளியில தெரியுது. நிறைய கதைகள், அதன் மூலமாக நிறைய கருத்துக்கள், இதெல்லாம் வந்து வெளிவருவது வந்து உங்களை போன்ற கலைஞர்கள் மூலமாக.

0: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institutions. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: வானொலி பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாடக கலைஞர் நந்தகோபாலன் அவர்கள்.
1: சரி, கோடை பண்பலையில வந்து நிகழ்ச்சிகள் நீங்க ஆரம்பத்துல இருந்து கேட்டிருப்பீங்க.
2: என்னென்ன
1: நிகழ்ச்சிகள்ல வந்து நீங்க தொலைபேசி வழி பங்கேற்று இருக்கிறீங்களா, சொல்லுங்களேன் அந்த அனுபவங்களை.
2: தொலைபேசி வாயிலாக பங்கேற்கிற இது எனக்கு வாய்ப்பு கிடைக்கலங்க.
1: இன்ன வரைக்கும் வாய்ப்பு கிடைக்காத 27 வருடங்களாக முயற்சி செய்து கொண்டிருக்க கூடிய அன்பர்கள் இருக்கிறாங்க கோடை பண்பலையில.
2: இப்பதான் அந்த வாய்ப்பு கிடைச்சுங்க. எல்லா நிகழ்ச்சிகளும் பாப்பங்க. மங்கையர்களுக்கான நிகழ்ச்சியில நல்லா கலந்துக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க. ஆமாங்க, அதை நான் ரொம்ப விரும்பி கேட்பேங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு ஒரு ஊக்கம் கொடுத்து நீங்க நிகழ்ச்சி நடத்துறீங்க, அதை நான் நல்லா விரும்பி கேட்பேங்க. பாடல்கள் அவங்க கேக்குற மாதிரி போடுறீங்க, அது நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குங்க.
1: அவங்க கேக்குற மாதிரி பாடல்கள் போட்டாதான் ரசிப்பீங்களா? நீங்க கேக்குற மாதிரி பாடல்கள் இல்லையா?
2: எல்லாமே போடுறீங்க, அதற்காக தானங்க நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிறேங்க.
1: கேட்டுட்டு இருக்கிறீங்க.
2: ஆமா, மற்ற இதெல்லாம் வந்து உட்கார்ந்து பாக்கணும் தொலைக்காட்சி எல்லாம். ஆனா இந்த பண்பலையில கேட்கும் போது நம்ம கேட்டுக்கிட்டு நம்ம வேலையை

0: பாத்துக்கலாம்.
1: அதுதான்
0: கடையிலேயாகட்டும் டீ கடையாகட்டும், ஆமாங்க, நம்ம கேட்டுக்கிட்டோம் நம்ம வேலையிலயும் பாத்துக்கிட்டு இருக்கலாம். அதனால இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தேன்னு வைங்களேன்.
1: உங்க காதை மட்டும் ரேடியோ பக்கம் திருப்பிட்டு நீங்க பாருங்க வேலையை பாக்கலாம். ஆமா
0: ஆமாங்க,
1: இப்ப ரேடியோ எல்லாம் வந்து ஒரு இடத்துல எல்லாம் இருக்கிறது இல்ல, நம்ம கையிலயே இருக்கு.
0: என்னென்ன
1: தலைப்புகள்ல வந்து நீங்க நாடகங்கள் பண்றீங்க? இப்ப சமூக நாடகங்கள் அப்படின்னா, இப்ப சரித்திர நாடகங்கள் சொன்னீங்க இல்லையா, அதுல வந்து ஹரிச்சந்திரா, கர்ணா அப்படின்ற மாதிரியான கதாபாத்திரங்களை வைத்து அந்த பேரை வந்து கொடுத்துருவீங்க, அவங்களுக்கு வந்து அது புரிஞ்சிரும், இன்னைக்கு வள்ளி திருமணம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது புரிஞ்சிரும். ஆனா அந்த சமூக நாடகங்கள்ல வந்து நீங்க வைக்கக்கூடிய அந்த டைட்டில் அது ரொம்ப முக்கியம் இல்லையா, தலைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்த்து வருவாங்க. அப்படி வந்து எப்படிப்பட்ட தலைப்புகள்ல வந்து நீங்க பண்றீங்க, எப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க சமூக நாடகங்கள்ல?
0: நான் எல்லா வகையான கதைகளும் போட்டுக்கிறேன்னு வைங்களேன். அண்ணன் தங்கச்சி பாசங்க, அண்ணன் தம்பி, அப்பா மகன், தாய் மகன், இந்த மாதிரி பெத்த மனசு, வஞ்சகி, அடை, பொன்மகள் வந்தால், இப்போ தஞ்சாவூர் நாடகத்தில் பரிசு வாங்கின நாடகம் வாடகை, பாண்டியன் பைங்களின் ஒரு சரித்திர கதைங்க, இந்த மாதிரி பல கதைகள் எழுதிக்கிறீங்க.
1: ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி அப்படிப்பட்ட விஷயங்களையும் நீங்க வந்து உள்ள எடுத்துட்டு வரதா? சமகால விஷயங்களையும் தொழில்நுட்ப விஷயங்களையெல்லாம் வந்து எடுத்துட்டு வரீங்களா, இல்ல உங்களுடைய வசனங்கள்ல வந்து அதெல்லாம் தவிர்க்கப்படுதா, எப்படி?
0: அதுவும் வருங்க.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கலையும் கானமும் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாடக கலைஞர் நந்தகோபாலன் அவர்கள்.
2: கிட்டத்தட்ட ஒரு 1993 தான் என்னுடைய முதல் அரங்கேற்றம் நடந்ததுங்க. அப்ப வந்து இந்த வாட்ஸ்அப்பு போன்லயே போட்டோ இந்த வசதி எல்லாம் கிடையாதுங்க. அப்ப எழுதின கதையை வந்து கேமராவில் போட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு சீன் வருதுன்னு வைங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துக்கு அந்த கதையவே போடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை வந்து இப்ப நம்ம கேமரா இல்லாம போன்லயே ஷூட் பண்ணி அத கதையா கொண்டு வர மாதிரி மாத்திடுறாங்க.
3: அந்த பழைய கதைகளை வந்து
2: ஆமா
3: கொஞ்சம் புதுமையான விதத்துல
2: ஆமா இன்றைய புதுமையான விஷயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஆமா
3: ரொம்ப அருமை அருமை, அது வந்து புதுப்பிக்கப்படணும் இல்லையா?
2: ஆமா ஆமா,
3: இன்னைக்கு காலகட்டத்துல எப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றப்படும் போது அதனுடைய மதிப்பு அதிகமாகும், விலை போகும், மார்க்கெட்டிங் நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி.

0: இல்லை, நீலாம் வந்து நமக்கு முன்னாடி தெருவோரங்கள்ல சிறு கடைகள்ல வந்து வித்துட்டு இருந்தாங்க, இப்ப அதுவே வந்து
1: ஆமாங்க,
0: டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வரைக்கும் வந்திருக்குது
1: ஸ்டோர்ல
0: இல்லையா?
1: வருதுங்க. அதை
0: ஆமா,
1: நம்ம ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா வீட்டுக்கே வந்துருதுங்க.
0: வீட்டுக்கே வந்துருது.
1: ஆமா,
0: அந்த மாதிரி
1: என்ன பொருள்னு நம்ம இங்க
0: நாடகங்களையும்
1: பார்த்தே சொல்லிடலாம்.
0: ஆ
1: அதே மாதிரி நாங்க போடுற நாடகங்கள் காட்சிகளும் இன்னைக்கும் யூடியூப் வாட்ஸ்அப் இதுல எல்லாம் வந்து பாத்துக்கிறாங்க, பாராட்டுறாங்க. எப்படி உங்க எஃப்எம் நிகழ்ச்சி எல்லாரும் கேட்டுட்டு உங்களை பாராட்டுறாங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் இந்த சின்ன
0: சின்ன
1: பாராட்டுகள் எல்லாம் அனுப்புறாங்க, பாக்குறாங்க. அது பரவாயில்லைங்க. இன்னைக்கு
0: இது வந்து உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், மறுபடியும் வந்து புதிதாக சிந்திக்க தூண்டும் இல்லையா?
1: ஆமாங்க, கண்டிப்பா.
0: ஒரு பாராட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சாதாரணமா கேட்க கூடாது. அது வந்து இந்த பாராட்டுதல், விமர்சனங்கள் வைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம உடனடியாக நம்ம எதிர்வினையாற்ற வைக்கும்.
1: ஆமாங்க,
0: உடனே இன்னும் சிறப்பா பண்ணணும், இந்த தவற திருத்திக்கணும் அப்படின்னு.
1: ஆமா ஆமா, அதை உடனே நமக்கு தப்புனாலும் தெரிஞ்சிடும், சிறப்பா இருந்தாலும் பாராட்டும் கிடைச்சிருங்க,
0: கிடைக்கும்.
1: ஆமாங்க,
0: சரிங்க.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
3: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
2: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
3: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம்.
3: கவுன்சிலிங் கோட் 2620.
2: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
4: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாடக கலைஞர் நந்தகோபாலன் அவர்கள்.
5: வேற என்ன இந்த நாடக தொழில உங்களுக்கான இந்த நாடகத்துறையில வந்து என்ன பண்ணணும், ஏதாவது வித்தியாசமா யாரும் பண்ணாத மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை இருக்கிறதா உங்களுக்கு?
6: இருக்குதுங்க.
5: என்ன பண்ணலாம்?
6: இருக்குதுங்க. இப்போ வந்து நாடக கலைஞர்னு தனியா மட்டும் இருக்கிறாங்க, அவங்க தான் எல்லாம் கலந்து பண்ற மாதிரி இருக்குதுங்க. அது இன்னும் போக போக வந்து எல்லாரும் பார்வையாளர்களும் கலந்து சேர்ந்து செய்யற மாதிரி ஒரு சிஸ்டம் எல்லாம் இனி வருங்காலத்துல வந்ததுன்னா நல்லா இருக்குன்னு
5: நினைக்கிறேங்க.
6: ஒரு இப்ப திருவிழாவுக்கெல்லாம் செய்யறோம் இல்லைங்க, அது போல பார்க்கறதுக்கே அவங்களுக்கு நேரம் இல்லாம போயிடுறாங்க. கலையினுடைய தூண்டுதுனால அவங்களுக்குள்ள ஒரு ஒவ்வொருக்குள்ள நம்ம இந்த கேரக்டர் நடிச்சா நல்லா இருக்குமே, நம்ம இதை பண்ணலாமேன்னு ஒரு ஏக்கமெல்லாம் ஒவ்வொரு ரசிகர்களுக்கு இருக்குங்க. அவங்களும் பங்கெடுத்துக்கிட்டு நிகழ்ச்சி நாடகம் ஒரு நாடகத்தை நடத்தினா அவங்களுடைய திறமையும் வெளிப்படுற மாதிரி வந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க.
5: அப்படி நினைச்சிங்க அப்படின்னா பார்வையாளர்கள்லாம் வந்து நடிகர்களாக மாறணும் அப்படின்னு நினைச்சா அப்புறம் நடிகர்கள்லாம் என்ன பண்றது பார்வையாளர்கள்?
6: இல்லைங்க, பெருகவனுங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ நான் அதிகமா நாடகத்துல நாங்களா தான் தொண்டு கொஞ்சம் கம்மியாயிட்டு தான் வருதுங்க. இது இன்னும் பரவலாகணும்னா நிறைய எழுத்தாளர்கள் வரணும், நிறைய நடிகர்கள் வரணும், நிறைய இயக்குநர்கள் வரணுங்க.
5: உங்களுடைய நாடகத்தை பார்த்துவிட்டு பார்வையாளர்கள்லாம் வந்து அவங்களை ஒரு கிரியேட்டரா மாத்தணும்னு சொல்றீங்க. நல்ல விஷயங்களை உருவாக்குவதற்கு நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும். நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் தரேன், அதை நீங்க நாடகமா மேடையில
6: செய்யலாம் நடிங்க அப்படினு கேட்கறேங்க. ஆமாங்க,
5: ரொம்ப நல்லது. ரொம்ப ரிஸ்க் எடுக்காம ரஸ்க் சாப்பிடுறது எப்படி அப்படிங்கறதுல அவங்க கிட்ட கத்துக்கணும்.
6: இல்லைங்க, ஆமாங்க, அதுக்கப்புறம் வந்து அது என்ன பரவலாக்கப்படுது இல்லைங்க.
5: கண்டிப்பாக
6: திரும்புவாங்க,
5: நல்ல ஒரு விஷயம்தான்.
6: ஆமாங்க, இப்போ சினிமா தொலைக்காட்சி இந்த தொடர்லேருந்து கொஞ்சம் நம்ம ரியாலிட்டி இருக்கும் கொஞ்சம் திரும்புவாங்க, அது கொஞ்சம் பரவலாக்கப்பட்டுன்னா வரவேற்பு அதிகமா இருக்கும்.
5: அதிகமா இருக்கும்.
6: ஆமாங்க,
5: கண்டிப்பா. அந்த கலையை வந்து கலை பரவலாக்க செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க.
6: ஆமாங்க, ஆமாங்க,
5: நல்ல விஷயம்தான். அதற்கான வாய்ப்பெல்லாம் நீங்க பார்வையாளர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களா
6: ஸ்ரீநந்தன்? செய்வேங்க. என்னுடைய நாடகத்துல ஒரு சின்ன சின்ன கேரக்டர் நான் கூட்டிட்டு போக மாட்டேங்க.
5: சரி,
6: அங்க இருக்கிறவங்க வர்றவங்களையுமே அந்த ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ல நடிக்க வச்சு பாப்பேங்க.
5: அருமை, அருமை, அருமை. அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது,
6: ஒரு சான்ஸ் ஏறிட்டாங்கன்னா, மேடை ஏறிட்டு இறங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும், நாளைக்கு அவங்களும் ஒரு மிகப்பெரிய நடிகராகவும் எழுத்தாளராகவும் வருவாங்க. ஆமாங்க,
5: வித்தியாசமா நிஜமாவே அருமையான ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே. இதுவரை யாருமே எந்த நாடக கலைஞரும் இதை சொன்னதே கிடையாது. பரவாயில்ல,
6: அப்படிங்களா? செய்வாங்க.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாடக கலைஞர் நந்தகோபாலன் அவர்கள்.
2: ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற தமிழ்நாட்டிலேயே அதிக நாடக கலைக்குழு இருக்கிறது

0: ஈரோடு மாவட்டத்தில் தாங்க.
1: ஆமா ஆமா,
0: எங்க ஊர்ல தாங்க அதிகமா இருக்குது. அதுல எல்லா மண்டலத்திலயுமே அதை செய்யறாங்க. அதனாலதான் இந்த அளவுக்கு நாடக மன்றங்கள் நிறைய இருக்குது,
1: நிறைய இருக்கு
0: இங்கீங்க. ஆமா
1: மகிழ்ச்சிங்கய்யா.
0: சரிங்க மேடம்.
1: ஆமா, இந்த வாழ்க்கையே வந்து இந்த வாழ்க்கையே ஒரு நாடக மேடை, நம்ம எல்லோருமே நடிகர்கள் அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதனால இருக்கிற எல்லாரையுமே வந்து ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்து அவங்களுக்கான ஒரு வாய்ப்பையும் வழங்கணும், அப்பதான் அவங்களுக்கு அந்த கலை தாகம் ஏற்படும் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நிறைய கலைஞர்களை நீங்க உருவாக்க கோடை பண்பலை சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க மேடம்.
1: நன்றி. வேற என்ன, இந்த நாடகத்துறையில இத்தனை வருடங்கள், 25 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறீங்க, என்ன கற்றுக் கொடுத்தது இந்த நாடக கலை உங்களுக்கு, என்ன கற்றுக் கொடுத்தது?
0: கற்றுக் கொடுத்ததுன்னா நிறைய புகழ் கிடைக்குங்க, வருமானம் கிடைக்காது, நிறைய புகழ் கிடைக்குங்க, நம்மளுடைய திறமைகள் வெளிப்படும். அதாவது இந்த இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலைகள் இதையெல்லாம் நம்ம கற்றுக்க தோணுங்க. ஏன்னா அந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை இன்னைக்கு நம்ம யோசிச்சிருக்கோம், இன்னைக்கு என்னென்ன நடக்குன்னு ஒரு ஆவலை தூண்டி அதை நம்ம நாடகத்துல கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அரசியல் ஆகட்டுங்க, என்னென்ன முன்னேற்றங்கள் நாட்டுல நடந்துகிட்டு வந்துகிட்டு இருக்குது, வளர்ச்சி அடைஞ்சுகிட்டு இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். இதுக்கு நம்ம கத்துக்கிட்டு தான் அந்த சீனோ கதையோ எழுத முடியும், பண்ண முடியுங்க. இதுக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்குதுங்க.
1: சரி, அதாவது புகழ் கிடைக்கும் ஆனா வருமானம் அவ்வளவாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நிறைய கலைஞர்களுக்கு மட்டுமல்ல திரைக்கலைஞர்கள், கலைத்துறை சார்ந்த அத்தனை பேருக்குமே வந்து இப்படி ஒரு ஆதங்கம் எப்போதும் இருக்கும். அந்த காலத்துல வந்து புலவர்கள்லாம் மன்னர்கள்ட்ட இறந்து பாடி பொருள் பெற்றுதானே செல்வாங்க. அப்புறந்தே வந்து வறுமையையும் பிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா. ஆனா இப்படி நம்ம சொல்லிட்டே இருக்க முடியாது இல்லையா. அது வேற ஏதாவது ஒரு வகையில ஒரு பொருளாதாரத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் தேவையான ஒரு கலையாக மாற்றுவது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து யோசிச்சிருக்கீங்களா?
0: யோசிச்சிருக்கிறேங்க. நானும் சென்னைக்கு போயிருக்கிறேங்க. எங்க ஊர் நாடகத்துறையிலேருந்து போனவர் கூட நானும் போய் அங்கே ஒரு 7-8 வருஷம் இருந்துக்கிறேங்க. அப்போ தொலைக்காட்சி தொடர்ல வசனம் எழுதிக்கிறேங்க. திருமதி செல்வம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இது ஆனந்த விடன் இதுலைங்க. ஆமாங்க, அதுல உதவி வசனமா வேலை
1: செஞ்சிருக்கிறீங்க.
0: ஆமாங்க,
1: அதாவது இந்த கலை ஒரு கலை மூலமாக பல கலைகளை நம்ம பல கலைகளை கற்றுக்கொண்டு நம்ம எப்படி மேம்படுத்திக்கிறோம், நாம் எப்படி நம்மை மேம்படுத்திக் கொள்கிறோம் என்பதை பொறுத்து அதுல வந்து நம்ம பொருளாதார ரீதியாகவும் ஒரு தன்னிறைவை அடையலாம். நந்தகோபாலன் அவர்களே, இது ஸ்ரீநந்தன் அப்படிங்கறது வந்து நீங்க நாடகங்களுக்காக
0: பயன்படுத்திக்கிட்டீங்க.
1: மகிழ்ச்சி.
2: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கலையும் கானமும் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாடக கலைஞர் நந்தகோபாலன் அவர்கள்.
1: நீங்க சொன்ன மாதிரி நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுடைய குடும்பத்துல வந்து நாடக கலை கலைஞர்கள் இருக்கிறாங்க, இருந்தாங்க, இப்பவும் வந்து அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க உங்களுடைய குடும்பத்திடமிருந்து. அது தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கட்டும்.
0: சரிங்க. இப்பவும் எங்க மனைவி கலை செல்வீங்க, மகன் துஷ்யந்த். ஆமாங்க.
1: சரி,
0: மகன்.

0: துஷ்யந்தங்க.
1: துஷ்யந்த
0: 11வது படிக்கிறாங்க.
1: சரி,
0: அவங்களும் எனக்கு ஒரு
1: வரலாற்று சிறப்பு மிகுந்த பேர் வச்சிருக்கீங்க.
0: ஆமாங்க, அவங்களும் எனக்கு ஒரு உத்தியாக ஊக்கு கொடுக்கறதுனால இப்போ நான் தொடர்ந்து இந்த கலைக்காக நான் பாக்குறேங்க. அப்புறம் என்னுடைய எல்லா கதைகளையுமே என் நண்பனுங்க, அவர் தான் டைரக்டர். நான் கதை ஆசிரியர், சில நாடகங்களுக்கு நான் போக முடியலன்னா அவர் தான் எல்லாம் டைரக்ட் பண்ணுவாரு. அவர் எம் எஸ் சக்திவேலுங்க. அவர் ஏற்கனவே உங்ககிட்ட பேசியிருக்கிறாரு.
1: ஆமா, இந்த நிகழ்ச்சியில வந்து அவர் பேசியிருக்காரு,
0: கலந்துக்கிறாருங்க. அவரு தான் என்னுடைய எல்லா கதைகளையுமே இயக்குவாருங்க. பாண்டிச்சேரிக்கு தஞ்சாவூருக்கு எல்லாம் போய் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கிறாருங்க. நாங்க போட்டுக்கிறோம், பரிசு வாங்கிருக்கிறேங்க. அதே போல கோடையப்பம் பெருந்துறையை சேர்ந்த கோடையப்பம் அவங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாடக கலைக்கூடம் வச்சு அவங்களும் நாங்கெல்லாம் சேர்ந்து கூட நாடகம் போட்டு பரிசு வாங்கிருக்கிறோங்க. நம்ம அன்பளை சார்வாங்க. ஆமாங்க, அது தொடர்ந்து போயிட்டு இருக்கிறேங்க.
1: மகிழ்ச்சிங்க ஐயா, தொடர்ந்து உங்களுடைய நாடக கலையோடு உங்கள் பயணம் வாழ்க்கை சிறக்கட்டும். நீங்க சொன்ன மாதிரி நிறைய கலைஞர்களை வந்து பார்வையாளராக வழக்கக்கூடியவங்களை எல்லாம் வந்து கலைஞர்களாக உருவாக்கணும். ஏன்னா இந்த கலையின் மீது ஆர்வம் தாகம் இருக்கக்கூடியவங்களை, விருப்பம் இருக்கக்கூடியவங்களை வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களை உருவாக்கணும்னு சொல்லாம பார்வையாளர்களாக வரக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடுப்போம் மேடையில. அவங்க வந்து அதை பயன்படுத்திக்கும் போது அந்த ஆர்வம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு புதுவிதமான முயற்சி. உங்களது எல்லா முயற்சிகளும் வெற்றியில் அமையட்டும். வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிறைய சமூக நாடகங்கள், சரித்திர நாடகங்கள், சரித்திர கதைகள்

0: கோடை பண்பலை 100.5 இனி நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படும் திரையிசை பாடல்களின் இடைப்பட்ட வரிகளை கொண்ட அந்த பாடலின் முதல் வரியை கண்டுபிடித்து பாடும் நிகழ்ச்சியாக பாட்டு பாட்டாளம் வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: சமூக நலன் போன்றவை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படும் போதுதான் அர்த்தமுள்ளதாக அமையும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றிருப்பது மகிழ்ச்சியான தருணம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப் பொருள் இல்லாத இயக்கம் என்ற பிரதமரின் போதை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆதரவு தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முதலீடு தொடர்பான ஒரு திட்டத்தை ஊக்குவிக்குவது போல் சமூக வலைதளங்களில் பகிரப்படும் காணொலி பதிவு போலியானது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது.

மூன்று மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. அண்மையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 18,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. முதல் ஆட்டத்தில் திருப்பூர் திண்டுக்கல் அணியை எதிர்கொள்கிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசை தேன் சிந்தும் பூஞ்சோலை கோடை பண்பலை ஒரு பிள்ளை ஐந்திலிருந்து பாட்டு பட்டாளம். வாழ்த்தோ வணக்கமோ எதுவாக இருந்தாலும் அங்கே இசைக்கு வந்து ஒரு இடம் உண்டு. இசை கேட்டாலே இதயம் சிலிர்க்கும். காற்றிலே கலந்து வரும் இசையை விரும்பாதவர் எவரும் இல்லர். கோடை பண்பலை ஒரு பிள்ளை ஐந்திலிருந்து பாட்டு பட்டாளம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பாடலோட இடைப்பட்ட வரிகள் வந்து ஒலிக்கும். அதை வச்சு பாடலோட முதல் வரியை கண்டுபிடிச்சி நேயர்கள் வந்து பாடணும். பாடவாங்க இந்த எண்களில் அறிமுக நேயர்களுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29, மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24 24 26, 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பியன் 0 4 5 4 2. நிகழ்ச்சியோடு
1: தீபா நடராஜன்,
0: ஜி மீரி. வணக்கம் நேயர்களே. வணக்கம் தீபா.
1: வணக்கம் ஜெயமேரி அக்கா.
0: ரொம்ப உற்சாகமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: ஏக்கா எப்பயுமே நான் அப்படிதான் இருக்கா இருப்பேன்.
0: அப்படியா?
1: இப்ப சொல்லுவாங்கல்ல, பிரச்சனையோ இல்ல நல்லதோ எதா இருந்தாலும் அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருக்கும்.
0: உற்சாகமா மகிழ்ச்சியா இருக்கணும்.
1: சரி, இன்னைக்கு பாட்டு பட்டாளத்தில் வந்து நாங்கள் பாடலோட இடைப்பட்ட வரிகளை போடுவோம். நீங்கள் அந்த முதல் வரியை கண்டுபிடிச்சி சரியான பாடலை பாடணும். பாடணும், முக்கியமாக பாடணும்.
0: ஆமாம், படிக்கக்கூடாது.
1: இந்த லைன் எங்களுக்கு தெரியுங்க, நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாடுங்க அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. நீங்கள் தான் பாடணும். நீங்கள் பாட நாங்கள் கேட்க இந்த ஒரு மணி நேரம் அப்படியே குதூகலமாக போகணும்,
0: உற்சாகமாக போகணும்.
1: ஏக்கா ரெண்டுக்கும் ஒரு அர்த்தம் தான் நான் நினைக்கிறேன். சரி, நிகழ்ச்சியோட முதல் நேரம் சந்திச்சிடலாம். வாங்க. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ,
0: பேர் சொல்லுங்க.
2: தீபா மேடத்துக்கும் ஜெயமேரி மேடத்துக்கும் இனிய வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் மேடம். இருவரும் நலமா மேடம்?
1: நலமா இருக்கும் குணசேகரன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம்.
1: சரி, உங்களுக்கு பாடலை கேட்போம், பாடுங்க. என்ன சொன்னே போயிட்டாரு,
0: தெரியல,
1: பயந்து
0: சொல்லிட்டு போயிட்டாரு.
1: சரி, அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்,
0: பேர் சொல்லுங்க.
3: திண்டுக்கல் மாவட்டம் மலையப்பன்மட்டேந்து ராஜலட்சுமி பேசுறேங்க மேம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும்.
1: என்ன பேர் சொன்னீங்க? ராஜேஸ்வரியா? முயற்சி திருவினையாக்கும், முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். சரியா? சரி, உங்களுக்கான பாடல் கேட்டுருவோம். நீங்க தான் முத முத பாடல் பாட போறீங்க.
3: நடுத்தர பாடல் தான்.

0: கேட்டீங்களா ராஜலட்சுமி?
1: ஒரு முறை ஒளியர் பண்ணுங்க மேடம்.
2: என்னங்க இவ்வளவு பிரபலமான பாடல்ல இன்னொரு முறைன்றீங்க? ஏக்கம் ஏக்கம்னு அப்படியே பாடிக்கிட்டே வந்தீங்கன்னா வந்துருவீங்க.
0: படம் பேரு பெல்ல திறந்தது கதவு.
2: சரி கேளுங்க.

0: பாடுங்க. மோகனும் அமலாவும் ஞாபகத்துக்கு வந்துட்டாங்க.
1: இந்த படத்துக்கே ஒரு பிரபலம் சொல்லுவாங்க, இளையராஜாவும் எம் எஸ் விஸ்வநாதன்.
0: எல்லா பாடல்களுமே
1: இசையமைச்ச படம், ரெண்டு இசையமைப்பாளர்கள் இணைந்த படம், அதனால ஒவ்வொரு பாடலும் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு இதை வந்து என்னென்னமோ சொல்லுவாங்க. நீங்க ஒரு பாட்டை சொல்ல மாட்டேங்கிறீங்களே.
2: ஐயோ தெரிஞ்ச பாட்டுதான் மேடம், டக்குன்னு வர மாட்டேங்குது.
0: தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம்.
3: தேனினும் இனிய செங்கருமான கோடை பொங்கலையும் என்னுடைய அன்பு தங்கைகள் இருவருக்கும் நாமக்கல் மாவட்டம் கரட்டூர் திருச்சில் பாளையம் தருமபுரிகளில் பாச வணக்கங்கம்மா.
0: உங்களுக்கும் வணக்கம்.
3: அம்மா நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
1: நலமா இருக்கும். சரி, உங்களுக்கான பாடல் கேட்டுருவோமா?
3: சரிங்கம்மா.

0: அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமட்டாவிட உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, ஆலயம் காப்பது கடமையடா. ஆலயம் காப்பது கடமையடா, அச்சம் என்பது மடமையடா. அஞ்சாமட்டாவிட உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, ஆலயம் காப்பது கடமையடா. ஆலயம் காப்பது கடமையடா, அச்சம் என்பது மடமையடா.
1: சரியா பாடிட்டீங்க, ஆனா வந்து ஆலயம் கிடையாது, தாயகத்தை காப்பாத்தணும். ஆலயம் காப்பது நீங்கல்ல, தாயகம் காப்பது. இருந்தாலும் சிறப்பா பாடினீங்க, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி கூறும் நேயர்
2: வணக்கம். இணைப்புல வந்துட்டீங்க, பேசுங்க.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி.
1: மகாராஜன்.
3: ஆமா மேடம்.
1: ஏதாவது காத்தடிக்கிற இடத்துல நிக்கிறீங்களா
3: மேடம்? காத்துதே மேடம், எங்க ஊர்ல பயங்கரமா அடிக்குது.
1: ஆடி மாசம் அப்படிதாங்க,
3: எங்க ஊர்ல கூடுதல் அடிக்குது மேடம்.
1: ஓ சரி, சொல்லிடுவோம் தேனி, இனிமே ஆடி மாசம் கூடுதலா காத்தடிக்க கூடாது. சரியா, சொல்லியாச்சு. சரி, பாடல் கேப்போமா?
3: கேப்போம் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கும். நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சரிங்க.

0: இதழோடு இதழ் சேரும் நேரம் இன்பங்களாராக ஓடும். மடி மீது தலை வைத்து கண்ணே உன்னோடு நான் கதை சொல்லவே.
1: நான் நினைக்கிறேன் மகாராஜனுக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். அப்படித்தானே
2: நம்ம மனம் நம்ம

0: ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சௌரமிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். லேர்ன், இனோவேட் அண்ட் லீட் தி ஃபியூச்சர். விசிட் ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், திருச்சி. கவுன்சிலிங் கோட் 3807.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்.
5: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
4: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
5: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
4: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
5: கவுன்சிலிங் கோட் 2620.
4: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடம் தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
13: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
12: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
14: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நேரம் வந்து 11:20 ஆகிடுச்சு. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இருக்கும் நேர்கள் அழகாக பாடிட்டுருக்காங்க.
1: இன்றைக்கி வந்து இடைப்பட்ட வரிகள் கொடுப்போம். அதோட முதல் வரியை கண்டுபிடிச்சி அந்த பாடலை சரியாக பாடணும். அதுதான் இன்றைய பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி. இப்போது நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: அனைவருக்கும்
1: நண்பகல். இன்னும் ஆகலையே. மகளிர் நேரத்தை வந்து வரவேற்கிறீங்க. பாட்டு பட்டாளத்துக்கு வரல.
2: எல்லாருமே நம்ம வரவேற்போம். எல்லாத்துலயுமே நான் பங்குவேன்.
1: அப்ப எங்களையும் வரவேற்கணும். சரி, பேர் சொல்லுங்க.
2: தேனில இருந்து சொன்னா அனைவரும் நலமாட்டீங்களா?
1: எல்லாம் நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கப்பா.
1: தேனில ரொம்ப காத்தடிக்குதுன்னு சொன்னாரே.
2: இல்லப்பா, இங்க மோடம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் லேட்டா.
1: அப்ப அவர் இருக்க திசை வேற, நீங்க இருக்க திசை வேற.
2: அப்படியா? ஆமா ஆமா, அவங்க இருக்க திசை.
1: சரிங்க. சரி, பாடல் கேப்போமா?
2: ஆ, கேட்கலாம்யா.

0: யார் அங்கிட்டு இருந்து சொல்லி தர்றது? சரி பாடுங்க.
1: கோடி அருவி கொட்டுதேன் மேல அதத்தேடி
0: உசுறு. என்னங்க சுருளில அப்படிதான் அருவி கொட்டுது? சுருளில அப்படிதான் கொட்டுது, வெள்ளப்பெருக்குன்னு போட்டிருக்காங்க.
2: நாங்களும் பார்த்தோமே.
0: தேனி பக்கத்துல தானே சுருளி இருக்கு இல்லையா?
1: பாக்கல.
0: சரி கிளம்பிருங்க, கோடி அருவின்னு பாடிக்கிட்டே அப்படியே கிளம்புங்க.
1: நன்றியா, நன்றியா,
0: நன்றிங்க, வாழ்த்துக்கள். நேரம் 11:22. இது கொடைப்பன்மலை 100.5 பாட்டு பட்டாலும் இன்னைக்கு இடைப்பட்ட வரிகளை கண்டுபிடிச்சி அதுல முதல் வரியை நீங்க சரியா பாடணும்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: பேர் சொல்லுங்க.
3: நான் பொள்ளாச்சி வட்டம் தஞ்சம்பட்டியிலிருந்து சண்முகானந்தம் பேசுறேங்க.
0: சண்முகானந்தம்?
3: ஆமாங்க.
0: என்ன பண்றீங்க சண்முகானந்தம்?
3: கைத்தறி நெசவு வேலைங்க மேடம்.
0: சரிங்க. சரி பாடல் கேப்போமா
3: மேடம்? பாட்டு கொஞ்சம் பழைய பாட்டா போட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு.
0: சரி பழைய பாடல் கேட்டுருவோம்.

0: கேட்டீங்களா?
1: கேட்டங்க மேடம். அடுத்தாத்து அம்போஜத்தை பார்த்தேளா அப்படின்னு வர்ற பாட்டுங்க மேடம்.
2: சரி, உங்க மனைவி எனக்காவது இப்படி கேட்டிருக்காங்களா?
1: நல்லா கேட்பாங்க.
2: அப்படியா, வாங்கி கொடுத்துருக்கீங்க?
1: நாங்களும் வாங்கி கொடுப்போம்.
2: சரிங்க, சந்தோஷமா இருங்க, நன்றிங்க. நேரம் 11:24 போது இப்ப இனிப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். காரைக்குடியிலிருந்து செல்வி. உங்க பேர் மட்டும் கேட்கலங்க. அதான்
0: காரைக்குடி மட்டும் தான் கேட்டுச்சு.
2: இல்ல செல்வி, போய் உற்சாகமா பேசுவீங்களா? என்னாச்சு என்னாச்சு? ஓ, அதனால சரி, கவனமா இருக்காங்களாம். சரி கேளுங்க, உங்க பாட்டை கவனமா கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இந்த பாட்டு சரியா தெரியல.
0: இடைக்கால பாடல் தான்.
1: ஃபர்ஸ்ட் பாட்ட பாட்டு வந்து
0: என்னங்க என்னமோ சொல்றீங்க, கேக்கவே இல்லை. எங்க ஃபர்ஸ்ட் பாட்டா? எங்க பாடுங்க அந்த பாடல. மெல்ல திறந்தது கதவுல இருந்து நாங்க பாட்டு போட்டோம், நீங்க உயர்ந்த உள்ளம்ன்றீங்க. இல்லையே, நாங்க மோகனதான் இந்த பாட்டு சொல்ல அவங்க முன்னாடி போட்டோம்ல, தில் தில் தில் மனதில் அந்த பாட்டு போட்டோம் நீங்க அதை மாத்தி எங்கே என் தேவதையா எங்கே உன்னில் கண்டேனே அந்த பாட்டை சொல்லிட்டீங்க.
2: சரி, இந்த பாட்டும் தெரியல உங்களுக்கு.
0: சரி, அப்ப தில் தில் தில் அந்த பாட்டை பாடிருங்க. சரி, இருந்தாலும் ஓரளவு சிறப்பா பாடிட்டீங்க. வாழ்த்துக்கள்மா, நன்றிங்க.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நேரம் வந்து சரியா 11:51 ஆயிடுச்சு.
1: இது கொடைப்பண்மலை 100.5 பாட்டு பட்டாலும் இன்னைக்கு இடைப்பட்ட வரிகளை கொண்டு முதல் வரியை நீங்க கண்டுபிடிச்சு பாடணும். நிறைய நேயர்கள் பாடிட்டாங்க சரியா?
0: ஆமா.
1: இப்ப வர நேயர் பாடுறாங்களா இல்லையா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்.
0: வணக்கங்க.
2: பாட்டு ஒண்ணு

0: பாடட்டுமா கோடை பண்பலையை கேட்டு, ஜீவா அம்மாவுக்கும் பூஜா அம்மாவுக்கும் ஜெயமேரிக்கும் நூர்ஜஹானுக்கும் நாலு பேருக்கும் முற்பகல் வணக்கங்கள் சகோதரிகளே.
1: யாருங்க நீங்க இப்பெல்லாம் வணக்கம் சொல்றீங்களே,
2: அது ஒரே ராகத்தோட சொல்றீங்களே.
0: நிலையத்துல நாலு பேர் இருக்கீங்க, நாலு பேர்த்தையும் நல்லா விசாரிக்கணும்ல.
1: நாலு பேர் மட்டும் இல்ல, நிறைய பேர்
2: நிறைய பேர்
1: இப்ப இந்த நிகழ்ச்சியில நாங்க நாலு பேர் இருக்கோம்.
0: அந்த நாலு பேர்த்துக்கு நன்றி. நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்தில இருந்து பாட்டு பாட்டாளத்துல இடைப்பட்ட வரியில இருந்து முதல் வரியை கண்டுபிடிக்க வந்திருக்கேன்.
1: நீங்க அப்ப காலையில இருந்து இதுக்காக தயாரா இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படித்தான்
0: ஆமாங்க தீபாமா.
1: சரி சரி, பாடல் கேட்டுருவோம்.

0: தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. இந்த ஊர் என்ன, சொந்த பேர் என்ன, இந்த ஊர் என்ன, நான பெண்ணே வாழ்வில் சுகம் என்ன, நீ வந்த கதை என்ன. சிறு சிறு பிள்ளைகள் இருக்கும், மாறி மாறி படிக்கிற, மன்னிச்சுக்கோங்க.
1: இல்ல இருந்தாலும் நல்லா பாடுனீங்க, எங்களுக்கு அந்த பாடுறீங்க. அவள் ஒரு தொடர் கதையில பயணிச்ச மாதிரியே இருந்துச்சு.
0: நன்றி கண்டிப்பா.
1: தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, நல்லா பாடுங்க. நேரம் 11:33 ஆயிடுச்சு. இப்ப இன்னப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: சேலத்துல இருந்து சுரேஷ் பேசுறேன்.
1: சுரேஷ் என்ன பண்ணிருக்கீங்க சுரேஷ்? பாடல் கேட்டுருவோமா?
2: கேட்டுலாம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டேன். செல்லம்மா செல்லம்மா அப்படின்னு வரும்
2: பாடுங்க.
1: அதுக்கு மேல அந்த வரி வர மாட்டேங்குதுங்க.
2: சரி, அந்த செல்லம்மா செல்லம்மாவே பாடுங்க.
1: செல்லம்மா செல்லம்மா கண்ணு ரெண்டும் மின்னம்மா அப்படின்னு.
2: உங்க செல்லம்மா பேர் என்ன?
1: செல்லம்மா பேரு சந்தியாங்க.
2: சந்தியா சந்தியான்னு பாடுங்க.
1: சந்தியா சந்தியா பாட்டுமா?
0: சரிங்க, அடுத்த இடம் சரியா பாடிருங்க. நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: இது கோடை பெண்மலை இன்னொரு பிள்ளை இந்தியின் பாட்டு பட்டாளம். இன்னைக்கு வந்து பாட்டு பட்டாளம் பத்திங்களா குதூகலமா தான் போயிட்டு இருக்கு. இப்ப நிகழ்ச்சி
0: வணக்கங்க.
3: வணக்கம் சகோதரி இருக்கும், முற்பகல் வணக்கம்.
0: உங்களுக்கு வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: ஆத்தமலை சத்யவாணி பேசுறேன், சிவகங்கை மாவட்டம்.
2: சத்யவாணி?
3: ஆமா
2: சத்யவாணி. நான் சொல்றது எனக்கே கேக்குது. எதுல இருந்து கேக்குது?
3: பழைய பாட்டா
2: உங்க

0: அனுபவமிக்க பேராசிரியர்கள்,
1: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
0: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
1: கவுன்சிலிங் கோட் 2620.
0: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: கண்ணனூரில் கை குழந்தை கண்கள் செல்லும் பூங்கவிதை கண்ணம் திண்டும் தேனமுதை கொண்டு செல்லும் என் மனதை தயிரென்றில் நான் எடுத்து பாடுகின்றேன் தாளேலும்
1: அதுல வருங்க அந்த பாட்டுல வரும்
2: பாடிட்டாங்க
3: ரொம்ப சந்தோஷம்.
1: சரிங்க, நீங்களும் சரியா பாடிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றிங்க.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ்.
6: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்.

0: கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்திலிருந்து பாட்டு பட்டாளம்.
1: நேரம் 11:44 ஆயிடுச்சு. பொள்ளாச்சிக்கு போயிருக்கீங்களாக்கா?
0: பொள்ளாச்சிக்கு போனதில்லை, பாட்டெலாம் கேட்டிருக்கேன்.
1: இப்போ இந்த பொள்ளாச்சி மலை ரோட்டில்ன்னு சொன்னாங்களே, பொள்ளாச்சிக்கு மேலே தான் ஒரு ஊர் இருக்குது.
0: சரி,
1: அந்த ஊர் வந்து அப்படியே ஒரு பசுமையா இருக்கும். அதாவது நம்ம கொடைக்கானல்ல இருந்து கீழே இறங்குறப்ப, வத்தலகுண்டுக்கு இறங்குறப்ப அந்த மஞ்சளாறு அணை தெரியுதுல, அதே மாதிரி வால்பாறையில இருந்து கீழே இறங்குறப்ப அந்த ஆலியார் டேம்னு ஒன்னு இருக்கு, அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம பொள்ளாச்சிக்குள்ள போகணும். இந்த பாட்டை கேட்டோடனே எனக்கு அந்த முத்துமணி மாலை அந்த பாடல் ஞாபகம் வந்துச்சு, சின்ன கவுண்டர் படத்துல. அது ஃபுல்லாமே ஆலியார் டேம்ல எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி பாடல்கள் தாங்க நீங்க பாட நாங்க கேட்க, ஆனா முதல் வரிய பாடணும். இதுதான் பாட்டு பட்டாலும் இன்றைய நிகழ்ச்சி. வாங்க, வணக்கம்.
0: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
2: மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன், பாட்டு கேளுங்க.
2: பழைய பாட்டா வேணப்பா?
1: கேக்கலாம்.

0: சரியா பாடிட்டீங்களே, சிறப்பாகவும் பாடிட்டீங்க. கொஞ்சம் நீங்க பாடுறப்ப வந்து எனக்கு என்னமோ சிவாஜி கணேசன் தோரடையெல்லாம் தெரிஞ்சு. அப்படியா?
1: சிவாஜி ரசிகர்
0: எங்களுக்கு தெரிஞ்சு. சரி, நீங்க பாடுறப்ப அந்த ஒரு அவர் ஒரு மிடுக்கா பாடுவார்ல, அப்படி ஒரு நடிப்பாரு, அந்த செயலெல்லாம் செய்யறது மாதிரியே இருந்துச்சு. அதனால சொன்னேன்
2: பாடிட்டீங்க, நன்றிங்க.
0: இது கோடிப்பெண்களை 100.5 பாட்டுப்பட்டாலும் இன்றைக்கி இடைப்பட்ட வரிகளை நீங்கள் கொண்டு அதோட முதல் வரியை கண்டுபிடிச்சி அந்த பாடலை சரியாக பாடணும். இப்போ யார் பாட வரா? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: தேடி முருகன், டிவி மெக்கானிக்.
0: தேனி முருகன். சரிங்க. சரி, டிவி மெக்கானிக் பாடல் கேட்போமா?
1: கேட்போம் மேடம்.
0: ஆனால் டிவி சவுண்ட்லாம் கேட்கக்கூடாது, டக்கு டக்குன்னு ஒன்று கேட்குதே.
1: அது பக்கத்துல கீழே ஒர்க் ஷாப் இருக்கு.
0: ஓ சரிங்க. சரி கேளுங்க,
2: பாட்டு கேளுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்ட படா.
0: பாடுங்க அப்போ.
2: என்னாச்சு முருகன்?
1: சொல்லுங்க படா.
2: நீங்க அமைதியா பாருங்க.
1: பழைய பாட்டு
2: பாடல் வேணுமா? சரி, அப்ப ஒரு பழைய பாடலும் கேளுங்க.
1: தேங்க்யூ.

0: பாடுங்க.
1: பொன்னை விரும்பும் பூமியிலே, என்னை விரும்பும் ஓரியிலே, புதையல் தேடி அலையும் உலகில், இதயம் தேடும் என் உயிரே.
2: சிறப்பா பாடிட்டீங்க, வாழ்த்துக்கள் முருகன், நன்றிங்க ஐயா.
0: அடுத்த நேருக்கு வணக்கம்.
2: வணக்கம்,
3: வணக்கம் மேம்.
0: பேர் சொல்லுங்க.
2: சுமதி அம்மா. சரிங்க, உங்களுக்கு இடைக்காலமா பழசா சொல்லிருங்க முதலே.
3: இடைக்கால பாடல் கொடுக்கும்.
2: சரி கேளுங்க.

0: பாடிடுவாங்க சுமதி அம்மா. பாடுங்க
1: சுமதி அம்மா. ம், பாடுங்க.
2: மணக்கவே விடுக்கவா.

0: சிறப்பா பாடிட்டீங்க.
1: இணைப்பு தான் விட்டு விட்டு கேட்டுச்சு இல்லையா, ஒரு
0: அவங்க இழுக்கிறப்பெல்லாம் விட்டு விட்டு வந்துச்சு. ஒருவேளை அவங்களோட செல்லிட பேசிக்கு மூச்சு வாங்கியிருக்கும் போல.
1: ஆமா,

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 ORG.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: நேரம் வந்து 11:57 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இல்லையா?
8: ஆமா. இன்னைக்கு வந்து நேயர்கள் எல்லாருமே சிறப்பா பாடினாங்க. ஒரே ஒரு முதல் வந்த நேயரால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியல, மற்ற எல்லா நேயருமே

0: நல்லா கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா பாடினாங்க. நேயர்கள் இவ்வளோ நல்லா பாடுவாங்களா அப்படின்னு எங்களுக்கே இன்னைக்கு ஆச்சரியமா இருந்துச்சு.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடிய நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம்.
0: நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. டிஜிட்டல் வங்கி நடைமுறைகளை முறைப்படுத்துவதற்கான மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய பாரா தடகள வீரர்கள் மற்றும் ஜூடோ போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களுக்கு நடைபெறும் பாராட்டு விழாவில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொள்கிறார். 3 மாநில சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் மக்கள் அளித்த தீர்ப்பை பிஜேபி ஏற்றுக்கொள்வதாக அதன் தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் ஊழல் தடுப்பு பணிக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் இன்று தொடங்குகிறது. அண்மையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி மற்றும் பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீர் வினாடிக்கு 18,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எத்தியோப்பியாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் 14 பேர் உயிரிழந்துள்ளனர், 7 பேர் காயமடைந்துள்ளனர். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இனிய வணக்கம் சகோதரிகளே, கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இன்று படித்ததில் பிடித்தது. சகோதரிகளே, அமைதியில் பேசும் அற்புத நண்பனாய் அறிவை அள்ளித்தந்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதை நமக்கு ஏற்ற மாதிரி வாழ கற்றுத்தந்து எப்பொழுதும் அறிவூட்டும் பெட்டகமாய் நம்முடனே இருக்கும் புத்தகங்களில் நீங்கள் படித்து தெளிவு பெற்ற சிந்தனைகள், கவித்துளிகள், வரிகள், சிறுகதைகள், நாவல்கள் பற்றி சுருக்கமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் வரலாம். 24 24 24 24 24 26 24 24 29 293 கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. இப்ப இணைப்புல வந்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்
3: அன்பு சகோதரிக்கே, இனிய மதிய வணக்கம் கூறி பண்பலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பாளையத்திலிருந்து விஜயலட்சுமி மதிவாணன்.
1: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு என்ன சொல்ல
3: போறீங்க? நான் படிச்ச புக் வந்து மேடம், கேட்டதும் கிடைத்ததும் இதெல்லாம் கனகபுரத்தின் எழுத்தாளர் மேடம்.
1: கேட்டதும்
3: வாழ்க்கையில வந்து சிரிப்பு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி சிரிப்புன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க மேடம்.
1: சொல்லுங்க,
3: அது படிக்கிறது கேளுங்க மேடம். சின்ன ஒரு 4 வரிதாங்க மேடம்.
1: பரவாயில்ல, படிங்க.
3: அதாவது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது கிராமத்து பழமொழிங்க மேடம். ஒரு பண்பாளரின் வெளிப்பாடு அவனது அகம் மலர்ந்த சிரிப்பே. சிரிக்க மறுப்பவன் உலகில் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாமல் போவதும் ஒன்றுதான். உயிரையும் உடலையும் இணைத்து வைத்து இந்த உலக பூங்காவுக்கு நாம் அனுப்பப்பட்டிருப்பது அன்புடன், ஆதரவுடன், இன்பமுடன் சிரித்து வாழ்வதற்கே என்றே ஒருவருக்கொருவர் கடித்து குதறிக்கொண்டு முகம் வெந்து போய் திரிவதற்கு அல்ல. நீங்களும் சிரித்து வாழுங்கள், உங்களை சேர்ந்தவர்களையும் சிரிக்க வைத்து வாழுங்கள். அச்சம் தரும் இரவையும் பகலாய் மாற்றுங்கள் என்கிறார் எழுத்தாளர். இது நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேடம், அதனாலதான் இது சொல்லவே.
1: உண்மைதானேங்கம்மா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. சிரித்து வாழ வேண்டும், சிரித்து வாழணும், ஆனா பிறர் சிரிக்க வாழ்ந்துட கூடாது,
3: அப்படிதானே?
1: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. எப்பவுமே மகிழ்ச்சியா இருங்க, அதே நேரத்துல என்ன கவலைகள் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு புன்னகையோட அதை வந்து அப்படியே கடந்து போயிட்டே இருந்தோம்னா அந்த கவலைகளும் நாளைக்கு வந்து அப்படியே மறந்து போயிரும். சரி, இப்ப இணைப்புல வந்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
4: வணக்கம். விருதுநகர் மாவட்டம்

0: தாங்கள் பாக்கியலட்சுமி பேசுறேன்.
1: பாக்கியலட்சுமி சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு?
0: நல்லா இருக்கீங்களாக்கா?
1: நல்லா இருக்குமா.
0: சரி, நான் கொண்டு வந்த புக் வந்து டாக்டர் ஏஎஸ் ஜீவராஜன், மனம் வீசும் மலர்கள் பொக்கிஷம்.
1: ஜீவராஜன் எழுதிய மலர் வீசும்
0: மலர் வீசும் மலர்கள்.
1: ம்,
0: அதுல வந்து ஒரு டாக்டர் சொன்ன வார்த்தை தலைப்பு வந்து
1: சொல்லுங்க.
0: வறுமை பெருமை. பள்ளி நாட்களில் கிழிந்த சட்டையை அம்மா தைக்கும் போது தன் அதன் மீது இறங்கிய ஊசி என் நெஞ்சில் குத்தியது, வலித்தது. அதன் பலன் இன்று நான் வந்து ஊருக்கெல்லாம் ஊசி போடும் மருத்துவர்
1: ஆனேன்.
0: இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதே இது எனக்கு வந்து தட்டதிக்க கொடுக்கும் போது யாருமே தச்சு தரதுக்கு லேட் ஆக்குனாங்க. அதன் விளைவுதான் நான் வந்து டெய்லர் ஆனது.
1: அதைத்தான் நான் வந்து கேட்க வந்தேன், இது உங்களுக்கு அப்படி பொருத்தமா இருக்குதா அப்படின்னு. படிக்கும் போதே நினைச்சிருப்பீங்க, இல்ல என்னடா இது நமக்கு ஏத்த மாதிரியே கொடுத்துருக்காங்களே
0: அப்படின்னு.
1: சரிங்க பாக்கியா, நன்றிங்கம்மா.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
6: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
5: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
6: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
5: A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
6: கவுன்சிலிங் கோட் 2620.
5: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or ORG.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
11: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
10: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504.
12: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
13: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
12: இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டு இருக்கிறது மகளிர் நேரத்தில். படித்ததில் பிடித்தது. இப்ப இணைப்புல வந்திருக்கும் சகோதரி, வாங்க. வணக்கம்.
14: வணக்கம்.
12: சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
14: திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்குண்டம் சௌந்தர்யா பேசுறேன்.
12: சௌந்தர்யா?
14: ஆமாங்க.
12: என்ன ஒரு பதட்டத்தோடய இருக்கீங்க?
14: இல்லைங்க, நல்லா தான் பேசுறேன்.
12: சரி, சமையல் வேலை முடிஞ்சிருச்சுல?
14: அக்கா, நான் சமையல்லாம் பண்றதில்லைங்கக்கா.
12: யார் செய்வா? அம்மாவா?
14: பெரியம்மா தான் கா செய்வாங்க.
12: பெரியம்மா? சரி. அவங்க சமைக்கிறதுல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்?
14: எல்லாமே பிடிக்கும்.
12: எல்லாமே பிடிக்கும்.
14: சரி,
12: நீங்களும் கத்துக்கோங்க.
14: அக்கா, நான் ஒரு உடம்பு சரியில்லைங்கா, அதனால வேணான்னு அக்கா வீட்டில்.
12: சரிம்மா, சரிம்மா. இன்னைக்கு இப்போ வந்து சௌந்தர்யா என்ன சொல்ல போறீங்க படித்ததில் பிடித்ததுக்கு?
14: அக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
12: நல்லா இருக்கோமா.
14: தண்ணிக்கு
12: வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, அதுக்காக. சரி, சொல்லுங்கம்மா.
14: புத்தகம் வந்து வெற்றிக்கான அடிப்படைங்கக்கா.
12: வெற்றிக்கான அடிப்படை.
14: ஆசிரியர் விவேகானந்த எழுதினா.
12: சரிங்கம்மா.
14: பொறுமையே வெற்றிக்கான அடிப்படை என்பதை நீ அறிந்தால் தோல்வி கண்டு துவள தேவையில்லை. பரந்த நோக்குடன் செல்வதே வாழ்க்கை. சுய நலத்துடன் குறுகினால் அது மரணம். உன்னை தவிர வேறு யாராலும் உன்னை மகிழ்விக்க முடியாது. உன்னை நீ வெறுத்தால் அழிவை நோக்கி செல்வதாக அர்த்தம்.

0: அடக்கப்படாத மனம் கீழ் நோக்கி செல்லும். அடக்கப்பட்ட மனம் பாதுகாப்பான வாழ்க்கை தரும்.
1: ரொம்ப அருமையான வரிகள்மா. அதுலயும் அதாவது ஃபர்ஸ்ட் மற்றவங்கள பார்த்துட்டு ஏன் மகிழ்ச்சியாக இருங்கப்பா, ஏன் சந்தோஷமா இருங்கப்பா, ஏன் அப்படி இருங்கப்பா, ஏன் இப்படி இருங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறத விட நம்ம இருக்கோமா, ஃபஸ்ட்டு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோமா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் மற்றவங்களையும் சந்தோஷமாக வைக்க முடியும் இல்லையாம்மா. சரி, ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றிங்க.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: JJ College of Engineering and Technology, Saurameka Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு வலம் வர காத்திருக்கிறது உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சிக்கு பாடல்களை தெரிவு செய்து எழுதி அனுப்பியுள்ளார் சேலம் மாவட்டம் கே.ஆர். தோப்பூர் திலகா சுப்பிரமணி அவர்கள். இசை பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. இப்ப இணைப்புல யாருங்க? பேர் சொல்லுங்க. அவங்களுக்கு கோடை பண்பலையின் சார்பா பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு.
1: அங்க மழை பெய்யுதாங்கக்கா?
0: பெரிய மழை, அது கனமழை பெய்யுது. அப்படி இல்லையே, இந்த மழை அவ்வளவுதான், எங்களை அடுத்து எந்திரிக்கவே விடாது. சரிங்கம்மா சொல்லுங்க, படித்ததில் பிடித்தது. அம்மு என்ன அம்மு சொல்ல போறீங்க?
1: பெருமையாக இருக்க வேண்டும் என்றால் உற்சாக வேண்டும், பிறரது மனிதனிடம் தொண்டு செய்ய வேண்டும் என்றுமே மூல காரணமாக தேடிக்கொள்ள வேண்டும், லட்சியம் அடையும் போது நல்ல நஷ்டத்தை என்று விலை கொடுக்க கொண்டால் ஆனால் அது வேண்டும், பொது வாழ்க்கையில் ஈடுபடும் போது அளவாக மீது நாணயங்களை கட்டுப்பாடுகள் உணர்வுகளை தியாகங்களை உணர்ச்சியாக வேண்டும்.
0: வாசிச்சு முடிச்சிட்டீங்க? இப்பதான் புக்கை திறந்து அப்படியே மடமடன்னு வாசிச்சு எனக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? நிகழ்ச்சிக்கு வரும்போது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வாசிச்சுட்டு எந்த வரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லணும் அடுத்த தடவை, சரிங்களாமா? நன்றிங்க அம்மு. கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. இப்ப இணைப்புல யாருங்க?
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் தெரு செல்வி ரவிங்க மேடம்.
0: செல்வி தேவியம்மா எப்படி இருக்கீங்க?
2: செல்வி ரவிங்க மேடம்.
0: செல்வி ரவி, சரிங்க. அந்த மழை பெய்யறதுனால எனக்கு கேட்கல, எனக்கு தேவின் கேட்டுச்சு, சரிங்களா?
2: சரிங்க மேடம்.
0: செல்வியம்மா சொல்லுங்க.
2: நல்லா இருக்கிறேன் மேடம்.

0: நல்லா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேனுங்க.
0: சரிங்க, நல்லா இருக்கோம் அப்படிங்கறது கேட்கும் போதே ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே தானா வந்துருது. இப்ப என்ன சொல்ல போறீங்கம்மா?
1: அதை விட படிச்சதில் பிடிக்கிறத சொல்றது, அதை விட மகிழ்ச்சியா இருக்குது.
0: சொல்லுங்க கேப்போ.
1: இது பாரதியார் பொன்மொழிகள் புக்ல இருந்துங்க. தொகுத்தவர் அருள் ராமநாதன்.
0: சரிங்கம்மா.
1: அறிவாளி பத்தி. அச்சம் இருக்கும் வரை நீ அறிவாளியாக மாட்டாய். எடுத்ததற்கெல்லாம் அச்சம் இயல்புடைய கோளையொருவன் தன்னை பல சாத்திரங்கள் கற்றவன் என்றும் அறிவாளி என்றும் சொல்வானால் அவனை நம்பாதே. நீ மிருகத்தை விட அதிக புத்திசாலி என்று நினைத்தால் அதை சீர்திருத்து. அவ்வளவுதான்
0: மேடம். எப்பவுமே பயந்துட்டு இருக்க கூடாது, என்ன சொல்றீங்க? சொல்ல வேண்டிய விஷயத்த தைரியமா சொன்னாதானே அதற்கான தீர்வு நமக்கு கிடைக்கும் இல்லைங்களாமா? பயம் இருக்கணும், ஆனா வாழ்க்கையே பயமா இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இல்லையா? சரி, நன்றிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ்.

0: ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி ஆட்டானமஸ்
2: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
1: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
2: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
1: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம்.
2: கவுன்சிலிங் கோட் 2620.
1: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
0: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ். உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
7: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: அறுவடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். ஆரோக்கியத்தின் முதல்வரம் தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண்கள் மற்றும் மகப்பேறு துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் எஸ் சாந்தவி பாலா அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர். தாய்ப்பால் வாரத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில உங்களை வரவேற்கிறோம். ஒரு கேள்வி வரும் டாக்டர், வேலைக்கு போகக்கூடிய தாய்மார்கள் வந்து தாய்ப்பாலை எப்படி குழந்தைகளுக்கு கொடுக்கறது, அதை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது அப்படின்ற கேள்வி வரும். ஏன்னா குழந்தையும் தாயும் வந்து நீண்ட நேரம் வந்து பிரிஞ்சிருப்பாங்க. குழந்தைக்கு தாய்ப்பால் ரொம்ப அவசியமானது, அவங்களுக்கான வழிமுறைகள் சொல்லுங்க.
2: இந்த மாதிரி வேலைக்கு செல்லும் தாய்மார்கள், குறை பிரசவ குழந்தைகள், அதாவது அருந்த முடியாம இருக்கிற குறைமாத குழந்தைகள், அல்லது குழந்தையே வந்து உடல் நல்ல குறைவோட இருக்கு, அல்லது அம்மா குழந்தை ரெண்டு பேரும் வந்து டெம்பரரியா வந்து செப்பரேட்டடா இருக்க வேண்டிய சூழ்நிலையில தாய்ப்பாலை வந்து நம்ம தனியாக எடுத்து வந்து நம்ம சேமித்தும் வைக்க முடியும். நம்ம தனியா சேமித்து வைக்கணும்னு நோக்கம் இருந்துச்சு அப்படின்னா கிளீன் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். நல்ல கைகளை வந்து சோப்பு போட்டு தண்ணீர்ல நல்லா கழுவிட்டு பின் மெதுவா மசாஜ் மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து பாலை வந்து சேமிச்சு வைக்க முடியும். அதாவது கண்ணாடி பாத்திரமோ அல்லது ஒரு சாதாரண சில்வர் பாத்திரத்துல வந்து மூடியுள்ள பாத்திரமா இருக்கணும், அதுல வந்து நம்ம வைத்துக் கொள்ள முடியும். சோ எடுத்து வைக்கிற தாய்ப்பால் வந்து ரூம் டெம்பரேச்சர்னு சொல்லக்கூடிய சாதாரண ரூம் டெம்பரேச்சர், அதாவது 25 டிகிரி உள்ள ஒரு டெம்பரேச்சர்ல ஒரு 4 மணி நேரம் வைக்குமே நம்ம வந்து மூடி வைத்துக் கொள்ள முடியும். அதற்கு மேலையும் வந்து நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா 4 நாட்கள் வரைக்கும் கூட வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சோ இது வந்து ரொம்ப பாதுகாப்பானது, ரொம்ப சேஃப்டியா இருக்கும். ஒரே ஒரு வழிமுறை தான் ரொம்ப முக்கியமா கடைபிடிக்கணும், அதை வந்து பாத்திரமும் கிளீனா இருக்கணும், நம்ம கைகளும் வந்து ரொம்ப கிளீனா வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். சோ இந்த சேமித்த தாய்ப்பால்ல வந்து எப்படி திரும்ப வந்து கொடுக்கறது அப்படின்னா, இப்ப வந்து 4 மணி நேரத்துக்கு உள்ளார அப்படின்னா வந்து நம்ம ஸ்பூன்ல வச்சு பேபிக்கு வந்து டாக்டரோட வழிகாட்டுதலோட நம்ம வந்து கொடுக்க முடியும். 4 மணி நேரத்துக்கு மேல ஃப்ரிட்ஜ்ல சேமித்த பாலா இருந்தா நம்ம திரும்ப எடுத்து வெதுவெதுப்பான நீர்ல வந்து கொஞ்ச நேரம் வச்சோம் அப்படின்னாக்கா திரும்ப வந்து உருகிடும். உருகினதுக்கு அப்புறமா அந்த பாலை வந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம். அதை வந்து திரும்ப சூடு பண்ணவோ இல்ல மைக்ரோவேவ்ல போடவோ அந்த மாதிரி தேவையில்லைங்க. பட் ஒன்ஸ் நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சிருக்கிற மில்க ஒரு தடவை வந்து ஃபீடிங் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதை திரும்ப கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி அப்படி கொடுக்க தேவையில்லை. அப்படி கொடுக்காம இருக்கிறது குழந்தைக்கு வந்து நல்லா இருக்கும். இப்ப பிரஸ்ட் மில்க்கு

0: மற்றபடி வந்து அதோட ஸ்டோர் பண்றது இத பொறுத்தன விஷயங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது போல கிளீனான மெத்தட்ஸ்ல ஃபாலோ பண்ணோம்னா குழந்தைக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும், வேலைக்கு போறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
1: ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க டாக்டர். அந்த தாய்ப்பாலை வந்து சுத்தமான பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு ஒரு முறை ஃப்ரிட்ஜ்ல நம்ம வச்சிருந்தோம்னாக்க 4 மணி நேரம் வரைக்கும் இருக்கும், அல்லது 4 நாட்கள் வரைக்கும் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. 4 நாட்கள் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பாலை எடுத்து ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு கொடுக்கறது நல்லது. அதுக்காக நீங்க தனியா ஹீட் பண்ண வேண்டியதெல்லாம் தேவையில்லை. ஆனா கொடுத்துட்டு கொடுத்துட்டு திருப்பி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறோம், திரும்ப எடுக்கிறோம், அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க டாக்டர். ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய் வந்து மார்பகத்தை எப்படி சுத்தமாக வைத்துக்கிறது, ஒவ்வொரு தடவையும் தாய்ப்பால் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சுத்தம் பண்ணிட்டு கொடுக்கணும், அதே மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை தொடைக்கணும், சுத்தப்படுத்தணும், இப்படின்றதெல்லாம் இருக்குல்ல டாக்டர், அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க.
0: உங்களோட கேள்வியிலே வந்து விடை இருக்கு. சோ ஒவ்வொரு முறையும் கொடுப்பதற்கு முன்னும் தாய்ப்பால் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் கிளீன் பண்ணிக்கிறது, ஜஸ்ட் ஒரு கிளீன் கிளாத்ல கூட வந்து கிளீன் பண்ணிக்கிறது நல்லது. அது போல பொதுவா இந்த மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் வந்து கோடை காலத்துல வந்து 2 முறையோ 3 முறையோ கூட வந்து அவங்க குளிக்கலாம், லகுவான ஆடைகளை வந்து போட்டுக்கலாம், காட்டன் ட்ரெஸ்ஸஸ் நைட்டி இந்த மாதிரி வந்து உடைகளை போட்டுக்கிட்டா கொஞ்சம் ரொம்ப அதிகமா ஸ்வெட்டிங் இல்லாம பாத்துக்கணும். சோ அதுதான் அதுல முக்கியமான ஒரு நீடு. இன்னொன்னு தாய்ப்பால் கொடுக்கறது வந்து ஃபுல் பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ஒரு மார்பகத்துல கொடுத்து முடித்த பின்புதான் வந்து அடுத்த மார்பகத்துக்கு நம்ம மாத்தணும். ஏன்னா அப்பதான் வந்து அந்த ஹைண்ட் மில்க் அதுல வந்து நல்ல கொழுப்பு சத்துக்கள் நிறைந்த கண்டென்ட் இருக்கும். சோ அது வந்து ரொம்ப குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனல் பெனிஃபிட் கொடுக்கும். சோ அதனால அதை 2 மார்பகத்திலையும் கொடுக்கணும், பட் ஒரு சைடு நல்லா முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த மார்பகத்துக்கு குழந்தைகள் ஃபீட் பண்றது நல்லது.
1: மக்களுடைய பேச்சு வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா பால் வந்து 2 பக்கமும் மாத்தி மாத்தி கொடுக்கணும், ஒரு பக்கம் மட்டுமே நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பால் கட்டிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நாளை நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்கலாம். நன்றி டாக்டர்.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் ஆரோக்கியத்தின் முதல் வரம் தாய்ப்பால். நிகழ்ச்சியில் பங்கேற்றார் டாக்டர் எஸ் சாந்தவி பாலா அவர்கள்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு வலம் வர காத்திருக்கிறது உயிர் எழுத்து. இன்றைய நிகழ்ச்சிக்கு பாடல்களை கேட்டு எழுதி அனுப்பியுள்ளார் சேலம் கே.ஆர். தோப்பூர் திலகா சுப்பிரமணி அவர்கள்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
3: நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எழுதியது மௌனம் சிறந்த ஆயுதம். நம் வாழ்வில் மௌனமாக இருக்க வேண்டிய தருணங்கள் இது. நமக்கு ஒன்றும் பிடிக்காத போது, நம்மை யாருக்குமே புரியாத போது, நம்மை விட்டு பிறர் விலகும் போது, நம்மோடு யாரும் பேசாத போது, நம்மை பற்றி குறை கூறும்போது, நமக்கு கோபம் வரும்போது, நம்மை மற்றவர் வெறுக்கும் போது, நமக்கு பிரச்சனை வரும்போது, நம்முடைய மௌனம் ஒன்றே சிறந்தது.
4: என்னடி சிரிப்பு? இத பாரு, மொத மொத தொழிலுக்கு போறான், என்கிட்ட பம்பு பண்ணாத.
5: இந்த மதுரக்கார மச்சானுக்கு மஸ்து ரொம்ப ஜாஸ்தி தாண்டி.

0: பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவளை நீல வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
3: வணக்கம் கோடை எஃப்எம். நம்ம தொடர்ந்து வித்தியாச வித்தியாசமான சைபர் கிரைம், அதுல இருந்து எப்படி நம்மள பாதுகாத்துக்கிறதுன்னு பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பாக்குறோம்னா, சைபர் குற்றவாளிகளிடம் சிக்கிய 2 கர்நாடக இளைஞர்களை வந்து கர்நாடக சைபர் கமாண்ட் அண்ட் மத்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் வந்து இவங்களை வந்து காப்பாத்தி இருக்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகாவோட கோலார் மாவட்ட தங்கவேலை சேர்ந்தவங்க வந்து 2 இளைஞர்கள் பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு பிபிஓ கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நிறுவனம் வந்து மூடப்பட்டதுனால வேற வேலை தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப வந்து பேஸ்புக்ல முகநூல்ல வந்து ஒரு விளம்பரத்தை பாத்துருக்காங்க. அதுல என்னன்னா, தாய்லாந்துல டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரு, அப்புறம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட பணிகள் இருக்கு, அதுக்கு வந்து அதிக ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் போட்டிருக்காங்க பேஸ்புக்ல. இதனால இதை நம்பி வந்து அவங்க ஆன்லைன் வழியா விண்ணப்பிச்சிருக்காங்க, விண்ணப்பிச்சு நேர்முக தேர்வுலையும் பங்கேற்றிருக்காங்க. இருவரும் தேர்வு செய்யப்பட்டதா கூறி விசா, பிளைட் டிக்கெட் எல்லாமே அனுப்பியிருக்காங்க. இதன்படி 2 பேரும் தாய்லாந்துக்கு போயிருக்கிறாங்க. அங்க அவங்களுக்கு பணி கொடுக்கறதுக்கு பதிலா சட்டவிரோதமா கடல் வழியாக வந்து மியான்மர் எல்லையில உள்ள சீனி சைபர் ஸ்கேம் என்ற மையத்துக்கு வந்து இருவரும் வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க. அங்க பார்த்தோம்னா அவங்களோட பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை வந்து பறிச்சிருக்காங்க. அவங்கள வந்து பறிச்சுக்கிட்டு ஆன்லைன் மூலமா மோசடியில் ஈடுபடும்படி கட்டாயப்படுத்திருக்காங்க. இதுக்கு அந்த 2 இளைஞர்களும் வந்து சம்மதிக்காததுனால அவங்களுக்கு வந்து எப்படி எல்லாம் ஹராஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து ஷாக் கொடுக்கறது, மரக்கட்டையால அடிக்கிறது, ஓடு வைக்கிறது, தனிமைப்படுத்துறது போன்ற பலவிதமான கொடுமைகளை வந்து செஞ்சிருக்காங்க. இதனால சித்திரவதை அனுபவிச்ச அந்த இளைஞர்கள் வந்து எப்படியோ அவங்க ஃபேமிலியை தொடர்பு கொண்டு வந்து நடக்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பமும் வந்து நம்ம மத்திய வெளியுறவுத்துறைக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சோ வெளியுறவுத்துறை அதிகாரிகளும் வந்து அங்கே உள்ள தாய்லாந்தோட இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுத்து இதன் மூலமா வந்து கர்நாடக சைபர் கமாண்ட் மற்றும் நம்ம மத்திய வெளியுறவுத்துறை சேர்ந்து அவங்கள காப்பாத்தி இருக்காங்க. சோ இவங்க வந்து சில நாட்களுக்கு முன்னாடி பாதுகாப்பா சொந்த ஊருக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க. தாய்லாந்து, மியான்மர், லாவோஸ் கம்போடியா இந்த மாதிரி நாடுகளுக்கு தான் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது. சோ இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட தகவல்கள் வந்து எல்லாருக்கும் யூஸ்.

0: ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி கோடை எஃப்எம், உங்கள் வாக்கி டாக்கி.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீள வழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம் கோவை.
2: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது இன்றைய மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த சகோதரிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக். நன்றி நேர்களே.

படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி மீண்டும் எதிரொலிக்கும் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12 மணிக்கு. இனி கேட்கலாம் காவிய கானங்களின் அணிவகுப்பாய் தாராபுரம். ஆர். ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: நம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமா வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியானு பார்த்து வாங்கணும். ஏனா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: இனிய வணக்கம் நேர்களே,

காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, தலைமுறைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் சில பாடல்கள் மட்டும் காலத்தையே மறக்க வைக்கின்றன. பழைய பாடல்கள் அது வெறும் இசையல்ல, நம் நினைவுகளை தாளாட்டும் ரீங்காரம், நம் இதயத்தின் நிரந்தர விருந்தினர். அத்தகைய பொன்னான பாடல்களை கேட்கலாமா? கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை.

நிகழ்ச்சியின் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் ஈரோடு பெருந்துரை தேவராஜ், கௌசல்யா, நந்தகுமார் இவர்களுக்காக கண்ணதாசன் வரிகளில், பி சுசிலாவின் மென்மையான குரலில், எம் எஸ் விஸ்வநாதனின் மெல்லிசையில் படத்தை இயக்கியுள்ளார் மல்லியம் ராஜகோபால். படம் வெளிவந்த ஆண்டு 1971 ஜூலை 3. படம் சவாலே சமாளி, பாடல் சிட்டுக்குருவி. கேட்போமா?

ஒரு மணி ஏழு நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். கடிதவெளி விருப்பகானங்களா இது, நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியினி 1968 டிசம்பர் 12 வெளிவந்த எதிர்நீச்சல் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது அன்பு நேயர்கள் வெளிரவலி, தேவனம்பாளையம் செல்வி, சேகர், சதீஷ், இலக்கியா இவர்களுக்காக கே பாலச்சந்தர் இயக்கத்தில், பி குமாரின் தெவிட்டாத இசையில் வாலி வரிகளில்

0: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
4: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
3: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
4: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
3: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
4: கவுன்சிலிங் கோட் 2620.
3: மேலும் விவரங்களுக்கு 9443734.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
5: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
6: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
7: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
6: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
5: அமுத காலங்களை அள்ளி தந்து கொண்டிருக்கிறது கொடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் திருப்பரங்குன்றம் விஜயன், கோவிந்தம்மாள், முத்துச்செல்வி, பிரபாவதி, பானுமதி இவர்களுக்காக 1962 நவம்பர் 23 வெளிவந்த ஆலயமணி படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. கே சங்கர் இயக்கம் தர, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்து இசை தர, கண்ணதாசன் வரிகள் தர, சீர்காழி கோவிந்தராஜன், பி சுசீலாவின் மதுர குரல்களில் பாடல்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல் சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
9: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
10: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 2 மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
11: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
12: தேவிட்டாத காரணங்களை தித்திப்பாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. வரும்பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் திருச்சி மன்னச்சநல்லூர் சுமதி, முருகேசன், கார்த்திகேயன், கருப்புசாமி.

சாமி இவர்களுக்காக 1959 நவம்பர் 27 வெளிவந்த அமுதவல்லி படத்திலிருந்து பாடல் ஏ கே சேகர் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் மெல்லிசையில் டி ஆர் மகாலிங்கம் பி சுசிலாவின் குரல்களில் இனிய பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது.

ஃபெலினி 1960 ஜூன் 25 வெளிவந்த படிக்காத மேதை படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது பாசநேயர்கள் கரூர் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன். இவர்களுக்காக MS ராஜேஸ்வரியின் இனிய குரலில் ஒலிக்கும் பாடலுக்கு வரிகள் தந்திருக்கிறார் கண்ணதாசன். படத்தை இயக்கியிருக்கிறார் ஏ. பீம்சிங். இசை தந்திருக்கிறார் KV மகாதேவன். கேட்போமா அந்த பாடலை?

0: கொடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் வித்யாசாகர் பேசுறேன். கோடை பண்பலை கோடை பண்பலை ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: ஒரு மணி 32 நிமிடத்தில் கடித வெளி விருப்ப காணங்களா? இது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. பரம்பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் ராமநாதபுரம் கமுதி, ஜாகிர் ஹுசைன், சோலை, செல்வின், சோமு இவர்களுக்காக 1952 அக்டோபர் 17 வெளிவந்த பராசக்தி படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில், ஆர் சுதர்சனம் இசையில், உடுமலை நாராயணகவி வரிகளில், சி எஸ் ஜெயராமனின் இதமான குரலில் கேட்போமா பாடலை?

பாறை பனைச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே, எத்தனையோ இந்த நாட்டிலே, பட்டி ஜாதி நீங்க

0: வழக்க சமாத்தாதீங்க.
1: எங்க பாடுங்க.
2: GJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit GJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்.
5: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
4: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
5: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
4: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோட், நாமக்கல் மாவட்டம்.
5: கவுன்சிலிங் கோட் 2620.
4: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
9: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
10: மதுர காலங்களால் நம்மை மயக்கிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் ராமேஸ்வரம், ஜியாத், மெக்னா இவர்களுக்காக 1971 ஜனவரி 26 வெளிவந்த குமரிக்கோட்டம் படத்திலிருந்து பாடல், TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரியின் இணைந்த குரலில், P நீலகண்டன் இயக்கத்தில், MS விஸ்வநாதனின் மெல்லிசையில்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
3: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
4: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்ருக்கோம். வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற கழிவுகளை வந்துட்டு எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம். ஸோ உதாரணத்துக்கு அக்யூமுலேட் பண்ணி சேகரித்து நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா, சில டைம் என்ன பண்ணுறோம், யூரின் மற்றும் லெட்ரின் போகிற கழிவுகள் வந்துட்டு கரெக்டான டைமுக்கு அது வெளியில் வந்தால் தான் உடம்புல இருக்கிற சேதாரங்கள் வெளியில் வரும். எல்லா விதமான மிஷின் மாதிரி தான் நம்ம பாடியும். உதாரணத்துக்கு நமக்கு வந்துட்டு நம்ம கார் ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்க, பெட்ரோலோ இல்லை டீசலோ போடுறோம், அது வந்துட்டு எரிபொருள் மாதிரி பயன்படுத்துது. எரிபொருள் பயன்படுத்தி முடித்தோடனே அதனுடைய அவுட்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம காருக்குள்ளேயே வச்சுருந்தோம்னா என்னாகும், அந்த காரே வெடிச்சிரும். ஸோ அதனால தான் எக்ஸாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கே இருக்குது. நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த உயிரினங்களும் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு மிஷின் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் இதே ஃபிலாசபி தான். இன்புட் அவுட்புட் இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் தான் பாடி வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். பட் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் யூரின் அவசரம் வரும்போது அதை வந்துட்டு தேக்கி உட்காந்துக்கிறது. நம்ம நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கோல்ட் ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு கரெக்டான தண்ணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் உடம்புக்குள்ளே சேகரிக்கிறது. கழிவு நம்ம உடம்புக்குள்ளேருந்து வெளியில் வராதுக்குனால தான் நிறைய பேர் இன்றைக்கி டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. டயாலிசிஸ் எதுக்கு பண்ணுறோம், நம்ம உடம்பால் நம்ம கிட்னியிலால் ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியாத கழிவை அந்த டயாலிசிஸ் மிஷின் பண்ணுது. ஸோ அதனால் பாடியிலேருந்து பிளட்டை வெளியில் எடுத்து அது வெளியில் இருக்கிற அந்த டயாலிசிஸ் மிஷின் என்ன பண்ணும், அதில்

0: கழிவு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி திருப்பி மீதி பிளட்டை நம்ம பாடிக்குள்ளே போடுறது. இதுக்கு பேர் தான் டயாலிசிஸ். நம்ம பாடியில் இந்த டயாலிசிஸ் பண்ணுறதுக்குனுடைய ஆர்கன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்னி தான். அந்த கிட்னிக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். ஒரே நாளில் கிட்னி கெட்டுப்போகாது. இப்போ சொல்கிறாங்களே, எனக்கு கிட்னி கெட்டு போச்சு, எனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை எனக்கு டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்துட்டு ஒரு நாள், ஒரு வருஷம், அஞ்சு வருஷம், ஆறு வருஷம், இது கிடையாது. நம்ம பிறந்ததுலேருந்து 40 வருஷத்துக்கு அந்த சேதாரங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த கிட்னிக்கு. உதாரணத்துக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நிறைய குடிக்கிறது, ரொம்ப ஹெவி டிகாஷன் உள்ள காஃபி டீலாம் குடிக்கிறது, கான்சென்ட்ரேட்டட் ஐட்டம்ஸ் குடிக்கிறது, அப்புறம் ப்ரெசர்வேட்டிவ்ஸ், நம்ம இந்த சாஸு, ஜாமு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் டெய்லி ப்ரெசர்வேஷன் கெமிக்கல்ஸ் உள்ள இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறதுனால இந்த கெமிக்கல்ஸ் சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து நம்ம உடம்புல இருக்கிற கிட்னியும் மற்றும் கண் பார்வை இருக்கிற இடங்கள், மூளை, எல்லா பகுதியிலையும் இது வந்து டேமேஜ் ஆகிடுது. டேமேஜ் ஆக பாடியினுடைய பேலன்ஸ் கெடுது. அதனால் நேர்களே, வாட்டர், தண்ணி, அதுக்கு மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு இருக்குது. வாட்டருக்கு நம்ம உரிய மரியாதையும் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ஹெவி கெமிக்கல் ரிலேட்டட் ஐட்டம்ஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லது.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.
3: ஒரு மணி 45 நிமிடத்தில் பாடலை விரும்பி கேட்டு காத்திருக்கும் நமது நேயர்கள் தாராபுரம் ஜீவா காலனி முருகநாதன், இளவரசி மணி, சித்ரலேகா, சோமசுந்தரம், சுகந்தி இவர்களுக்காக எம் எஸ் விஸ்வநாதனின் தேனிசையில், ஸ்ரீதர் இயக்கத்தில், கண்ணதாசன் வரிகள் தர, எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா இணைந்து இன்பமாய்ப்பாட, 1971 ஜூன் 18 வெளிவந்த அவளுக்கென்று ஒரு மனம் படத்திலிருந்து பாடல்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 2 மணிக்கு மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.
4: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
5: உயிரெழுத்து
6: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
4: நேயர்களே, அழகான நம் மனதில்
5: ஆழமான ஓர் இடத்தில்
4: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
5: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
4: இதய ராகங்களை
5: நீங்களும் அரங்கேற்றலாம்.
4: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
5: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்.

0: இசை.
1: இசை
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
4: ஆம் நேயர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு வர காத்திருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறார் சேலம் KR தோப்பூர் திலகா அவர்கள்.

ஸ்பெஷல் இனி எல்லோரும் நல்லவரே. இது படத்தின் பெயர். பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நமது நேயர்கள் தூத்துக்குடி, விளாத்திக்குளம், சுப்பிரமணியபுரம், கருப்புசாமி, பரதலட்சுமி, கனிஷ்கா, பூர்வஜா. இவர்களுக்காக வி குமார் அவர்களின் இசையமைப்பில், எஸ் பாலன் இயக்கத்தில், புலமை பித்தன் வரிகளில், TM சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து பாட. படம் வெளிவந்த ஆண்டு 1975 ஏப்ரல் 11. கேட்போமா சிவப்புக்கல்லு பாடல்?

இந்நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக 1963 ஜூன் 7 வெளிவந்த நானும் ஒரு பெண் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கின்றனர். கோவை கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன், சண்முகம், அரவிந்த், தனலட்சுமி, ராஜலட்சுமி இவர்களுக்காக ஏசி திருலோகச்சந்தர் இயக்கம் தர, ஆர் சுதர்சனம் இசை தர, கண்ணதாசன் வரிகளில், பி சுசிலா தனித்து பாட கண்ணாவை கேட்போமா?

நிறைவிற்கு வருகிறது கோடை பன்மலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சி கேட்கலாம் நாளை பகல் 1 மணிக்கு. நிகழ்ச்சி தந்த மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் தீபா நடராஜன். நன்றி நேர்களே. இனி கேட்கலாம் மில்கா வண்டர் கேக்கின் ஈரோடு புத்தக திருவிழா.

கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் மில்கா வண்டர் கேக். வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: கோடை பண்பலை 100.5 இனி ஈரோடு புத்தக திருவிழா. நேர்களே, புத்தகம் புரட்டும் பக்கங்கள் யாவும் புதிய உலகை காட்டும் ஜன்னல். அறிவின் தேடலுக்கு முடிவே இல்லாத முற்றுப்புள்ளி. காலம் கடந்தும் பேசும் சரித்திரமாய் விளங்கக்கூடியது புத்தகம். அத்தகைய புத்தக திருவிழா வலம் வர காத்திருக்கிறது ஈரோட்டிலிருந்து. நிகழ்ச்சியோடு பயணிக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் உதயசூரியன்.
2: வணக்கம் நேயர்களே, கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு ஈரோடு புத்தக திருவிழா, பள்ளி கல்வித்துறை மற்றும் மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தக்கூடிய ஈரோடு புத்தக திருவிழா சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நஞ்சம் வேண்டும், தெளிந்தனல் அறிவு வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டும் வேண்டும் வேண்டும் நடிக்கிட்டே போலாம். அந்த வகையில ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தேன். ஒளி தடி வேண்டும், இருமும் போது ஒளி வெறியேறாத கதவுகள் வேண்டும், அப்படியே பார்த்தோம்னா செவிகள் கேட்கும் ஒரு மணி கடிகாரம் வேண்டும் அப்படின்னு ஒரு வந்தது. பார்த்தோம் அப்படின்னா வயதானவர் படுத்திருக்கிறார், என்னென்னலாம் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல அந்த வேண்டும் வேண்டும் வேண்டும்னே போச்சு. அப்படி நிறைய படிக்கக்கூடிய அளவுல ஒரே நிமிடத்துல அந்த மனதில் பதியும் நிறைய

0: கவிதைகள் எல்லாம் வந்து நிறைய புத்தகங்களாக அடக்கியிருக்காங்க, நிறைய மாணவர்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடுவோம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஸ்கூல்ல வந்திருக்கீங்க? எங்க இருக்கீங்க, என்ன புக் வாங்கிருக்கீங்க? ஓகே, நன்றிங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, நீங்க என்ன புக் வாங்கிருக்கீங்க? ஓகே, அதுல நிறைய கதைகள்லாம் படிப்பீங்களா? ஓகே, நன்றிங்கம்மா. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. மோனிகா, என்ன படிக்கிறீங்க? நீதி கதைகள் படிக்கிற பொண்ணு. உங்க பேர் என்ன? மோனிகா. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. உங்க கையில புத்தகம் கதைகள்லாம் நிறைய படிப்பீங்களா? ஓகேம்மா, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஓ, தனசுரி. எந்த ஊருங்க? என்ன புக் வாங்கிருக்கீங்க? ஓகே, நன்றிங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என்ன புக்கு படிக்கிறீங்க? கதைகள்லாம் நிறைய படிப்பீங்களா? சொல்லுங்க, நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என்ன புக் வாங்கிருக்கீங்க? கதைகளா? ஓகே, நன்றிங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்ன புக் வாங்கிருக்கீங்க? ஓகே, நன்றிங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, நீங்க என்ன புக் வாங்கிருக்கீங்க? அவருடைய புத்தகமா, அது என்ன, கவிதை தொகுப்பா, நாவலா? ஓகே, நன்றிங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்ன புக் வாங்கிருக்கீங்க? ஓகே, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்ன புக் வாங்கிருக்கீங்க? உங்களால் முடியும், என்ன பார்த்து சொன்னமா இருக்கு, நன்றிங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்ன புக் வாங்கிருக்கீங்க? உங்க லட்சியம் என்னவா இருக்கும்? நீங்க வந்து எம்பிபிஎஸ் மருத்துவர் ஆகணும். வாழ்த்துக்கள்மா, நன்றிங்க. பேசாதவங்க இருக்கீங்களா? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நீங்க என்ன புக் வாங்கிருக்கீங்க? ஓகே, நன்றிங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நீங்க என்ன புக் வாங்கிருக்கீங்க? ஓகே, நன்றிங்க. நம்ம தம்பிகள்லாம் இருக்காங்க. அம்மா வணக்கம், தம்பி, உங்க பேர் சொல்லுங்க. அருமை, இவ்வளவு வேகமா பேசுறீங்க இந்த வெயிலும். என்ன புக் வாங்கிருக்கீங்க? அப்படிங்களா, வாழ்த்துக்கள் தம்பி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நீங்க என்ன புக் வாங்கிருக்கீங்க? ஓகே, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நீங்க என்ன புக் வாங்கிருக்கீங்க?
1: ஹெலிகாப்டர் சார் மன்னன்.
0: ஓ,
1: மயில் ரேசிங்
0: தோனி. ஓ, விளையாட்டுல ஆர்வங்களா? நன்றிங்க தம்பி உங்களுக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நீங்க என்ன வாங்கிருக்கீங்க? ஓ, உங்க பேரு? நீங்க
1: பள்ளிக்கூடத்திற்கும்
0: குடும்ப நண்பர்களுக்குமான வித்தியாசம் என்னன்னு
2: கண்டுபிடிக்கிறீங்களா?
0: நன்றிங்க. நன்றி. உங்க பேருங்க? உங்க பேர்? உங்க பேருங்க? உங்க பேருங்க? ஆசிரியர்கள் வந்து மாணவர்கள் அழைச்சு வந்திருக்காங்க. வணக்கம் மேடம், எத்தனை பேர் வந்திருக்காங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. திட்டமிட்டு மாணவர்கள் அழைத்து வந்து கூட்டி போறது மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் கூட. ஏன்னா புத்தகங்கள் இல்லாத மாணவர்கள் கைய பார்க்க முடியல, ஏன்னா வேடிக்கை பார்க்க வரல அப்படின்றது. கையில இருந்து காமித்த புத்தகங்கள் காட்டுச்சு. இந்த அக்கறை எப்படி அவங்க கிட்ட கொண்டு வந்தீங்க? ஒவ்வொரு ஆண்டும் வர்றதுனால அப்படிங்களா, தொடர்ந்து வந்துட்டே இருக்கீங்க. நன்றிங்க, நன்றிங்கம்மா. தொடர்ந்து பேசுவ நேரிலே கோடை பண்பலை 100.5 புத்தக திருவிழா நேரலையாக.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: Milka, want a cake and you want a bread.
8: கோடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். மில்கா வண்டர் கேக் வழங்கிக் கொண்டிருக்கும் ஈரோடு புத்தக திருவிழா.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: மாணவர்களும்
2: நாங்க சக்தி மேல்நிலை பள்ளியிலிருந்து வந்திருக்கோம்.

0: நாங்க நிறைய வகையான புக் வாங்கிருக்கோம். கலரிங் புக் இருக்கு, விவேகானந்த சிந்தனை துளிகள்
1: இருக்கு. என்ன படிக்கிறீங்க?
0: சத்தி மேல்நிலை பள்ளியிலிருந்து வந்திருக்கோம். நிறைய புக் வாங்கிருக்கோம், கலரிங்
1: அதுக்கப்புறம்
0: நிறைய புக் வாங்கிருக்கோம்.
1: நன்றி.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: Vanilla and strawberry. Wonder cake.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: புத்தக திருவிழாவில் நிறைய மாணவர்கள் வந்து அணிவகுத்து இருக்கிறாங்க. எறும்புகள் கூட வரிசை மாறி போகும், ஆனால் ஆசிரியர்களை வந்து வரிசை மாறாம ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தினுடைய சீருடையோடு நிறைய மாணவர்கள் அப்படியே வந்துட்டே இருக்காங்க. இந்த மாணவர்கள் வந்து வெளியில வர்ற யாருமே வந்து புத்தகங்கள் இல்லாத கைகளா இல்லை அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு நிறைய வந்து புத்தகங்களை வாங்கிட்டு மாணவர்கள் வெளியேறிட்டே இருக்காங்க. அத சந்தோஷமா நம்ம கிட்ட பேசணும் அப்படின்றக்காக மாணவர்கள் இருக்காங்க. வணக்கம் தம்பி, எந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வரீங்க? அது எங்க இருக்குங்க? எட்ட கோரஸ் சொல்றீங்க, அது கொயராபாளையம் எங்க இருக்குது? சரி சரி, ஈரோட்ல இருக்கு இல்லையா? ஓகே, நீ அவங்க கிட்ட பேசிட்டுமா? என்னென்ன புக் வாங்கியிருக்க தம்பி நீ? அப்படிங்களா? சரி, என்ன படிக்கிற
7: சொன்னீங்க?
6: பேர் சொல்லுங்க. கையில புக், என்ன புக் வச்சிருக்கீங்க? கலரிங் புக்கா வச்சிருக்கீங்களா? நன்றி தம்பி, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நிறைய படிங்க, வாழ்க்கையில மீண்டு வரணும், தத்துவம் இதெல்லாம் படிச்சு மனசுல ஏத்திக்கங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.

0: நிறைய மாணவர்கள் கலந்துட்டு இருக்காங்க. வணக்கம் தம்பி, எந்த பள்ளிக்கூடத்துல வந்து வரீங்க? ஓகே, என்ன படிக்கிறீங்க? ஓகே, என்ன புக் வாங்கலாம்னு வந்திருக்கீங்க? எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
1: நைட்ட காமிச்சிட்டாங்க.
0: ஓ, எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புக் வாங்கலாம்னு ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிக்கிறீங்களா?
1: பிளான் பண்ணிருக்கோம். ஆ, அதான் போயிட்டு இருக்காங்க. வாங்க.
0: ஓகே, உங்க மாணவர்களை எல்லாம் காணுமே, அப்படியே கை காட்டுங்க, வர சொல்லட்டும் அவங்கள. வாங்க, வந்துருவாங்க இல்லைங்களா? வணக்கம், உங்க பேர் சொல்றாஜா? தருண். என்ன புக் வாங்கலாம்னு இருக்கீங்க? அப்படி புத்தகங்களை எல்லாம் பார்வையிட்டு அதன் பிறகு வாங்குவீங்களா? வணக்கம், உங்க பேருங்க? ஓகே, உங்க பேருங்க? வேல்முருகன். என்ன புக் வாங்கலாம்னு வந்திருக்கீங்க? புத்தகங்கள் வாங்கி படிங்க. வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
2: நரேஷ்.
0: என்ன புக் வாங்கலாம்னு இருக்கீங்க? பின்னாடி போகாதீங்க, புத்தகங்களை வாங்கி. சரிங்க, உங்க பேருங்க? என்ன புக்கு? ஓகே, உங்க பேருங்க? என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க? வாங்கி நிறைய படிங்க. படிப்பதற்கு அந்த பாடத்திட்டங்களை ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுப்பாங்களே, அது போக படிப்பீங்களா? எந்த நேரம் படிக்கிறதுக்குன்ட்டு ஒதுக்குவீங்க?
2: ஹோம்ஒர்க்கை தவிர 2 மணி நேரம்
0: மீதி நேரங்கள்ல நீங்க புத்தகங்கள் படிப்பதற்கு பயன்படுத்துவீங்க. நன்றிங்க. உங்க பேருங்க?
2: வாங்கலாம்.
0: சரிங்க தம்பி, எத்தனாவது வருஷமா இது புத்தக திருவிழாவுக்கு வர்றீங்க? ஓகே, நம்மளை போல நிறைய மாணவர்கள் இங்க வர்றாங்க. அப்படி வரக்கூடிய உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்ன?
2: அதிகமா படிக்கணும்,
0: வளர்த்துக்கணும் இல்லைங்களா? அது படிக்க படிக்க ஒரு பண்பு வரும் அப்படின்னு. அது உங்களுடைய ஆமா, அந்த அலைபேசியில் எவ்வளவு கற்றாலும் அது மனதில் பதியுமா அப்படின்றது தெரியாது. போற போக்குல
2: மடியிற வரைக்கும் அந்த இது இருக்கும், படிக்கிற கருத்துகள்.
0: சிறப்பா சொன்னீங்க. ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே உங்களுடைய அழகா பேசுறதுக்காக சொல்லலாம். நன்றிங்க தம்பி. வணக்கம் தம்பி, பேர் சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்க? ஓகே, என்ன புக் வாங்கலான்ட்டு வந்திருக்கீங்க? வாங்கலை பாடிக்கலான்ட்டு. சரிங்க, நண்பர்கள்லாம் பார்த்தா அப்படின்னா கூட இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அமையான தம்பிகளா இருக்காங்க. இந்த புத்தகங்கள் வாங்கி படிப்பதனால் நிறைய உதவி செய்யறது அல்லது உதவு மனப்பான்மை இப்படி எல்லாம் இருக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி நீங்க என்ன திறமையை வளர்த்துக்கலாம் இருக்கீங்க?
2: நிறைய தெரிஞ்சுக்கலாம், புக்கு படிக்கிறாங்க, ஒரு ப்ரொனன்சியேஷன் நல்லா வரும்.
0: இந்த வாசிக்கிறப்ப தான் அந்த எழுத்துக்கள் மூளையில் பதிந்து அந்த வாய்வழிய வார்த்தைகளாக வரும் அப்படிம்பாங்க. தொடர்ந்து படிக்கிறப்ப தான் ஒரு செய்தி வாசிப்பாளராகவோ அல்லது ஏதாவது வரணும் அப்படின்னா புத்தகங்களை வாசித்து பயிற்சி பெற்றால் மட்டும்தான் சாத்தியம். அதை முன்னெடுப்பா செஞ்சிருக்கீங்க, நன்றிங்க தம்பி. ஆசிரியரும் கூட வந்திருக்காங்க. வணக்கம் மேடம், உங்களை பத்தி சொல்லுங்க, எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க? ஓகேங்க, சரிங்க மேடம். எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஓ சரிங்க. கிட்டத்தட்ட அப்படின்னா இந்த மாணவர்களை அழைத்து வந்து அப்படியே வந்த புத்தகங்களை எல்லாம் வாங்க வைத்து கொண்டு போறதுன்றதே ஒரு வேலை எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடியதா இருக்கு. தம்பிகளே சொன்னாங்க, அந்த முன்மொழியர் மாதிரி சொன்னாங்க, அந்த அலைபேசியில கொஞ்சம் கூடுதலாகவே திறம் செல்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு மாற்றுனா புத்தகங்கள் தாங்க. அது ஆனா அந்த மனசு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாங்க?
3: அதாவது புத்தகம் படிச்சுட்டே இருக்கும்போது நம்ம அலைபேசி இந்த சைடு வர்றதுனால அலைபேசி மாறுது.
0: அது இதுக்கு தீர்வுனா இங்க கவனம் செலுத்தணும்.
3: அடுத்தது வந்து நம்ம அலைபேசியில போனோமா நம்ம வந்து மைண்ட் எல்லாம் போயிடும். அதுல வந்து மிக ரெண்டுமே இருக்கு. அப்ப வந்து இருக்கு. ஆனா புத்தகம் வாசிக்க வாசிக்க நம்ம என்ன பண்ணுவோம்னா
0: நல்ல பக்கம் வந்து கவனம் செலுத்துறதுனா இதுதான். நம்ம ஏன்னா ஒண்ணு தேடுவோம், அதை எப்படியே நம்ம வேற பக்கம் அப்படியே வேற பக்கம் வந்து இந்த
3: கொண்டு போயிடும். பேசில பார்த்தோம்னா அது புரிய மீனிங் மட்டும்தான் கிடைக்கும். அதே நம்ம புத்தகம் பார்க்கும்போது அது இல்லாம இன்னொரு 4 மீனிங் சேர்த்து நம்ம பார்ப்போம்.
0: கூடுதலான தகவலாக்கு. நன்றிங்க, நான் உங்ககிட்ட பேசுங்க. தம்பிகள்லாம் வந்திருக்காங்க, பேசுவோம். வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
4: சந்தோஷ்குமார்.
0: என்ன படிக்கிறீங்க?
4: 11th.
0: ஓகே, என்ன புத்தகங்கள் வாங்கலாம்னு வந்திருக்கீங்க? எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
4: நாங்கள் 13 பேர்.
0: ஓகே, உங்க பேர் சொல்லுங்க தம்பி.
4: ஸ்ரீராம்.
0: ஸ்ரீராம், என்ன படிக்கிற?
4: யூபிஎஸ்சி ஐஎஸ்சி.
0: ஓ, அந்த தேர்வுக்கெல்லாம் பயிற்சி வாங்கலான். பொதுவாக அந்த படிக்கக்கூடிய செய்திகள் விஷயங்கள் மனசுல பதிஞ்சா தான் தேர்வில் எழுத முடியும்ல, அதுக்கான பயிற்சியாக நம்ம என்ன எடுக்கலாம்? படி தொடர்ந்து

0: படிச்சு அப்படியே மனதில் இருத்தணும் சரிங்களா. சரிங்க, தொடர்ந்து நிறைய புத்தகங்களை எல்லாம் வாங்கி படிங்க. வாழ்த்துக்கள் தம்பி உங்களுக்கு. தொடர்ந்து பேசுவோம் நேரிலே. கோடை பண்படை 100.5 புத்தக திருவிழாவில் இருந்து நேரலையாக.
1: Milka, want a cake in new Wonder Bread.

கோடை பண்பலையில் இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக். வழங்கிய ஈரோடு புத்தக திருவிழா.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or ORG.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
1: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
2: அனுபவமிக்க பேராசிரியர்கள்,
1: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
1: கவுன்சிலிங் கோட் 2620.
2: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: பாட்டி,

0: பேராசிரியர்கள்,
1: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி.
0: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
1: கவுன்சிலிங் கோட் 2620.
0: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
5: பேருந்து நிலையமா அல்லது கல்லூரி வாகனங்கள் நிறுத்தக்கூடிய அந்த மஞ்சள் வண்ணம் அடித்ததை போலவே இந்த நம்முடைய இந்த கல்லூரி வளாகம் புத்தக திருவிழா நடக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அப்படி வாகனங்கள் இருக்கிறது. வாகனங்கள் எல்லாம் வரக்கூடிய மாணவர்கள் அப்படியே வரிசையாக வந்து புத்தகங்களை பார்வையிட்டு ஒவ்வொரு அரங்கா பார்வையிட்டு தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய தொகைக்கு ஏற்ப புத்தகங்கள் ஒரு சிலர் திட்டமிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் படிச்சு பார்த்து ஒரு சில வரிகள் பிடித்ததுனால இந்த புத்தகங்களை வாங்கி அப்படியே படிச்சுட்டு இருக்காங்க. படிப்பதனால் என்ன நன்மை? ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் என்ன புக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுனால என்ன லாபம் அப்படின்ற வினா எழுந்தால், வாசிப்பு எந்த அளவுக்கு நாம் புத்தகங்கள் வாசிக்க வாசிக்கத்தான் நம்முடைய அறியாமை குறையும். அதை வாசித்தவர்களால், புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருப்பவர்களால் மட்டுமே அந்த உணர்வை உணர முடியும். அதற்காகத்தான் ஆண்டுதோறும் இந்த புத்தக திருவிழாக்களானது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு செவிவழி கேட்டு அறிவு பெறுவது ஒரு ரகம் என்றால், அதே போல புத்தகங்களை வாசித்து நம்மை பண்படுத்திக் கொள்வதும் ஒரு வகை. அதனாலதான் அதை வலியுறுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த புத்தக திருவிழா நிகழ்வானது சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. நம்முடைய நேயர்களும் இந்த புத்தக திருவிழா அரங்கிற்கு வந்திருக்காங்க. அம்மா வணக்கம்.
6: வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா.
5: நன்றிங்க. இது அந்த வழக்கமாக தேடி வரும் பண்பலை, அதே போல நேரலை நிகழ்ச்சிகள்ல நீங்கள் பேசி நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த புத்தக திருவிழா பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க.
6: புத்தக திருவிழா நிறைய கூட்டம் இருக்கு. நான் இப்பதான் உள்ள வந்திருக்கேன். எதுவும் பாக்கல, நம்ம ரேடியோ முதல்ல
5: பாத்துட்டேன்.
6: சரி, போய் பாத்துக்கலாம்.
5: எந்த மாதிரி புத்தகங்கள் வந்து நீங்க வாங்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு வந்திருக்கீங்க?
6: பெண்கள் வந்து உடல்நல ஆரோக்கியம், சமையல் குறிப்பு, ஆன்மீகம், இந்த மூணுதான் வாங்கிருக்கோம்.
5: இந்த புத்தகங்களை வாங்கி முதல் முறை சமைக்கிறப்ப சில சில சமையல் குறிப்புல மாறுபாடு
6: ஏற்படும்.
5: நம்ம அதுக்கு தகுந்த மாதிரிக்கு வந்து கொஞ்சம் மாத்த வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? செஞ்சிருவீங்க. ஓகேங்க. எத்தனை மணி நேரம் இந்த அரங்கில சுத்தி பார்த்து புத்தகங்கள்? ஓகே, சுத்தி பாருங்க. வெயில் எப்படி இருக்குங்க?
6: வெயில் வெளியே நிக்கவே முடியலீங்க.
5: மாணவர்களை தேடி அப்படியே உள்ள அரங்கிற்குள்ள நம்ம வந்துட்டு இருக்கோம். என்ன சரியா சொல்றதா? 103, 104. அதே போல இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வரிசையா இருக்கக்கூடிய அந்த அரங்குகள் இருக்கக்கூடிய மாணவர்கள். நன்றிங்க. ஐயா வணக்கம். முக பேர் சொல்லுங்க. எந்த ஊருங்கய்யா? நம்பியூர் ஆட்சியாலயம். இந்த புத்தக திருவிழாவுக்கு நீங்க மட்டும் தனியா எல்லாம் வந்திருக்கீங்க?
7: இந்த புத்தக திருவிழாவுக்கு 15 ஆண்டு காலமா வந்திருக்கிறேன்.
5: 15 வருஷம் கண்டினியூ வந்திருக்கிறேன். ஆகஸ்ட் மாசம் எப்ப வரும்?
7: ஆரம்பித்த காலத்திலிருந்து நான்
5: இதுவரைக்கும் வந்துருக்கேன். இந்த புத்தகங்களை வாங்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு ஊனியது யாருங்க?
7: நான் சிறு வயதுல படிக்கும் போதே கலைஞர் வச்சு அப்படியே ஆரம்பிச்சு.
5: ஓ, அந்த எழுத்துலகத்தின் மீது தீராத பற்று இருக்கு. சரிங்க. அத நீங்க இந்த உங்கள் பழக்கத்தை உங்களோட இல்லாம அடுத்தவங்களுக்கு அந்த ஊக்குவிக்க கூடியதுல நீங்க உங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்குங்க?
7: புத்தக திருவிழான்னா ஆடி 18 எங்க கோவில பாரியூர் திருவிழா, இந்த மாதிரி இன்னொரு திருவிழா புத்தக திருவிழா. நம்மளுக்கு பக்கம் என்ன தேவைப்படுதோ ஒரு 200-250 அரங்குகள் இருக்கு, கால் போட்டிருக்காங்க. நாமளா தான் தனியா தேடி போவோம். இதான் காலையில வந்தோம், ஒவ்வொரு அரங்கா போய் கேட்டு வந்துடலாம். கிடைக்கலாம் கூட அது சொன்னா அவங்க வாங்கி கொடுத்தோம், வாங்கி அவங்க வீட்டுக்கு போறாங்க, போன பிறகு அங்கிருந்து அனுப்பிச்சு

0: பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: அறிவு கடலின் ஒரு தேடல். பொதுவாக கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று சொல்லுவாங்க. கரை கண்டவர்கள் அப்படின்னா குறைவா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வெறுமனே வேகமா நடந்தவனா எந்த கரையும் கடந்து விடலாம், ஆனால் அதில் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தால் அந்த இலக்கிய கடலில் மூழ்குபவர்கள் கரை சேர நாளாகும், அதில் கரை சேரவும் மனம் வராது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய புத்தகங்கள் நிறைந்த இடமா இருக்கு. தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்க, எந்த ஸ்கூலு? ஓகே, என்ன புக் வாங்கிருக்கீங்க? சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க. அப்னான் என்ன படிக்கிறீங்க? ஓகே, உங்க பேர் சொல்லுங்க. என்ன புக் வாங்கிருக்கீங்க? ஓகே ஓகே, மெல்ல செத்து மீண்டு வா. நீங்க நிறைய வாங்கிருப்பீங்க போல இருக்கு, நன்றிங்க உங்களுக்கு. தம்பி வணக்கம், எந்த ஊர்ல இருந்து வரீங்க, என்ன இல்ல, எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
1: நாங்க ஒரு மூணு பேர் வந்துருக்கோம். நாங்க ஈரோடு வீரப்பத்துல இருந்து நாங்க வரோம்.
0: ஓகே ஓகே, அந்த சின்னஞ்சிறு குழந்தையெல்லாம் வந்திருக்காங்க. நம்முடைய புத்தக திருவிழாவுக்காக வா. சரி சரிங்க, எந்த எத்தனை ஆண்டுகளாக நீங்க வந்துட்டு
1: இருக்கீங்க?
0: ஓகே நன்றிங்க தம்பி. நிறைய புத்தகங்கள்லாம் பார்வையிடா வந்து பேசணும் அப்படின்றக்காக காத்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்க, அவங்களை வர சொல்லுங்க, பேசிடுவோம். நன்றிங்க. ஒவ்வொரு நாளும் அந்த நம்முடைய இந்த புத்தக திருவிழா புத்தகங்கள் வாசிப்போடு இல்லாமல் கற்றலனும் கேட்டல் நன்று அப்படின்றத மெய்ப்பிக்கும் வரையில இந்த கூட்டத்திற்கு சமமாக ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்கள்ல ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த அந்த புத்தகத்தை எல்லாம் படிச்சு அதில் சிறந்த கருத்துக்களை நம்ம சொல்வதற்காக அந்த மாலை நேர கருத்தரங்குகள் நடக்கும். அதை பற்றி எல்லாம் நம்மிடம் விவரித்து சொல்ல ஐயா இருக்காங்க. ஐயா வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: பேரு ரங்கராஜ்.
0: ஓகேங்க ஐயா.
2: நம்ம பள்ளி கல்வித்துறையும் மக்கள் சிந்தனை பேரவையும் இணைந்து நடத்தும் 22nd ஆண்டு மக்கள் சிந்தனை பேரவை நடக்கும் புத்தக திருவிழாவில் சரியாக 6 மணி அளவில், அதாவது தினமணி இதழ் ஆசிரியர் கே வைத்தியநாதன் அவர்கள் கற்றவராலே உலகு காப்புற்றதும் என்ற தலைப்பில்,
0: காப்பு அப்படின்னா அரண் அப்படின்னு சொல்லுவாங்க, நீரினும் நன்கு அதன் காப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி, அதை கற்றவர்களால் தான் இந்த உலகம் பாதுகாப்பா இருக்கு அப்படின்ற பொருள் தான் அந்த தலைப்பு தேர்வு பண்ணியிருக்காங்க. சரிங்க,
2: நல்ல ஒரு தலைப்பில், கற்றவர்களாலே உலகம் காப்புற்றதும் என்ற தலைப்பில் கே வைத்தியநாதன் ஐயா அவர்கள் இன்று சிறப்புரை ஆற்ற உள்ளார்கள்.
0: ஓகே, அதனைத் தொடர்ந்து
2: திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள்,
0: சரிங்க,
2: அமிர்தசுரபி இதழ் ஆசிரியர், அவர் இலக்கியம் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் நல்லதொரு கருத்தினை இன்று சொற்பொழிவு நடத்துவதற்காக இருக்கிறார்கள். அதே போல பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் வருபவர்கள், அவர் தன்னுடைய தான் பெற்ற தான் வாங்கிய புத்தகங்களுக்கு 250 ரூபாய்க்கு மேல் வாங்கியவர்களுக்கு நூல் ஆர்வலர் என்ற சான்றிதழ் வழங்கப்படுகிறோம். உண்டியல் திட்டத்தின் வாயிலாக நம்முடைய மக்கள் சிந்தனை பேரவை வெளியில் 15 ரூபாய்க்கு வாங்கி அதை மாணவர்களுடைய நலன் கருதி 10 ரூபாய்க்கு நாங்கள் அதை மாணவர்களுக்கு குறைத்து வழங்குகிறோம். இப்படி மக்கள் சிந்தனை பேரவையானது பள்ளி கல்வித்துறையும் இணைந்து நடத்தும் இந்த புத்தக திருவிழாவானது தொடர்ந்து 22nd தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் நிறைவாகத்தான் இன்று மாலை சரியாக 6 மணிக்கு கே வைத்தியநாதன் அவர்கள் இன்று சிறப்புரை ஆற்ற உள்ளார்கள். திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் இன்று சிறப்புரை ஆற்ற இசைந்துள்ளார்கள். அனைவரும் வெளி மாவட்டத்திலிருந்தும் பல்வேறு ஊர்களிலிருந்தும் கல்லூரி முதல்வர்கள், ஆசிரியர்கள், சான்றோர்கள், இலக்கிய ஆய்வாளர்கள் அனைவரும் இன்று தவறாது வந்து மக்கள் சிந்தனை

0: பேரவை சிந்தனை அரங்கில் நடக்கும் நிகழ்வுகளை பங்கெடுத்துக் கொண்டு சிறப்பிக்கும்படி மக்கள் சிந்தனை பேரவை அன்போடு அவர்களை வரவேற்கிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி. தொடர்ந்து பேசும் நேரிலே கோடை பண்பலை 100.5 சிறப்பு நேரலையாக இன்னைக்கு ஈரோடு புத்தக திருவிழா அரங்கிலிருந்து நேரலையாக.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
3: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
4: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
3: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
4: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
3: கவுன்சிலிங் கோட் 2620.
4: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
9: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
8: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
10: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
11: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
12: 430 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
13: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

5.5 ஈரோடு புத்தக திருவிழாவிலிருந்து நேரலையாக பள்ளி கல்வித்துறை மற்றும் மக்கள் சிந்தனை பேரவை நடத்தும் கூடிய இந்த புத்தக திருவிழாவில் நிறைய நேயர்கள் மாணவர்கள் புத்தகங்களை வாங்கி நிறைய வந்து இந்த திறமையை வளர்த்துக் கொள்வதற்காகவும் அந்த டிராயிங் அதே போல மற்ற அந்த

0: மகள்களுக்காக மழலைகளுக்காக பள்ளிக்கூடத்திலேயே சேர்த்துலன்னா கூட இங்க வந்துதான் ஆரம்ப கல்வியை படிக்கிறாங்களோ அப்படின்ற அளவுக்கு நிறைய புத்தகங்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊருங்க? எந்த ஊரு? கார் இல்லையா? என்ன புக் வாங்கலான்னு வந்திருக்கீங்க? வாங்கிட்டீங்களா? ஒண்ணும் இல்லைங்களா? வாங்குங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. லோகித் கிருஷ்ணாவா? என்ன வாங்கலான் வந்திருக்க? டிராயிங் புக்கா? சரிங்க ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கய்யா.
1: வணக்கம் ஐயா.
0: இந்த நேயர்கள் அப்படின்றப்ப நம்ம எங்க போனாலும் கோடை பண்பலையினுடைய நேயர்களை சந்திக்காம இருக்க முடியாது. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதும் கூட. எத்தனை ஆண்டுகளாக இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்துட்டு இருக்கீங்க
1: ஐயா? நான் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் காலையூர் ரங்கசாமி ஐயா. நான் முதல் முதலாக ஈரோடு புத்தக திருவிழாவை பார்க்கணும்னு அங்கிருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வந்துக்கிறேங்க ஐயா.
0: சரி, சந்தோஷங்க ஐயா, சந்தோஷம். நீங்க இந்த புத்தக திருவிழாவுடைய காட்சிகள்லாம் சுற்றி பார்த்துட்டீங்களா? இனிமேல் தெரியுங்களா?
1: இதுக்கு மேலே தான் பாக்குறேன், இப்பதான் வந்து பார்த்துருக்கேன். அதனால ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவு ஆசையாசியா வந்து பாக்கலாம்னு அங்கே வந்தேன்.
0: அப்படிங்களாங்க ஐயா? சரிங்க. பொதுவா அந்த புத்தகங்கள் வாசிக்கிறது ஏன்னா இந்த பழக்கம் அப்படின்றது வந்து நமக்குள்ளேயே வரணும் அல்லது வந்து மத்தவங்க சொல்லி வரணுங்க.
1: நமக்குள்ளேயே புத்தகம் வாங்கி படிக்கணும்னு ஒரு எண்ணம் தோணுங்க. அதனால படிக்க படிக்க அறிவு நல்லா வளரும். ஐம்பேரும் காப்பிகள் நூல் வாங்கலாம்னே அங்கிருந்து வந்துருக்கு.
0: அப்படிங்களா? அதே அவ்வளவு சீக்கிரம் அது ஒவ்வொன்னா படிக்கணும் இல்லைங்களா?
1: சரி சரிங்க.
0: அந்த கதையை சொல்லி கேட்கறத விட படிச்சோம்னா இன்னும் புரியும்.
1: ஆமா,
0: அந்த எழுத்துக்களை வாசிக்க வாசிக்க அந்த கதை மாந்தர்கள் நம்ம மனதுக்குள்ளேயே உருவமாக தோன்றி இல்லைங்களா? மத்தவங்க சொல்றப்போ அது அவங்களுடைய கற்பனையா இருக்கும். நாம் வாசிக்கும் போது நமக்குள்ள அந்த கற்பனை ஆற்றலும் வளரும்,
1: அதனால அறிவு வளருங்க. அதனால அந்த புக்கை விரும்பி படிக்கலாம்னு ஆசையோட வந்திருக்கீங்க.
0: தொடர்ந்து புத்தகங்களை வாசிங்க, படிங்க.
1: கோடை பண்பலை நேருங்க கூட விளையாடுங்க.
0: சரிங்க.
1: 25 ஆண்டுகளாக கோடை பண்பலையை கட்டிருக்கோம். சமயத்துல கூட கொடைக்கானல வந்து பாத்துட்டு தான் வந்தாங்க.
0: அப்படிங்களாங்க? அங்கேயும் ஜெயிச்சிருக்கீங்க.
1: அங்கேயும் ஜெயிச்சிருக்கீங்க. வந்துட்டு தான் வந்தாங்க. 1 மாசம் தான் அவங்க கொடைக்கானல் வந்துட்டு.
0: சந்தோஷங்க அவங்ககிட்ட பேசுனதுல. நன்றிங்க. அம்மா வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: மேட்டூர் விமலா ராணி.
0: ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா?
2: நான் TNPSC கிளாஸ் பேசுறேன் ஐயா. ஐஎஸ் அகாடமில படிச்சிருக்கேன்.
0: அப்ப அப்படின்றப்ப இந்த உங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க.
2: ஆமாங்க ஐயா.
0: உங்களுக்கு எப்படி அந்த பயிற்சி கொடுக்கக்கூடியவங்க இந்த மாதிரி புத்தகங்கள் வாங்கணும்னு சொன்னாங்களா, இல்ல நீங்களா வாங்கணும்ன்றக்காக வந்திருக்கீங்களா?
2: நானே ஆசையோட வந்தேன் ஐயா.
0: சரிங்க.
2: அகாடமிலி சொல்லுவாங்க ஐயா வரேன்னு சொன்னாங்க. ஆகாஷ் ஐயா அவர் பக்கமும் வந்தாங்க ஐயா.
0: சரி சரிங்கம்மா. அந்த கிளாஸ் எடுக்கிற நேரங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா இருந்தா தான் அந்த குறிப்புகள் எல்லாம் நினைவுகள் நிற்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஐயா. நடத்த நடத்த குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க.
0: ஓகே, அந்த புத்தகங்கள்ல எல்லாம் குறிப்பு எடுத்து வச்சு அப்படியே படிப்பீங்க.
2: சரி. ஒரு
0: எத்தனை முறை இது வரைக்கும் போட்டித் தேர்வுகள் எல்லாம் நீங்க எழுதிருக்கீங்க?
2: ஒரு முறை எழுதிருக்கீங்க.
0: ஓகே, அந்த எத்தனை குறிப்பிட்ட நேரத்துல ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிச்சோம்னா அது முக்கியமா, இல்ல அது கருத்து ஊன்றி படித்தா நல்லா இருக்குங்களா?
2: நம்ம கம்மி நேரம் படித்தாலும் தெளிவா படிச்சங்களா நல்லா ஞாபகம் நிக்குங்க. கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு படிச்சா நல்லா மைண்ட்ல இருந்தீங்க.
0: ஓய்வு தேவை அப்படின்றத சொல்ல வர்றீங்க. உங்களுக்கு அந்த சிறப்பு வகுப்புகள் எல்லாம் நடக்கக்கூடியது வந்து எப்படிங்க, அந்த அலைபேசி வழியாகுங்களா இல்ல நேரடி வகுப்புகளுக்கு நீங்க போறீங்களா?
2: நேரடி வகுப்புலயே போய் சென்றாட்டுங்க.
0: தேர்வுகள் எத்தனை நாளைக்கு ஒருக்கா நடக்குங்க?
2: வாரத்துக்கு 2 முறைங்க ஐயா.
0: அதுல நல்லா கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க.
2: நம்ம தவற திருத்திக்கவும் வீடியோவாகவும் கொடுத்துருவாங்க.
0: அதை வந்து சரி பண்ணிக்குவீங்க. எத்தனை ரூபாய்க்கு வாங்கலான்ட்டு வந்திருக்கீங்க புத்தகங்களை?
2: 1000 ரூபாய்க்கு வாங்கலான்னு வந்திருக்கிறீங்க.
0: அடுத்தடுத்த நாட்களையும் ஒன்னொன்னு அதே போல புத்தகங்களை வாங்குங்க. நன்றிங்கம்மா உங்களுக்கு சந்திச்சதுல. நேரிலே இந்த ஈரோடு புத்தக திருவிழாவில ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வு பத்தியும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட கட்டவிழாலே உலகை காப்புற்றது இலக்கியம் அன்றும் என்றும், இலக்கியம் வந்து அதனுடைய வடிவம் மாறாமல் அப்படியே வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் போய் சேருவதுன்றதனுடைய ஒரு நோக்கமாகத்தான் இந்த புத்தக திருவிழா அப்படின்றது நடந்துட்டு இருக்குங்க. இந்த நல்ல நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னா நாம் தொடர்ந்து புத்தகங்களை வாங்க வேண்டும், வாங்குவதோடு வாசிக்க வேண்டும் அப்படின்றதையும் வலியுறுத்தி சொல்லிட்டு இந்த புத்தக திருவிழாவிலிருந்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உதயசூரி.

கொடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. ஈரோடு புத்தக திருவிழா ஈரோட்டிலிருந்து வளம் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் நேய உறவுகளோடு மகிழ்ச்சியாய் பயணித்தார் அறிவிப்பாளர் உதயசூரியன். கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் சேலம் கே ஆர் தோப்பூர் திலகா சுப்பிரமணிய தெருவில் உயிரெழுத்து வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பிறப்பு இறப்பு திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. காவிரி விவகார போராட்டத்தின் போது அவதூறாக பேசியதாக கூறி கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக இந்தியா 27 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தம் செய்துள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். பெட்ரோல், டீசல், விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட மோகனூர் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் 6.25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திறன்மிகு மைய பணிமனை கட்டடத்தினை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். திண்டுக்கல்லில் புதிய மாநகராட்சி பேருந்து நிலையத்திற்கான அடிக்கலையும் முதலமைச்சர் நாட்டினார். சென்னை எழும்பூர் திருச்சி சோழன் விரைவு ரயில் வரும் 26 மற்றும் அடுத்த மாதம் 2 தேதி கடலூர், கும்பகோணம், தஞ்சாவூருக்கு பதிலாக விருதாச்சலம் வழியாக திருச்சி சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா, சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 உயிர் எழுத்து நேர்களே, நீங்கள் செல்லும் இடமெல்லாம் ஓயாது ஒலித்து உங்கள் செவிகளுக்கு சுரம் சேர்க்கும் இனிய கானங்களை

தது காற்சலைகளில் வர்ண ஜலம் படைக்க காத்திருக்கிறது 100.5 உயிரெழுத்த நிகழ்ச்சி. இன்று காதல் என்ற தலைப்பில் வலம் பெற காத்திருக்கிறது. பாடல்களையும் பாடலுக்கான விளக்கங்களையும் எழுதி அனுப்பியுள்ளார் சேலம் கே.ஆர். தோப்பூர் திலகா சுப்பிரமணி அவர்கள்.

பிரியவின் தவிப்பையும் சேர்ந்திருக்கும் நம்பிக்கையையும் ஒரு காதல் கடிதத்தின் வழியே மிக உருக்கமாக விவரிக்கும் பாடல் இது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சேரன் பாண்டியன்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
3: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
2: அனுபவமிக்க பேராசிரியர்கள்,
3: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
2: NAAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
3: கவுன்சிலிங் கோட் 2620.
2: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
8: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
9: வணக்கம். நம்ம நாமக்கல் இமயம் மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. ரெண்டு நாள் முன்னாடி ஆக்சுவலா ஒரு பயங்கர காம்ப்ளிகேட்டான ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சர்ஜரி ஒன்று பண்ணோம். என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பேஷண்ட் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மடி ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது அந்த வந்துகின மூட்டை வந்து மடி லூஸ் ஆயிருக்கு. ஸோ லூஸ் ஆனது நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த மூட்டை எடுத்துட்டு அதை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணோம். இது என்ன சேலஞ்சிங் இந்த பேஷண்ட்ல பர்டிகுலர் இருந்ததுன்னா, ஸோ அந்த மூட்டை எடுத்தாலும் அந்த பேஷண்ட்டோட எலும்போட ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கு, ஒன்று. ரெண்டாவது, அந்த பந்து கிண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிண்ணங்கிற ஒரு விஷயம், பந்து கிண்ணம், அந்த கிண்ணங்கிற விஷயம் ரொம்பவே உள்ள போயிருச்சு. அதுல வந்து நிறைய இடத்துல எலும்பு அவங்களுக்கு வந்து இல்லை. அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கிண்ணத்தை எடுத்துட்டு அதுக்கு பதில கேஜ் மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுக்கு பதில ஒரு வல மெஷ் மாதிரி வச்சு அதுக்கு மேலே போன் தனியாக நாங்கள் பேக் பண்ணி, ஸோ ஒரு கிண்ணத்தையே பெருசாக கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அது வழியாக நாங்கள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சோம். உள்ளே இருக்க அந்த பழைய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டு இப்போலாம் பார்த்தீங்கன்னா பெரிய லேட்டஸ்ட்டான இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ என்னென்னா எலும்பு வந்து நல்லா பிடிக்கக்கூடிய தன்மையான மூட்டுகள்லாம் நிறையா வந்துருச்சு. ஸோ அந்த டைப் ஆஃப் மூட்டு தான் அந்த பேஷண்ட் பர்டிகுலராக பண்ணியிருந்தோம். ரொம்ப கொஞ்சம் ஹைடெக்கான மூட்டு அந்த இதில் இருக்கும். ஸோ இதோட ஃபெயிலியர் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபெயிலியர் ரேட்டுன்னு நம்ம சொல்லும் போது வெறும் வந்து இதில் மட்டும் கிடையாது, டெக்னிக்கில் மூட்டில் மட்டும் கிடையாது. நம்ம சரியாக பார்த்துக்கல, நம்ம மூட்டை அதாவது எலும்போட ஸ்ட்ரென்த்தை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக இது எந்த மூட்டாக இருந்தாலும் அது ஃபெயிலியர் ஆகுதான் போகுது. ஸோ என் பேஷண்ட்ஸ்க்கு நான் யூஸ்வலாக அட்வைஸ் கொடுக்குறது என்னென்னா, ஆஃப்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க நினைக்கிறது வந்து எலும்பு ஸ்ட்ரென்த் எப்படி இருந்தால் நினைக்கிறாங்க, இல்லை எலும்போட ஸ்ட்ரென்த் நல்லா வச்சிருந்தால் தான் அதோட மூட்டோட லைஃபுமே நமக்கு ரொம்ப நாளைக்கு கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மூட்டை வந்து எதில் உட்காந்துருக்குன்னா எலும்பில் தான் உட்காந்துருக்கு. அதோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இல்லை அப்படின்னா தானாகவே அது பேஸ்மெண்ட் வந்து லூஸ் ஆகும். ஸோ அதனால் எலும்போட ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட சேர்ந்து நிறைய பேருக்கு இருக்க டவுட்டு, ஒரு வாட்டி சர்ஜரி பண்ணிட்டா திரும்ப அதில் பண்ண முடியாது அதுங்கிற டவுட்னா இருக்கும். டெஃபினட்டாக நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ரிவிஷன்ஸ்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் ஏதாச்சும் நிறைய பேஷண்ட் டவுட் இருக்குது ஏதாச்சும் இருக்குன்னா என்னை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் நம் நாமக்கல்

0: இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

நேர்களே, காற்றலைகளில் கவி பாடி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சிக்கு பாடல்களை கேட்டு எழுதி அனுப்பியுள்ளார் சேலம் கே.ஆர். தோப்பூர் திலக சுப்பிரமணி அவர்கள். காதலியை கவிதை புத்தமாகவும் காதலனின் தொடுதலை கவிதையின் இசையாகவும் வர்ணிக்க வைரமுத்துவின் வரிகள். இந்த பாடல் இப்பொழுது அரங்கேறுமா என கேட்டுள்ளார் கே.ஆர். தோப்பூர் திலகா அவர்கள். இதோ எல்லோருக்காகவும் பாடல் அரங்கேறுகிறது கோடை பண்பலை 100.5.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
8: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
9: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
10: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

நேர்களே, உயிரெழுத்து நிகழ்ச்சியில் காதல் கானங்களாய் காற்றலைகளில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்திட பாடல்களை தெரிவு செய்து எழுதி அனுப்பியவர் சேலம் கே ஆர் தோப்பூர் திலகா சுப்பிரமணி அவர்கள். நெஞ்சில் காதல் என்ற உன்னதமான உணர்வு இல்லை என்றால் அந்த மனித வாழ்க்கை முழுமையான வாழ்க்கையாகுமா என்று கவிஞர் கேள்வியோடு தொடங்குகிறார் இந்த பாடலில்.

நேர்களே, காற்றலைகளில் கவி பாடி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. ஆசைகளும் அன்பும் ஈர்ப்பும் இல்லாத ஒரு இதயம் வெறும் சதையாலான உடம்பை தவிர அது உண்மையான இதயம் இல்லை என்கிறது இந்த பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பருவராகம்.

0: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
1: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
0: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
1: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
0: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
1: கவுன்சிலிங் கோட் 2620.
0: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
5: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

நேர்களே, உங்கள் இதயம் தொட்ட அலைவரிசை 100.5 இது கொடைக்கானல். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு காதல் என்ற தலைப்பில் பாடல்களை தெரிவு செய்து எழுதி அனுப்பியுள்ளார் சேலம் கே ஆர் தோப்பூர் திலகா சுப்பிரமணி அவர்கள். காதல் என்பது வெறும் ஆணும் பெண்ணும் சேர்ந்திருப்பது மட்டுமல்ல, அதுதான் இந்த உலகத்தை இயக்கும் அன்பு என்ற உன்னத தத்துவத்தை கவித்துவமாக உணர்த்தி ஒரு ஆண் மற்றும் பெண்ணின் மனதிற்குள் ஏற்படும் தூய்மையான காதல் உணர்வுகளை மிக நேர்த்தியாக விளக்கும் பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பிரதாப்.

0: கவுன்சிலிங் கோட் 2610.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: மோடி
1: காளி என்ற பெண் தெய்வம்
0: அல்லது
1: பகட்டு
0: அல்லது
1: உயர் தோற்றம்
0: அல்லது
1: மொத்தம்
0: மோடி
1: உயர் தோற்றம்.

நேர்களே, வானலைகளில் வர்ண ஜலம் படித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் இனி காதலன் குறும்போடு, ஏய் காதல் கிளியே, உன்னை நான் காதலிக்கவே இல்லையே, சும்மா என் பின்னாடி வராத என்று மழுப்புகிறான். அதற்கு காதலி சலிக்காமல், இப்போ காதலிக்கலன்னு சொல்ற இதே வாயால சீக்கிரமே உன்னை நான் காதலிக்கிறேன்னு நீயே ஓடி வந்து சொல்லுவ பாரு என்று சவால் விடுகிறாள் இந்த பாடல் மூலமா. கேட்போமா பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜல்லிக்கட்டு.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து. காதல் என்றால் என்ன என்பதை ஒரு அழகான கற்பனையோடு விளக்குகிறார் கவிஞர் வாலி. காதல் என்பது நம் நெஞ்சிற்குள் சதா ஆடிக்கொண்டே இருக்கும் ஒரு சுகமான ஊஞ்சல் என்று.

நேர்களே, ஒலிக்க இருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சிக்கு காதல் என்ற தலைப்பில் பாடல்களை தெரிவு செய்து எழுதி அனுப்பிய நேயர் சேலம் கே ஆர் தோப்பூர் திலகா சுப்பிரமணி அவர்களுக்கும், கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக், நன்றி நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம். தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வண்ண தூரிகையில் சினிமா கொட்டகை நிகழ்ச்சிக்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம்.

வாசிப்பவர் சுதாகுமரன். பிறப்பு இறப்பு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காவிரி விவகார போராட்டத்தின் போது அவதூறாக பேசியதாக கூறி கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் நடுவர் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினின் கைது நடவடிக்கையை கண்டித்தும் ஆதரவாகவும் அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். காவிரி பிரச்சினையை திசை திருப்பும் வகையிலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்திலும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவையில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே அவர் தமது உரையில் தேவையற்ற கருத்துக்களை கூறியிருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாக மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் தேவையற்ற விதத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பதும் அவரது கைதும் கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக இந்தியா 27 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தம் செய்துள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் ஏற்றுமதி மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. நீட் விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான முதல் தகவல் அறிக்கையை தில்லி உட்பட பல்வேறு மாநில அரசுகள் திரும்பப் பெறவோ அல்லது ரத்து செய்யவோ எவ்வித தடையும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
5: கவுன்சிலிங் கோட் 2610.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
6: திரைப்படம் சார்ந்த கேள்விகளோடு பயணிக்க இருக்கிறது கோடை பண்பலை 100.5 சினிமா கொட்டகை. நேயர்கள் வரலாம். 24 24 24 அறிமுகங்கள், 24 24 29 மகளிர், 24 24 26 290 333 வழக்கமான நேயர்கள் வரலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சூழல் 45 42. சினிமா சார்ந்த கேள்விகளோடு
7: நிர்மலா அசோக்,
6: சசிரேகா, குமரகுரு. இனிய மாலை வணக்கம் நேர்களே.
7: வணக்கம் நேர்களே.
6: பதறி அடிச்சு ஓடி வந்த மாதிரி இருக்கு, வேர்த்து விறுவிறுத்து. என்ன நிர்மலாக்கா, வணக்கம்.
7: கொடைக்கானல்ல வேர்க்குதுன்னு அது ஆச்சரியம் தானே?
6: ஆச்சரியம் தான். அப்ப பாருங்க எப்படி நிகழ்ச்சி மேல ஒரு பற்று.
7: ஆமா,
6: பின்னாடி
7: நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு இல்லையா?
6: சுவாரஸ்யம்.

0: தகவல்கள்லாம் நிறைய இருக்கு. இருக்கட்டும், இருந்தாலும் நீங்க பேசும்போது அப்படியே உங்க முகத்தோட சேர்ந்து அந்த ஜிமிக்கி ஆடுது இல்ல, எவ்வளவு அழகு.
1: கதரோலோலாக்கு, அது கதை சொல்றதுக்கு தானே போட்டிருக்கோம்.
0: கதை இருக்கு,
1: நிறைய கதைகள் இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் 5 மணிக்கு, சரிங்களா?
0: சரி,
1: கதை பேசுறதுக்கா வந்தீங்க அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாதுல்ல.
0: இல்ல, கதையோட சேர்ந்து தாங்க சினிமா கொட்டகை பயணிக்கும் எப்பவுமே. சரி, முதல் நேயர் சந்திச்சிடலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, பேர் சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
2: திண்டுக்கல் மாவட்டம், அய்யலூர் கார்த்திக்.
0: அய்யலூர் கார்த்திக்,
2: சொல்லுங்க மேடம்.
0: நீங்க தான் சொல்லணும், எப்படி இருக்கீங்க? மழை பெஞ்சிச்சா ஊர்ல?
2: நல்லா இருக்கு.
0: எப்பயுமே முதல் நேரா வந்துடுறது, அப்படியே டக்கு டக்குன்னு பதில சொல்லி பரிசு பாடல வாங்கிடுறது.
1: எப்படியாவது நிகழ்ச்சிக்குள்ள வந்துருவாங்க.
0: என்ன ஒரு இது பாருங்க, எப்படி கிடைக்காம போச்சு லைன். தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணணும், தொடர்ந்து முயற்சி பண்ணணும். பதில்
2: சொல்லிட்டேன்
0: பாத்தீங்களா. இன்னைக்கு நீங்க அதிர்ஷ்டசாலி. கேள்வி கேட்கலாமா? உங்களுக்காக ஒரு குறிப்பு பாடல் ஒலிக்கும்,
1: கேளுங்க.

0: சோ வாட்,
1: ரெடியா இருக்கீங்களா கையப்பம் போட அப்படின்னு வந்தது பாடல்ல. சரி,
2: புதுசா இருக்கு, படத்து பேர் சொல்லுங்க.
1: படத்து பேர் நீங்க தான் சொல்லணும், கேள்வி கேட்கணும், நாங்க அந்த கேள்வி கேட்கணும்.
0: ஏன் ஏன் ஏன் கத்துறீங்க, இருங்க சொல்லுவாரு, சொல்லுங்க.
1: அப்படி இல்லங்க, உங்களுக்கு ஏதோ காது எதுவும் கேட்கல, அதனாலதான் கொஞ்சம் சத்தமா பேசுங்க, சத்தமா பேசுங்க. நாங்களா அதனால
0: அத கூட எவ்வளவு சத்தமா சொல்றாங்க பாத்தீங்களா. தெரியுமா பதில் உங்களுக்கு? தெரியுமா? சரிங்க கார்த்திக், நிகழ்ச்சியை கேளுங்க, அடுத்த நேர் சொல்றாங்களா இல்லையான்னு பாப்போம். இப்ப இணைப்புல யாருங்க?
1: வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க, யார், எங்க இருந்து வந்திருக்கீங்க?
3: பேரு அபூபக்கர், கேரளாவில பாலக்காடு ஜில்லாவில இருந்து.
1: பாலக்காடு ஜில்லால இருந்து யார் வந்திருக்கீங்க?
3: அபூபக்கர்.
1: அபூபக்கர், எப்படி இருக்கீங்க அபூபக்கர்?
3: நல்லா இருக்குதுங்க.
1: ஆசையில ஒரு குக்குக்கெல்லாம் குரல் பதிவு போடுவீங்க, இப்ப இடையில காணாம ஆயிடுச்சு.
3: இல்ல இல்ல, நான் முதல் தடவை தான் எனக்கு கிடைக்குது இது.
1: சரி, உங்களுக்காக உங்களுக்காக ஒரு பாடல் வருது, குறிப்பு பாடல், கேளுங்க, அதுல இருந்து தான் கேள்வி கேட்க போறோம்.
3: ரைட் ரைட், ஓகே.

0: ரொம்ப அழகான பாடல் கொடுத்துருக்கோம், அது ரெண்டு தடவை வேற கொடுத்துட்டோம். தெரியுங்களா அது என்ன படம்னு?
1: ஐயோ தெரியாதுங்க, இது புது படம், அதனால சந்தேகம்.
0: இதே இந்த படத்தோட பேர்ல பழைய படமும் இருக்கு. சரிங்களா, கிருஷ்ணா. கிருஷ்ணாவை என்னன்னு சொல்லுவாங்க? கிருஷ்ணாவை என்னன்னு சொல்லுவாங்க?
2: கடவுள் கிருஷ்ணரை எப்படி சொல்லுவோம் அப்படி சொல்றாங்க.
0: அவரை தான் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க.
2: அவருடைய லீலைகளை இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இல்லைங்களே,
0: சரி விடுங்க, தீராத விளையாட்டு பிள்ளை.
2: நம்மளே சொல்லிட்டோம் படம் பேரு. யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அதுல?
0: அது தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ணர் அப்படி
1: சொல்லுவாங்கன்னு
0: கிடையாதா?
2: இல்ல, நான் கேட்டதுக்கு அவர் பதில் சொன்னாரு. நீங்க கேள்வி கேட்டவனே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.
0: சரிங்க,
2: பதில் சொல்றீங்களா? இந்த திரைப்படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு தெரியும் சொல்றீங்களா, இல்ல அடுத்த நேரம் கழுவி விட்டுறலாமா?
1: புது படம் தானே, அதனால நமக்கு புது
0: தெரிய வாய்ப்பு இல்லை அப்படி.
2: சரிங்கய்யா, இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி. அடுத்து வரக்கூடிய நேர்வாங்க. வணக்கம். பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:10.

0: வந்துட்டீங்க, பேசலாம். கூடை பண்பலை
1: 100.5 இருவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
2: பேர் சொல்லுங்க.
1: நாமக்கல் மாவட்டம் போகணும். சிவாங்க.
2: சிவாவுக்கு பதில் தெரியுமா?
1: ஆ தெரியும்.
2: யாரெல்லாம் நடிச்சிருக்க அந்த படத்துல?
1: விசால், தனுஷ்ரீ, சத்தான் சொல்லிட்டு
0: சாரா ஜெயின், நீத்து சந்திரா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று கதாநாயகிகள் இருப்பாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, தனுஸ்ரீ தத்தா இருப்பாங்க, நீத்து சந்திரா இருப்பாங்க, சாரா ஜெயின் இருப்பாங்க. மூன்று கதாநாயகிகள் இருப்பாங்க. சந்தானம் இருப்பாரு, மயில்சாமி இருப்பாரு, மௌலி இருப்பாரு, இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க. இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் யார்?
1: யுவன் சங்கர் ராஜா.
0: சரி, யுவன் சங்கர் ராஜா முதன் முதல்ல எந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருந்தார்?
2: இத்தனை கேள்வி கேக்குறீங்க அப்படின்றீங்களா?
0: விடாது கருப்பு மாதிரி கேள்வி கேட்டுட்டே இருப்போங்க.
2: தீராத விளையாட்டு பிள்ளை இந்த படத்தோட இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. அவரோட இசையமைத்த முதல்
0: திரைப்படம்.
1: சரி மேடம். யுவன் சங்கர் ராஜா முதல் எந்த படத்துக்கு அடிச்சாருன்னு கேக்குறீங்களா?
0: ஆமா ஆமா
2: ஆமா ஆமா.
1: இந்த படம் தானுங்களே?
0: எந்த படம்?
2: எந்த படம்? இந்த படமா?
1: தீராத விளையாட்டு பிள்ளை.
2: அப்படியா?
0: வெளிவந்த அரவிந்தன் திரைப்படம் தான் யுவன் சங்கர் ராஜாவுக்கு முதல் முதல் திரைப்படம் இசையமைச்சதுல.
2: சரி, இருந்தாலும் அவருக்கு தெரிந்த வந்து அந்த ஹீரோயின் பேரெல்லாம் சொன்னார் இல்லையா? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அருணாச்சலம் படத்துல இருந்து அள்ளி அள்ளி
0: பாடல் வருது.
2: அனார்கலியிலிருந்து
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூனுக்குனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
10: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
9: எப்படிமா?
10: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
9: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
3: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
4: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
3: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
4: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
3: NAAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
4: கவுன்சிலிங் கோட் 2620.
3: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
12: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
13: கோடை பண்பலை 100.5

0: கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.

0: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
0: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
0: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை.
1: இன்னைக்கு வந்துட்டு வண்ண தூரிகையில் என்ன நிறைய திரை கேள்விகள்லாம் வந்து தயாராக கொண்டு வந்திருக்கோம் இல்லையா? இப்போ அடுத்த கேள்வி கூட வந்து தயாராக இருக்குது. யார் பதில் சொல்வான் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கலாம். இப்போ இணைப்பில் வந்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
2: அழகான கோடை எஃப்எம் 100.5 அழகான மாலை. வணக்கம். வணக்கம் மேடம். நலம் நலமறிய ஆவல்.
0: அழகான நேயர் யார் அவரு?
2: கரூர் மாவட்டம் கோவை ரோடு ஆண்டாங்கோவில் கிழக்கு அயன் முருகன் சுலத்தனா பேசுறீங்க மேடம்.
0: நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்க மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கோங்க.
1: உங்களுக்கு பாத்தீங்களா எப்படி ஒரு உற்சாகமான இசை கொடுத்துருக்கோன்னு.
2: ஆமாங்க மேடம், கேட்டீங்க மேடம்.
1: சரிங்க, இப்ப இந்த குறிப்பு பாடலை கேளுங்க.

0: இது என்ன படம்
1: மேடம்? நினைத்தது முடிப்பவன் மேடம்.
0: யாரெல்லாம் நடிச்சிருக்கான்னு
1: சொல்லுங்க. எம்ஜிஆர் நடிச்சிருக்காருங்க, ஜெயலலிதா நடிச்சிருக்காங்க மேடம், நம்பியார் நடிச்சிருக்காருங்க மேடம்.
0: உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க.
1: விஸ்வநாதன் நடிச்சிருக்காரு.
0: யாருங்க?
1: இசை வந்து எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா நடிச்சிருக்காருங்க மேடம். பாடினவரு டிஎம் எஸ் பாடிருக்காருங்க மேடம்.
0: டிஎம் சௌந்தரராஜ். சரிங்க.
1: ஆமாங்க மேடம்.
0: நினைத்ததை முடிப்பவன் படத்துல ஒரு பாடல் நாங்க கொடுத்தோம், உங்களுக்கு தெரிந்த பாடல் ஒன்னு சொல்லுங்க.
1: இன்னொரு பாட்டு வந்து பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த, அந்த பாட்டு இருக்கு மேடம்.
0: அந்த ஹீரோயின் பேர் தெரியுமா உங்களுக்கு?
1: அவங்க பேரை தெரியாதுங்க மேடம்.
0: சரிங்க.
1: எம்ஜிஆர் ஐயாவுக்கு தங்கச்சி, அவங்க பேர் தெரியாதுங்க மேடம்.
0: சரிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பதில நீங்க சொல்லிருக்கீங்க அப்படிதானே?
1: ஆமாங்க மேடம்.
0: பாடகர் அதாவது டிஎம் சௌந்தரராஜன் அவர் இருக்கார்ல, அவரை வந்து திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய பிரபலமான பாடகர் பாடலாசிரியர் யார்? பாடகர் பாடலாசிரியர் அப்படின்னு கவிஞர்.
2: அவரும் ஒரு நல்ல பாடகர், நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு.
0: இல்லைங்க, அவர் இல்லைங்க. நேயர் வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: யார் வந்திருக்கீங்க?

0: தஞ்சாவூர்லேருந்து வள்ளி.
1: வள்ளி?
0: ஆமாம்.
1: சரிங்க, இப்போ ஒலிபரப்பின பாடல் கேட்டிங்களா?
0: இல்லை மேம், லைனில் இருந்த போடுங்களேன்.
1: சரி கேளுங்க.

0: ஹலோ,
1: கேட்டிங்களா?
0: ஆ, கேட்டேம்மா, சொல்லுங்கள்.
1: அது என்ன படம்?
0: நீதிக்கு தண்டனை நினைக்கிறேன்.
1: உங்களுக்கு முன்னாடி வந்த நேயர் வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு, நினைத்ததை முடிப்பவன்
0: அப்படின்னு.
1: சரிங்க, அதாவது பாடகர் டி எம் சௌந்தரராஜன் அவரை வந்து அறிமுகப்படுத்திய பிரபலமான பாடகர் பாடல் ஆசிரியர் யார்? அதுதான் கேள்வி.
0: மருத காசி?
2: இல்லைங்களே.
1: இல்லைங்க. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னா, எம்ஜிஆர், மஞ்சுளா, லதா, சாரதா அவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க.
2: எம் என் நம்பியார் முக்கியமான கதாபாத்திரம்.
1: ஆமாம், அவரை தான் அவர் சொல்லிட்டார் கரெக்டாக. இருந்தாலும் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? ஆனால் அவங்க வந்து மஞ்சுளா, லதா.
2: லதா ரெண்டு பேர். அசோகன் நடிச்சிருப்பாரு, தேங்காய் ஸ்ரீனிவாசன் நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் அதில் நடிச்சிருப்பாங்க.
1: யாருன்னு தெரியுமாம்மா உங்களுக்கு?
0: இல்லைம்மா, தெரியல.
1: சரி, நன்றிங்கம்மா.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸின் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை.
5: இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம்.
6: இடைவிடாமல் இசைந்திருந்தளுக்கு இணைய பண்பலை 100.5 மாலை வணக்கம். சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ்.
4: கூலியூர் சுரேஷா இல்ல கூகுள் சுரேஷா?
6: நினைத்ததை
5: முடிப்பவன் நடிச்சிருக்கா எல்லாமே சொல்லிட்டாங்க சரிங்களா. கண்ணை நம்பாதை பாடலை பாடினவர் வந்து டி.எம். சௌந்தரராஜன். அவரை வந்து திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய பிரபலமான பாடகர் பாடல் ஆசிரியர் யார்?
6: மருதுகாசி
4: இல்ல.
5: இல்லங்க அவர் இல்ல.
6: ஜி ராமநாதன் மேடம் அவங்க
5: இல்ல. இல்ல அவரும் இல்ல.
6: படம் என்னன்னு கிருஷ்ண விஜய மேடம்.
4: அவங்க அவங்க என்ன இப்போ கேட்டாங்க, நினைத்ததை முடிப்பவன் இந்த திரைப்படத்தில் வந்து டி.எம். சௌந்தரராஜன் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. அவரை திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் யார்?
5: அவர் ஒரு பிரபலமான பாடகர் சரிங்களா, பாடல் ஆசிரியர். அவரை பற்றி என்ன தெரியும்? திருச்சி லோகநாதன்
6: பாடல் பாடியிருக்காரு.
4: சரி, அவர் என்னென்ன பாடல் பாடியிருக்காருன்னு நம்ம சொல்லிடலாம்.
6: ஓகே மேடம்.
4: கல்யாண சமையல் சாதம், ஆசையே அலைபோலே, அடிக்கிற கைதான் நினைக்கும், உலவும் தென்றல் காற்றினிலே,
5: நிறைய பிரபலமான பாடல்கள்லாம் அவர் பாடியிருக்காரு. ஒரு கதாநாயகனுக்கு வந்து பின்னணி பாடு முறையை வந்து கொண்ட திரையுலகில் முதன்முறையாக வந்து அவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு சரிங்களா. அவர் தான் பாடவும் செஞ்சிருக்காரு. சரி, நன்றிங்க. என்ன பாடல் வேணும்
4: சுரேஷ்?
5: சுரேஷ், சரி, எந்த பாடல் நீங்க ஒளிபரப்புனாலும் அதை நாங்க கேட்போம் அப்படிங்கிற ஒரு தாராள மனசோட போயிருக்காரு.
4: என்ன ஒரு

0: அவருக்காக பாடல் வரும், கொஞ்சம் காத்திருப்போம்.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
8: கவுன்சிலிங் கோட் 2610.
1: வழங்கிய வண்ணத்துரிகை. கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
10: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: காரமடை ஸ்ட்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
11: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: வழங்கும் வண்ணத்துரிகை.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
4: ஏன் பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
7: AI இன்டெகிரேட்டட் கரிக்குலம்,
6: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
7: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
6: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
7: கவுன்சிலிங் கோட் 2620.
6: மேலும் விவரங்களுக்கு 9443734670.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர்ஸ் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
3: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோ 2608.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த

0: தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது வண்ண தூரிகையில் சினிமா கொட்டகை.
6: பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:41 ஆயிட்டிருக்கு. இப்போ இந்த நேரத்துல
5: வர போறா, என்ன சொல்ல போறாங்க, நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னு தான் இப்ப ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா?
6: அவளா இருப்பாங்க.
5: யாருங்க?
7: வணக்கம், ராசிபுரம் சுகவனேஸ்வரன் பேசுறேங்க.
5: ராசிபுரம் சிவனேஸ்வரன்,
7: சுகவனேஸ்வரன்,
6: சுகவனேஸ்வரன்.
7: ஓகே, ஆமா வரேன்.
5: சரிங்க.
6: ஒரு நாள் வந்து பேர் சண்டையே வந்துருச்சு எனக்கும் அவருக்கும். என் பேர் இல்லங்க இதுதாங்க அப்படின்னு மனப்பாடம்
7: பண்ணிட்டேங்க. உங்க பேர
5: நானு என் பேரை தப்பா சொல்றாங்க. இப்ப வந்து நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம்.
6: இப்போ உங்களுக்கான குறிப்பு பாடல் வருது, கேக்கலாம்.

0: பாடலை கேட்டிங்களா?
1: கேட்டேங்க மேடம்.
0: சரிங்க, நீங்கள் கண்ட கனவு ஏதாவது பழிச்சிருக்கா?
1: நாம் கண்ட கனவு சிலவே பழிச்சிருக்கு, சிலது பழிச்சிருக்கு.
0: சில கனவுகள் பழித்து விட்டது, சில கனவுகள் இன்னும் நிறைவேறல, காத்துட்டே இருக்கேன் என்னைக்காவது நிறைவேறும் அப்படின்றீங்க. சரிங்க, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: நீங்க புது பாடலாம் இருக்கு, குழு கொடுங்களேன்.
2: அஜித் நடிச்சிருப்பாரு.
0: ராஜாக்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு
2: பொருள்.
0: பொருள்
2: இதுக்குன்னு இந்த பெயருக்கே மதிப்பு இருக்கு.
0: ஆமா,
1: கிரீடம்.
0: நடிச்சிருக்காங்க
1: அஜித் நடிச்சிருப்பாங்க, திரிஷா நடிச்சிருப்பாங்க,
0: சரிங்க,
1: மணிவண்ணன் சார் நடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன்.
0: பிரபலமான ஒரு நடிகர் இருக்கார்,
1: ராஜ்கிரண்.
2: சரண்யா நடிச்சிருப்பாங்க,
1: போலீஸா இருப்பாரு.
0: சரிங்க,
2: விவேக், சந்தானம் மற்றும் பலர்
0: எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு அதுல உள்ள தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, சொல்லிட்டீங்க. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா,
2: திரைப்படத்திற்கான இசையமைப்பாளர் யார்? இசையமைப்பாளர்கள் பெயர்லாம் சொல்லிருந்தீங்க, மாத்தி மாத்தி தப்பு தப்பா.
0: இவர் வந்து குழந்தை நட்சத்திரமா வந்து திரையுலகிற்கு அறிமுகமானவர்.
2: ஆமா,
1: அனிருத்துங்களா?
2: இல்லைங்களே, அவங்களுடைய அப்பாவும் திரையுலகத்தை சார்ந்தவர். இவங்க குடும்பமே கலை குடும்பம்.
1: இதுக்கு
2: முன்னாடி அவரை பத்தி ஒரு கேள்வி கேட்டோம், அவர் இல்ல,
0: அவரும் இல்ல.
1: கார்த்திக் ராஜா.
0: உங்களுக்கு தெரிஞ்ச இசையமைப்பாளர்கள் எல்லாரையும் சொல்லிருங்க, சரிங்களா?
2: சரிங்க,
1: நல்ல பேருங்க.
2: இங்க வந்துருச்சுங்க, இங்க வரலங்க, சீக்கிரங்க சீக்கிரங்க அப்படின்றீங்களா?
1: வேற ஒரு குழு சொல்லுங்களே.
2: உங்களுக்கு நிறைய க்ளூ கொடுத்துட்டோம். சுகவனேஸ்வரன், நன்றி.
3: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
7: வணக்கம். யாருங்க? திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடாளுமன்ற காளிமுத்தன்.

0: முத்தையா, உங்களுக்கு பதில் தெரியுமா? கிரீடம் படத்தோட, கிரீடம் படத்தோட இசையமைப்பாளர் யார்? கிரீடம் படம் பார்த்திருக்கீங்களா? நாங்க பேசுறது கேக்குதுங்களா உங்களுக்கு?
1: கேக்குதுங்க.
2: காளிமுத்தையா?
1: கேக்குதுங்க.
2: அஜித்
0: கேளுங்க.
2: அஜித் நடித்த திரைப்படம் கிரீடம், சரிங்களாயா? அந்த திரைப்படத்தோட இசையமைப்பாளர் யார்?
1: யுவன் சங்கர் ராஜா.
2: இல்லைங்களே.
1: இல்லைங்களா?
2: இல்லைங்கயா.
1: வேற ஒருத்தர்.
2: இவர் வந்து ஒரு இளம் இயக்குனர், பாடகர், பாடலாசிரியர், நடிகர். இவங்க அப்பாவும் திரைத்துறையை சார்ந்தவர். குடும்பமே கலை குடும்பம்.
0: சரி, அவர் ரொம்ப யோசிக்கிறாரு, அதனால பதில நம்மளே.
2: நன்றிங்க காளிமுத்தையா.
0: அந்த கேள்வி,
2: கேள்விக்கான பதில் ஜிவி பிரகாஷ்குமார். ஆனால் கேள்வி அது இல்லை. கேள்வியை கேட்கறதுக்கு நேயர் இருக்காங்களா? வாங்க. வணக்கம்.
0: ஆக மொத்தத்தில் இன்னும் பதில் நம்ம சொல்லவே இல்லை.
2: ஆமாம், கேள்வியை இன்னும் கேட்கல. சரியா? வணக்கங்க. பேர் சொல்லுங்க.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
3: சிறந்த வானொலிக்கு மாலை வணக்கம். சேலம் மாவட்டம் இருமலையிலிருந்து எப்ப வெங்கடேசன் பேசுவாங்க? நலமா நலமா இருக்கீங்களா?
2: வெங்கடேசனா, எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் நலமா இருக்கோம் மேடம். கேட்டு 3 மணிக்கு பாடல கேஆர் தோப்பூர் சுப்பிரமணியத்தை பாடல் இனிமேல் பாடலாம். அவருக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன்.
0: சரிங்க, சொல்லிருங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பாடல்களை வந்து நல்ல பிரபலமான பாடல்களா தெரிவு செய்து ஒரு தலைப்பு போட்டு எழுதி அனுப்புங்க, சரிங்களா? ரொம்ப மகிழ்ச்சியை காட்டுறீங்க,
2: உற்சாகமா சொல்றாரு பாருங்க. வெங்கடேஷ் ஐயா, தொடர்ந்து கடிதம் எழுதுங்க எஃப்எம்க்கு.
3: சரிங்க மேடம்.
2: சரிங்க, இப்ப கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க மேடம்.
2: ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்பாளர் இருக்காரு இல்லையா? முதன் முதல்ல தமிழ் திரைப்படத்துல எந்த திரைப்படத்துல அறிமுகமானார்?
3: ஸ்டார்லிங். ஸ்டார்லிங்ல தான் அறிமுகமானார்.
2: இல்லைங்களே.
3: வெயில். வெயில் படம்.
2: வெயில் படம்லாம் இல்ல. அவர் வந்து ஒரு குழந்தை நட்சத்திரம் இருந்தாலும் வந்து முதன் முதல்ல ஒரு பாடல் காட்சியில தான் ரொம்ப அழகா வந்துட்டு போயிருப்பாரு.
3: குழு கொடுங்களா.
2: அந்த திரைப்படம் வந்து ரஜினி நடிச்சிருப்பாரு. 2008 வெளிவந்த திரைப்படம் அது.
0: அந்த படத்துலதான் அவர் வந்து
2: அந்த திரைப்படத்துக்கு
0: சிறப்பான தோற்றத்துல வந்திருப்பாரு.
2: அந்த திரைப்படத்துக்கும் சொன்னோம்னா நீங்க சொல்லிருவீங்களே.
0: பரவாயில்ல, சொல்லட்டுமே. ஒரே கேள்வி இழுக்க கூடாது.
2: இசை, அந்த திரைப்படத்துக்கும் இசையமைப்பாளர் இவர் தான். அந்த திரைப்படத்தை வாசு இயக்கியிருப்பாரு.
0: சொல்ல போனா இசை அமைச்சு அவரே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம்.
3: சந்திரமுகி மேடம்.
2: சந்திரமுகி இல்லையே.
3: குசேலன் மேடம். குசேலன்.
2: குசேலன்ல எந்த காட்சியில வருவார்?
0: ஏங்க இதுக்காக
2: மாட்டீங்களே அப்படிங்கிறீங்களா? நானே சொல்லிடுறேன், ஒரு பாடல் காட்சியில வருவாரு. சினிமா சினிமா சினிமா இந்த பாடல்ல
3: பாடல் காட்சி தான்
2: வருவாரு. நம்புறீங்கல்ல?
0: என்ன பாடல் வேணும் வெங்கடேஷ்?
2: நன்றிங்க வெங்கடேஷனா, பாடல் வருது உங்களுக்காக.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
3: பருத்தி தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பண்பலை 5 இன்ச் மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்ர செவ்வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன நிர்மலா, நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு.
2: ஆமா, கோடை பண்பலை 100.5 வண்ண துரிகையில சினிமா கொட்டகை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு உட்கார்ந்தோம். சினிமா அப்படின்னாலே அந்த ஒரு மணி நேரம் அப்படியே எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது.
1: ஓடிருச்சு ஒரு மணி நேரம்.
2: ஆமா, இதே நிகழ்ச்சி திரும்ப நம்ம கேட்கணும் அப்படின்னா எதிர்வரும்
1: செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு கேட்டு மகிழலாம் சினிமா கொட்டகை.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்,
4: தாரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை.
5: நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் மணிவண்ணன், நாகராஜ், எஸ் அனீஸ், கணினியாக்கம் நூர்ஜஹான், தொலைபேசி ஒருங்கிணைப்பு பூஜா. கோடை பண்பலை 100.5 இனி காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம். வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை விசாரித்த பின்னர் விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினின் கைது நடவடிக்கையை கண்டித்தும் ஆதரவாகவும் அரசியல் கட்சித் தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். காவிரி பிரச்சினையை திசை திருப்பும் வகையிலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்திலும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினை தொடர்பாக பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் தேவையற்ற விதத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருப்பதும் அவரது கைதும் கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா

நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக இந்தியா 27 நாடுகளுடன் இருதரப்பு ஒப்பந்தம் செய்துள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் ரெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ண பிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
1: வழங்கும் சித்திரச்சவானம்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
4: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆதவன் அமைதியாக மேற்கில் உறங்கிச் செல்லும் வேளை, நட்சத்திரங்கள் வானின் கரும்பலகையில் கவிதை எழுதும் நேரம், தென்றல் கூட காதோரம் இசையாய் பயணிக்க, நினைவுகள் நெஞ்சினில் விண்மீன்களாய் மின்னும் தருணம். இசையின் ஈர்ப்பு விசையோடு உங்களை சுற்றி வருகிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். இசையால் செவ்வானத்தில் சித்திரம் தீட்ட உங்களோடு நான் வசீகரன். உதடுகள் மௌனத்தை தேர்ந்தெடுத்தாலும் உன் காந்த கருவிழிகள் புன்னகையை மட்டுமே மறந்துவிட்டன. கரிபுரண்டோடும் காதலை கண்கள் எப்படித்தான் அடக்க முடியுமோ?

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: JJ College of Engineering and Technology, Saurameka Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியர்.

0: இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 2610.
1: மாலையின் அமைதிக்கு இசையால் உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் 1.5 சித்திர செவ்வானம். மாலை பொழுது இயற்கை எழுதும் முதல் கவிதை, அதை முழுமையாக்குவது காதலின் மௌனம். இரண்டு உயிர்கள் அருகில் வந்துவிட்டால் நிலவுக்கு கூட வெளிச்சம் கொஞ்சம் கூடித்தான் போகிறது.

0: காரைக்குடி பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.
2: அந்தியில் வானம் சிவந்த நேரம் 5:17. காற்றில் கரைந்த பாடல்களில் மனதை மீண்டும் பூக்கச் செய்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். காத்திருந்த காலங்கள் கணநேரத்தில் கரைந்து விடுகின்றன. கைப்பிடித்த அந்த ஒரு நொடியில் இரண்டு வாழ்விலும் ஒரே வசந்தத்தை விதைத்து விடுகிறது. அங்கே காதல் நினைவாக இருப்பதில்லை, வாழ்வாகவே மலர்கிறது.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
2: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
1: அனுபவம் மிக்க பேராசிரியர்கள்,
2: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
1: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
2: கவுன்சிலிங் கோட் 2620.
1: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
8: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

மாலை மங்கும் நேரத்தில் மனதோடு ராகம் பேசிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். தீபத்தின் ஒளி இருளை மட்டும் விளக்குவதில்லை, இரண்டு மனங்களுக்கு இடையே உள்ள தூரத்தையும் தான் கரைத்து விடுகிறது. அன்பு ஒளிரும் இடமெல்லாம் வாழ்க்கை திருவிழாகவாக மாறுகிறது.

0: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: வழங்கிய சித்திரச்ச வானம்.
3: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மனம் தேடும் மாலை பொழுதுக்கு இசையால் முகவரி எழுதி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம்.

ஒரு காத்திருப்பு காதலை இன்னும் ஆழமாக்கிவிடும். ஒரு நினைவு இதயத்தை நாள் முழுவதும் நிரப்பிவிடும். காதல் என்பது சந்திப்பில் மட்டுமல்ல, காத்திருப்பிலும் மலரும் ஒரு உணர்வு. அந்த ஏக்கத்தின் இனிமையை சொல்ல வருகிறது இந்த பாடல்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங்கா

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: இன்னிசையால் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கும் நேரம் 5:38. மாலை வானம் தீட்டும் ஓவியத்தில் இசை வண்ணம் சேர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். ஒரு உயிர் இன்னொரு உயிரின் காரணமாக மாறிவிட்டால் வார்த்தைகள் பாடல்களாக மாறிவிடுகின்றன, இதயம் இசையாகி விடுகிறது. காதல் ஒரு உணர்வாக மட்டுமல்லாமல் வாழ்வின் சுவாசமாக மாறும் தருணத்தை சொல்ல வருகிறது இந்த பாடல்.

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர் கவுன்சிலிங்.

0: Viking Bunions and Briefs.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 23, அருவிப்பாதை. என் பொருட்டு கூட நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்களா என்று கேட்டாள் குந்தவி.

0: விக்கிரமனோ, என்னை அத்தகைய சோதனைக்கு உள்ளாக்க வேண்டாம் என்றான். இனி உதய சூரியனின் பொற்கிரணங்களால் கொல்லிமலை சாரல் அழகு பெற்று விளங்கிற்று. பாறைகள் மீதும் மரங்கள் மீதும் ஒரு பக்கத்தில் சூரிய வெளிச்சம் விழுவதும், இன்னொரு பக்கத்தில் அவற்றின் இருண்ட நிழல் நீண்டு பறந்து கிடப்பதும் ஒரு விசித்திரமான காட்சியாய் இருந்தது. வான வெளி எங்கும் எண்ணிறைந்த பட்சிகளின் கலகல துணி பரவி ஒலித்தது. அதனுடன் மலையிலிருந்து துள்ளி குதித்து ஆடிப்பாடி வந்த அருவியின் இனிய ஒலியும் சேர்ந்து வெகு மனோகரமாய் இருந்தது. இந்த நேரத்தில் அந்த மலைச்சாரலுக்கு அருகில் இரண்டு உயர் ஜாதி வெண்புறவிகள் வந்து கொண்டிருந்தன. அவற்றின் மீது ஆரோகணித்திருந்தவர்கள் நமக்கு ஏற்கனவே பழக்கம் உள்ளவர்களான சிவனடியாரும் பொன்னனும் தான். அவர்கள் அந்த காட்டாற்றின் கரையோரமாகவே வந்து கொண்டிருந்தார்கள். பேசிக்கொண்டு வந்தார்கள். சிவனடியார் சற்று தூரத்தில் மொட்டையாக நின்ற பாறையை சுட்டி காட்டி, பொன்னா, அந்த பாறையை பார், அதை பார்த்தால் உனக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டார். ஒன்றும் தோன்றவில்லை சுவாமி, மொட்டை பாறை என்று தோன்றுகிறது, அவ்வளவுதான் என்றான். எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? காலை மடித்து படுத்து தலையை தூக்கி கொண்டிருக்கும் நந்தி பகவானை போல் தோன்றுகிறது. இப்போது அந்த பாறையின் நிழலை பார் என்றார். பொன்னன் பார்த்தான். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. சுவாமி, நந்தி மாதிரியே இருக்கிறதே என்றான். சாதாரண கண்ணுக்கும் சிற்பியின் கண்ணுக்கும் இதுதான் வித்தியாசம். பொன்னா, சிற்பி ஒரு பாறையை பார்த்தானானால் அதில் ஒரு யானையையோ சிங்கத்தையோ அல்லது ஒரு தெய்வீக வடிவத்தையோ காண்கிறான். இன்னென்ன மாதிரி வேலை செய்தால் அது இத்தகைய உருவத்தை அடையும் என்று சிற்பியின் மனத்தில் உடனே பட்டுவிடுகிறது என்றார் சிவனடியார். பொன்னன் குறுக்கிட்டு, சுவாமி, தாங்கள் என்றான். ஆமாம், நான் ஒரு சிற்பிதான். உலகத்தில் வேறு எந்த வேலையை காட்டிலும் சிற்ப வேலையிலேதான் எனக்கு பிரியமதிகம். இப்போது நான் எடுத்துக்கொண்டிருக்கும் வேலையை மட்டும் பூர்த்தி செய்துவிட்டேனேயானால் இருக்கட்டும். பொன்னா, மாமல்லபுரம் நீ பார்த்திருக்கிறாயா என்று சுவாமியார் கேட்டார். ஒரே ஒரு தடவை பார்த்திருக்கிறேன் சுவாமி என்றான் பொன்னன். அதை பார்த்தபோது உனக்கு என்ன தோன்றியது? சொப்பன லோகத்தில் இருப்பதாக தோன்றியது என்றான். ஆனால் அந்த சிற்பங்கள் உண்மையில் சொப்பனமில்லை. நாம் உயிரோடு இருப்பதை விட அதிக நிஜம். கல்லிலே செதுக்கிய அச்சிற்ப வடிவங்கள் நம்முடைய காலமெல்லாம் ஆன பிறகு எத்தனையோ காலம் அழியாமல் இருக்கப் போகின்றன. நமக்கு 1000 வருஷத்துக்கு பின்னால் வரும் சந்ததிகள் பார்த்து மகிழப் போகிறார்கள். ஆஹா, ஒரு காலத்தில் பொன்னா, மாமல்லபுரம் மாதிரியே இந்த தமிழகம் முழுவதையும் ஆக்க வேண்டுமென்று நான் கனவு கொண்டிருந்தேன் என்றார் சிவனடியார். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சை பானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மாலையின் மௌனத்தை மனம் விரும்பும் மெட்டுகளால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம்.

காதல் முதன் முதலாக மனதை தொட்டுவிட்டால் ஒரு பூவின் மனம் கூட ஆயிரம் கனவுகளை மலரச் செய்துவிடும். சொல்லாத சிரிப்பும் மறைக்க முடியாத வெட்கமும் காதலின் அழகான மொழிகளாக மாறும். அந்த மனம் வீசும் நினைவுகளை சுமந்து வருகிறது இந்த பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இசையின் பாதையில் உங்களோடு பயணித்தது சித்திரச் செவ்வானம். இரவின் கைகளில் இசையை ஒப்படைத்துவிட்டு அன்புடன் விடைபெறுகிறேன். நான் வசீகரன்.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
1: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.

இன்றி சிவமில்லை என்பார்கள். சிவன் கோயில்களில் மூலஸ்தானத்திற்குள்ளேயே ஒரு அம்பிகை இருப்பாள். வெளியிலிருந்து தரிசனம் செய்ய முடியாது. சிவனின் மனதிற்குள் இருப்பவள் என்பதால் மனோன்மணி என்று பெயர். ஆனால் ஒரு கோயிலில் மட்டும் தரிசனம் செய்ய முடியும். எந்த கோயில் தெரியுமா? வாருங்கள். கோயம்புத்தூரிலிருந்து சிறுவாணி செல்லும் வழியில் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயம் செல்வோம். ஆலயத்தில் அம்பிகையின் சிறப்பு என்ன தெரியுமா? இவள் சொர்க்கவாசல் செல்பவள். எல்லா பெருமாள் கோயில்களிலும் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் அதிகாலையில் திறப்பார்கள். ஒரு சில சிவன் கோயில்களிலும் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் உண்டு. அப்படி இந்த ஆலயத்திலும் சொர்க்கவாசல் இருக்கிறது. பங்குனி உத்திரம், மார்கழி திருவாதிரை பெருநாட்களில் நடராச பெருமானோடு வீதி உலா செல்லும் சிவகாமி அம்பிகை ஆலயம் திரும்பும் போது தனியாக சொர்க்கவாசல் வழியாக கோவிலுக்குள் வருவாள். அண்ணன் மகாவிஷ்ணுவுக்கு உரிய வாசலில் தங்கையான அம்பிகை உரிமையோடு வருவதாக ஐதீகம். இறைவனின் இடப்பக்கம் கிழக்கு நோக்கிய தனி திருக்கோயிலில் பச்சை நிறக்கல்லால் ஆன அம்பிகை பச்சை நாயகியாக அருள் செய்கிறாள். விவசாயியாக சென்ற இறைவனுடன் வயலில் வேலை செய்ததால் உயிர்களின் தாயாக இருப்பவள் இங்கே பயிர்களின் தாயாகவும் இருக்கிறாள். விவசாயத்தில் நல்ல மகசூல் பெற அம்பிகை சந்நிதியில் நெல் தானியங்களை பூஜைக்கு வைக்கிறார்கள். கிழக்கு நோக்கி திருக்கோயில் முகப்பில் 5 நிலை ராஜகோபுரம் இருக்கிறது. கோபுரத்தின் முன்பு உள்ள உயர்ந்த கல் தூண் தீபஸ்தம்பமாக இருக்கிறது. நீண்ட மண்டபத்தின் விதானம் முழுவதும் 63 வரலாறு கண்கொள்ளா காட்சி.

0: இறைவன் பட்டீஸ்வரர் சதுர வடிவ ஆவுடையாரில் காட்சி தருகிறார். தெற்கு நோக்கிய தனி சபையில் நடராச பெருமான் முகப்பு மண்டபத்தின் இருபுறமும் உயர்ந்த தூண்களில் கஜம் சம்ஹாரர், அக்னி வீரபத்திரர், அகோர வீரபத்திரர், விநாயகர் என ஆள்வுயர சிற்பங்கள் பிரமிப்பு. எல்லா சிவ ஆலயங்களிலும் நடராச பெருமான் தாண்டவமாடும் நிலையில் இருப்பார். ஆனால் இங்கு தாண்டவமாடி முடிய போகும் நிலையில் முகத்தில் ஒருவித குறும்பு பார்வையோடு காட்சி தருகிறார். எல்லா ஆலயங்களிலும் வருடத்திற்கு 6 முறை அபிஷேகம் காணும் இறைவன் இங்கு 10 முறை அபிஷேகம் காண்கிறார். சிதம்பரத்திற்கு அடுத்தபடியாக பேரூர் பட்டீஸ்வரத்தில்தான் திருவாதிரை திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுவதால் மேலை சிதம்பரம் என்கிறார்கள். முக்தி தலம் என்பதால் நாய் வாகனம் இல்லாத ஞான பைரவர் அருள் செய்கிறார். பட்டீஸ்வரருக்கு பெயர் காரணம் தெரிந்து கொள்ளலாமா? முற்காலத்தில் ஒரு புற்றுக்குள் சிவன் லிங்கமாக இருந்தார். தேவலோக பசுவான காமதேனு நாரதரின் ஆலோசனைப்படி அந்த புற்றில் பால் சுரந்து சிவனை வழிபட்டது. காமதேனுவின் கஞ்சான பட்டி அறியாமல் புற்றை மிதித்து விட்டது. கன்று செய்த தவறை மன்னிக்கும்படி காமதேனு இறைவனை வேண்டு புற்றிலிருந்து இறைவன் வெளிப்பட்டு ஆசீர்வதித்தான். பட்டீஸ்வரன் என திருநாமம் கொண்டான். லிங்கத்தின் பின்புறம் காமதேனுவின் சிற்பம் இதற்கு சாட்சியாய் அமைகிறது. பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்தில் சொர்க்கவாசல் செல்லும் பச்சை நாயகி மனோன்மணி ஆடையில் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். இதுவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மனோன்மணி ஆலயத்தை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வெல்வெட் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பண்பலையின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5. பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: பொதுவா ஒருத்தர புத்திசாலியா, அவர் வந்து அறிவாளியா, மிகப்பெரிய மேதையா, அப்படிதான் ஒரு கேள்வி கேட்கிறோம். இதுக்கு எதை வச்சு செய்யலாம், இப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவர் டிகிரியை வாங்கி பாக்குறது மட்டும் இல்லைங்க, சிலருடைய செயல்பாடுகளை வச்சே கண்டுபிடிக்கலாம். எங்க பேராசிரியர் எனக்கு அடிக்கடி சொல்லுவாரு, மனிதன் எதனால் அளக்கப்படுகிறான் அப்படின்னு கேள்வி கேட்கிற போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, செல்வத்தாளா என்றால் இல்லை, ஏனென்றால் செல்வம் சில காலங்களில் கரைந்து விடலாம். அழகாளா, அழகு சில காலங்களில் மறைந்து விடலாம். அப்படி என்றால் எதன் மூலமாக ஒரு மனிதன் அளக்கப்படுகிறான் என்றால், செல்வத்தால் பதவியால் அழகால் அல்ல, செயல்களால் மனிதன் தீர்மானிக்கப்படுகின்றான். இதுதான் அவனை வந்து தீர்மானிச்சு காட்டுது. ஒரே ஒரு செயல்பாட்டின் மூலமாக இவர் மேதையா, அறிவாளியா, விஞ்ஞானியா என்று எல்லாவற்றையும் நாம் கண்டுபிடிச்சுடலாம். ஒரு சொல் போதுங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு புத்தகத்துல படிச்சு பார்த்தேன் ஒரு தடவை. ரொம்ப நாளைக்கு முதல்ல ஒரு ரயில் போயிட்டு இருக்குது. அந்த ரயில்ல வந்து ஒரு குடும்பம் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு பெரியவர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு அதே பெட்டியில, அவர் வேற, இந்த குடும்பம் வேற. இப்ப இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்யறாங்க, சின்ன குழந்தை கையில, ஒரு 1.5 வயசு குழந்தை கையில ஒரு 10 பவுன் சேனை கழட்டி கொடுக்குறாங்க. அது வாங்கி அப்படி எறியுது, சிரிக்கிறாங்க, இப்படி எறியுது, சிரிக்கிறாங்க, விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்படியே அது அப்படி எரிஞ்சு இப்படி எரிஞ்சு கடைசியில் ஜன்னலுக்கு வெளியே எரிஞ்சு விடுச்சு. எல்லாரும் ஐயோ செயின் போயிருச்சு, செயின் போயிருச்சுன்னு கத்துறாங்க. செயினை பிடிச்சி இருக்கிறார் ஒருத்தர், செயின் தான் போயிருச்சு, அதை பிடிச்சி எப்படி இருக்கிறது இன்னொருத்தர் கேட்கிறாரு. ஆனா அந்த பெரியவர் ஒன்னும் பேசாம வெளியவே பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நின்றுச்சு. எல்லாரும் அலறி அடிச்சு ஓடி போயிரு. ஸ்டேஷன் மாஸ்டரை பார்த்து, செயின் விழுந்துச்சு, செயின் விழுந்துருச்சுன்னு எங்க போட்டீங்கன்னு அவர் கேட்டாரு. பெரியவர் பின்னாடியே வந்தவர் சொன்னாரா, ஐயா ஒண்ணும் இல்ல, இங்க இருந்து 10வது தந்தி கம்பத்துக்கிட்டக்க போய் தேடி பாருங்க, பகல் நேரம் தான், ஒருவேளை அது கிடைச்சாலும் கிடைக்கலாம்னு உட்காந்துக்கிட்டாரு. இதுல ஒரு 2 பேரும் ஓடி இருக்காங்க. ஓடி போய் பார்த்தா அங்க கொஞ்ச நேரம் தேடி எடுத்த உடனே இருந்துருச்சு அந்த செயின். எடுத்துட்டு வந்தவுடனே இவரை பார்த்து கேட்டாங்க, ஐயா நாங்க குழந்தைங்களை செயின் கொடுத்தோம், சரி அந்த இடத்துல செயின் விழுந்துச்சுன்னு எப்படியா கண்டுபிடிச்சிங்க? அதுக்கு அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, நீங்கள் குழந்தைகையில் அதை கழட்டி கொடுக்குற போதே எனக்கு வந்து ஒரு கவலை இருந்துச்சு, ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியல, நீங்கள்லாம் விளையாட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, நான் எதிர்பார்த்தபடியே அந்த பிள்ளை வெளியே தூக்கி போட்டுருச்சு, வெளியே போட்ட உடனே நீங்கள் பதறினீங்க, நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அந்த ரயிலுடைய வேகத்துக்கு ஈடுபடுத்து அந்த எத்தனை தந்தி கம்பி போகுதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெரிய மகாவித்தியெல்லாம் கிடையாது, கவனமாக இருங்க, குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, மற்றதை கொடுக்காதீங்கன்னு சொன்ன உடனே இவங்க எல்லாரும் அவரை வணங்கி, ஐயா ரொம்ப மகிழ்ச்சி, இந்த பணத்தை வாங்கிக்கோங்கன்னாங்க. அவர் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டார். உங்கள் பேர் என்னையான்னு கேட்டாங்க. அது தேவையான்னு கேட்டார். இல்லை சொல்லுங்க ஐயா அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், என்னுடைய பேர் வந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், என்னை ராஜாஜி என்று தமிழ்நாட்டில் அழைப்பார்கள். பார்த்தீங்களா, படித்து பார்த்தோன்னே என்ன சந்தோஷம் ஏற்பட்டது அப்படின்னா, அவர் யாருன்னே தன்னை தெரிவிச்சுக்கிற விரும்பலை, எந்த செயல்பாடும் செய்யலை, அதீதமான அதிரடி நடவடிக்கையில் அவர் ஈடுபடலை, ஆனால் தன் புத்துக்கு உரிமையால் ஒரு வினாடி அந்த குடும்பத்தினுடைய துன்பத்தை போக்கி காட்டினார் என்று சொன்னால், கல்வியோ அறிவோ அனுபவமோ மிக்கவர்கள் கூட இருக்கிற போது எத்தனை பெருமை ஏற்படுகிறது, பெரியாரை துணைக்கோடல் என்று திருவள்ளுவர் ஒரு வார்த்தை எழுதுவாருங்க. எதுக்காதுறீங்களா, ஒரு பெரியவர், ஒரு அறிவாளி, ஒரு கற்றறிந்தவர், ஒரு அனுபவஸ்தர் நம் வீட்டில் இருந்துட்டா அவங்க வந்து நமக்கு எத்தனையோ இன்னல்களை வந்து வெகு சுலபமாக தீர்த்து வைப்பார்கள். அதனால் இப்படி நாம் சில செயல்பாடுகளின் மூலமாக பெரியவர்களை உணர்ந்து கொள்ளலாம்.

0: செயல்பாடுகளே மனிதர்களை உணர வைக்கிறது, உணர்த்துகிறது.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பணியங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

வீசும் காற்றில் பேசி பார்த்து ரசனை கொண்டு மகிழும் மலர்களோடு கோடை பண்பலை 105 கதம்ப மலர்கள்.

0: உள்ளம் கவர்ந்த ஊடகம் கூடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கதம்ப மலர்கள் பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 6:23.
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: Vivekananda Magalir Poriyal Kalluri, Autonomous.
3: AI Integrated Curriculum.
2: Anubhavamikka Perasiriyargal.
3: Pannattu Nirvanangalin Velai Vaippu. Ilavasa Perundu Vasathi Matrum Paadhukaappaana Vidathi Vasathi.
2: NAC A++ Matrum NBA Angikaarathudan Vivekananda Magalir Poriyal Kalluri, Tiruchengod, Namakkal Mavattam.
3: Counseling code 2620.
2: Melum Vivarangalukku 944-3734-670.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படினா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
9: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
10: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 9 மணிக்கு ஒலிக்க இருக்கிறது கொடை தென்றில். இன்றைய தென்றில் விருந்தினர் விருப்பமாய். இன்றைய சிறப்பு விருந்தினர் நாட்டுப்புற பாடகி திருமதி தனலட்சுமி சேவுகன் அவர்கள். கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.

0: கண்ணாடி தோற்றம் இவையெல்லாம் பற்றி நந்தினிக்கும் மணிமேகலைக்கும் இடையே உரையாடல் சம்பாஷணை தொடர்ந்து நடந்து வந்து வருகிறது. அப்பொழுது வேட்டை மண்டபத்தில் யாரோ ஒளிந்திருப்பது போல மனதில் பட்டதால் வேட்டை மண்டபத்தை திறந்து கொண்டு உள்ளே சென்றால் அங்கே அரண்மனை பணியாள் இடும்பன்காரி அவன் தூசி தட்டி அனைத்தையும் சுத்தம் செய்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, மணிமேகலை இங்கே யாராவது வந்தார்களா, வேறு யாரேனும் இருக்கிறார்களா என்று வினவ அவன் இல்லை என்று மறுதளித்து விடுகிறான். ஆனால் யாரோ இருப்பது போலவே மனதிலே ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டபடியால் அந்த எண்ணத்துடனேயே அந்த வேட்டை மண்டப கதவை, இரகசிய கதவை சாத்திவிட்டு மணிமேகலை வந்துவிட்டதாக நந்தினியிடம் அவள் கூறிக்கொண்டிருந்தாள். யாராவது இருந்த ஏதாவது தடயமோ அந்த திருட்டோ வெளியாயிற்றா என்று நந்தினி மணிமேகலையிடம் வினவ,
1: கேளுங்கள், நான் அறைக்குள் வந்து வேட்டை மண்டபத்துக்குள் ஏதாவது பேச்சுக்குரல் கேட்கிறதா என்று கவனித்துக் கொண்டிருந்தேன். பேச்சுக்குரல் கேட்டது, தடபுடலாக ஏதோ விழுகிற சத்தமும் கேட்டது. நான் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த கதவு அசைந்தது. நான் விளக்கை மறைத்து வைத்துவிட்டு காத்து கொண்டிருந்தேன். இந்த கதவிலேயே வட்டமான ஒரு சிறிய உட்கதவு இருக்கிறது. அதை திறந்து கொண்டு ஓர் உருவம் இங்கே வர பார்த்தது. அபயம், அபயம், என்னை காப்பாற்று என்ற குரல் கேட்டது. குரலும் உருவமும் அவரைப் போலவே தோன்றபடியால் அவர் இந்த அறையில் வருவதற்கு உதவி செய்துவிட்டு விளக்கை தூண்டினேன். பார்த்தால் அவரேதான். மணிமேகலை, இது என்ன அதிசயமடி? விக்ரமாதித்தன் கதை போலல்லவா இருக்கிறது? இன்னும் கேளுங்கள், 4 மாதமாக கனவில் கண்டு வந்தவரை நேரில் பார்த்ததும் என் உள்ளம் பூரித்தது, உடம்பு சிலிர்த்தது. ஆனால் கள்ளக்கோபத்துடன் அவரிடம் பேசினேன். பெண்கள் வசிக்கும் மந்தபுரத்தில் எப்படி அவர் திருட்டுத்தனமாக பிரவேசிக்கலாம் என்று கேட்டேன். அவரை கொல்லுவதற்காக யாரோ சிலர் துரத்தி கொண்டு வருவதாக கூறினார். உயிருக்கு பயந்தோடும் பயங்குள்ளி என்று பரிகசித்தேன். அதற்கு தம்மிடம் ஆயுதம் இல்லை என்று சமாதானம் கூறினார். பிறகுதான் என் தமையனை அவர் முதுகில் குத்தியதை பற்றி பிரஸ்தாபித்தேன். இல்லவே இல்லை என்று சத்தியம் செய்தாரக்கா. நீயும் நம்பிவிட்டாயாக்கும்.
0: அப்போது நம்பும்படியாகத்தானே இருந்தது. ஆனால் பிறகு நடந்தவையெல்லாம் யோசிக்கும் போது எதை நம்புவது, எதை நம்பாமல் இருப்பது என்றே தெரியவில்லையக்கா.
1: பிறகு இன்னும் என்ன அதிசயம் நடந்தது?
0: அவருடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே என் ஒரு காதினால் அடுத்த அறையில் ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று கவனித்துக் கொண்டிருந்தேன். பல பேர் நடமாடும் சத்தமும் பேச்சுக்குரல்களும் கேட்டன. ஆகையால் அவரை கொல்லுவதற்கு யாரோ தொடர்ந்து வருகிறார்கள் என்பது உண்மையாகவே இருக்கும் என்று எண்ணிக்கொண்டேன்.
1: கேளுங்களக்கா, அந்த சமயத்தில் இந்த பேதை மனம் எப்படியாவது அவரை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி கொண்டது. அவரை கொல்ல வருகிறவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினேன். இடும்பன்காரி இதற்கெல்லாம் உட்கையாக இருப்பானா?
0: அப்படியானால் அவர் இவருக்கு உட்கையா, இவரை கொல்ல வருகிறவர்களுக்கு உட்பகையா என்று அறிய விரும்பினேன். வேட்டை மண்டபத்துக்குள் வரும் இரகசிய சுரங்க வழி இவ்வளவு பேருக்கு தெரிந்திருப்பதை நினைத்து திகில் உண்டாயிற்று. அதிலும் நீங்கள் இங்கே தங்கப் போகிறீர்கள் என்பதை எண்ணிய போது கவலை அதிகமாயிற்று. தகப்பனாரை கூட்டனுப்பலாம் என்று நினைத்தேன். அதற்கு தைரியம் வரவில்லை. இவர் அந்த புறத்துக்குள் வந்திருப்பதை தகப்பனார் பார்த்தால் உடனே இவர் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும். ஆகையால் இவரை இங்கேயே சற்று இருக்கும்படி சொல்லிவிட்டு வேட்டை மண்டபத்திற்குள் இருப்பவர்கள் யார் என்று பார்த்துவிட்டு வருவதற்காக கதவை திறந்து கொண்டு உள்ளே போனேன். உள்ளே 5-6 ஆட்கள் மூலைக்கு மூலை சுவரோரமாக இருந்தார்கள். என்னை பார்த்துவிட்டு அவர்கள் பிரமித்து நின்றதாக தோன்றியது. அவர்களை அவ்விதம் பார்த்ததில் என் மனதிலும் சிறிது பயம் உண்டாயிற்று. அந்த பயத்தை போக்கிக் கொண்டு கடுங்கோபத்தை வரவழைத்துக் கொண்டு அவர்கள் யார் என்று கேட்பதற்காக வாயெடுத்தேன். அதற்குள் இந்த அறையில் என் தோழி சந்திரமதி மற்றொரு கதவு வழியாக அம்மா அம்மா என்று கூப்பிட்டு கொண்டு வந்தாள்.
1: இவர் இங்கே இருப்பது எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது.
0: சந்திரமதி இவரை பார்த்துவிட்டு கூச்சல் போடப் போகிறாளே என்று பயந்து போனேன். வேட்டை மண்டபத்துக்குள் இருப்பவர்களை மறுபடி பார்த்து கொள்ளலாம் என்று திரும்பினேன். இங்கே அவரை காணவில்லை. மாயமய மறைந்து போய்விட்டார். யாராவது இங்கே இருந்தார்களா என்று சந்திரமதியை கேட்டேன். நான் பார்க்கவில்லை என்றாள். இன்னும் சிறிது தேடிவிட்டு மறுபடி வேட்டை மண்டபத்துக்குள் போனேன். அங்கேயும் நான் சற்று முன் பார்த்தவர்கள் யாருமில்லை. இடம்பன்காரி மாத்திரம் முன்போலவே அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். சற்று முன்னால் இங்கே வந்திருந்தவர்கள் யார், அவர்கள் இப்போது எங்கே என்று கேட்டேன். இடும்பன்காரி, இங்கே ஒருவரும் வரவில்லையேம்மா என்று ஒரே சாதிப்பை சாதித்தான். அவன் வார்த்தையை என்னால் நம்ப முடியவில்லை. என் தோழி சந்திரமதியோ என்னை பரிகாசம் பண்ண ஆரம்பித்து, அக்கா, இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ சித்தப்பிரமைதான் பிடித்திருக்கிறது என்றாள். ஆள் இல்லாத இடங்களிலெல்லாம் ஆள் இருப்பதாக தோன்றுகிறது என்றாள். பிறகு நீங்கள் எல்லோரும் கோட்டை வாசலை நெருங்கி வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தாள். தங்களை வரவேற்பதற்காக என்னை என் தந்தை உடனே அழைத்து வரச் சொன்னதாகவும் கூறினாள்.

0: கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: நான் அரண்மனை வாசலுக்கு புறப்பட்டேன். சீக்கிரம் அங்கே வந்து விடுவதாகச் சொல்லி சந்திரமதி வந்த நடையில் இரண்டு கட்டுக்களைத் தாண்டி மச்சுப்படி வழியாக ஏறி மேல் மாடத்தில் நடந்து போனேன். அப்போது மறுபடியும் ஓர் அதிசயத்தை பார்க்க நேர்ந்தது. அந்த வானர்குலத்து வீரர் நிலாமுற்றத்தைக் கடந்து மதில் சுவர் ஓரமாகப் போய்க் கொண்டிருந்தார். சுவரில் ஒரு மூங்கில் கழியை வைத்து ஏறி மதில் சுவரை தாண்டி குதிப்பதையும் பார்த்தேன். என் கண்களுக்கு அவ்வாறு தோன்றியது. அவையெல்லாம் உண்மையாக நடந்தவையா அல்லது என் சித்தப்பிரமையா என்று இன்னமும் எனக்கு நிச்சயமாகவில்லை. நந்தினி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். அந்த மாளிகை வாசலுக்கு சற்று தூரத்தில் அடர்ந்த மரங்களுக்கிடையே நேற்று மாலை அவள் பார்த்த இரு முகங்கள் அவள் மனக்கண் முன் தோன்றின. அவர்களை பிடிப்பதற்கு குதிரை ஆட்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். அவர்கள் ஒருவேளை இதற்குள் பிடிபட்டிருப்பார்களா? பிடிபட்டிருந்தால் இங்கே கொண்டு வரப்படுவார்களா? உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டு நந்தினியின் சிந்தனையை தடை செய்தாள் மணிமேகலை.
1: எனக்கா?
0: எனக்கு தோன்றுகிறதையா கேட்கிறாய்? உனக்கு மோகப்பித்தம் நன்றாக தலைக்கேறியிருக்கிறது என்று தோன்றுகிறது என்றாள் நந்தினி.
2: சந்திரமதியைப் போல நீங்களும் பரிகாசம் செய்கிறீர்களே.
0: நான் பரிகாசம் செய்யவில்லையடி. நேரில் பார்த்து பேசிய உனக்கே உண்மையா கனவா சித்தப்பிரமையா என்று தெரியவில்லையே. நான் எப்படி சொல்ல முடியும்? இந்த அறையிலிருந்து வெளியேறி போவதற்கு வேறு ஏதேனும் இரகசிய வழி இருக்கிறதா?
2: எனக்கு தெரிந்த வரையில் வேறு இரகசிய வழி இல்லையேக்கா.
0: நீயும் சந்திரமதியும் போன வழியில் அவனும் போய் மச்சுப்படி ஏறி போயிருக்கலாம் அல்லவா?
2: அங்கே வழியில் பல பணிப்பெண்கள் இருந்தார்களக்கா, அவர்களுக்கு தெரியாமல் போயிருக்க முடியாதே.
0: அதிசயமாகத்தான் இருக்கிறது. இதையெல்லாம் பற்றி உன் தகப்பனாரிடம் நீ தெரிவிக்கவில்லையா?
2: தெரிவிக்கவில்லையக்கா. தகப்பனாரிடம் சொல்ல கூச்சமாகவும் இருக்கிறது, பயமாகவும் இருக்கிறது. ஒருவேளை அவர் இங்கே வந்ததெல்லாம் உண்மையாக இருந்தால்?
0: ஆமாம், புருஷர்களிடம் இதை பற்றியெல்லாம் சொல்லாமல் இருப்பதே நல்லது. அவர்களுக்கு சொன்னாலும் புரியாது.
2: என் தமையனிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: அவனிடம் சொன்னால் கட்டாயம் ரகளையாக முடியும். உன் தமையனுக்கு இப்போது எப்படியாவது உன்னை கரிகாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விட வேண்டும் என்றிருக்கிறது.
2: அக்கா, நீங்கள்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். கந்தமாறனுக்கு உங்களிடம் ரொம்ப விசுவாசம். நீங்கள் சொன்னால் கேட்பான்.
0: அடி பெண்ணே, நான் எந்த நோக்கத்துடன் இங்கே வந்தேனோ அதற்கு விரோதமாக என்னுடைய உதவியையே கேட்கிறாயே. வெகு கெட்டிக்காரி. அப்படியே கரிகாலருக்கு உன்னை மனம் செய்து கொடுக்கும் யோசனையை கைவிட்டாலும் மற்றவனை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாதே. அவன் உன்னை விரும்புவான் என்பது என்ன நிச்சயம்?
2: அதை பற்றி நான் கவலைப்படவில்லைக்கா. அவர் என்னை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும்.
0: பெண்களின் தலையெழுத்தே இப்படித்தான் போலும். புருஷர் எப்படி நடந்து கொண்டாலும் பெண்கள் அவர்களுக்காக உயிரை விட வேண்டியதென்று ஏற்பட்டிருக்கிறது. ஏதோ உன் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கிறதென்று பார்க்கலாம். மறுபடியும் நேற்று ராத்திரி மாதிரி ஏதேனும் நேர்ந்தால் என்னிடம் சொல்வாயல்லவா?
2: உங்களிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்வேனக்கா? நேற்றிரவு ஒரு கனவு கண்டேன், அதையும் சொல்லிவிட விரும்புகிறேன்.
0: பகற்கனவு போதாது என்று இரவிலும் வேறு கண்டாயா? அது என்ன, மறுபடியும் அவன் கனவில் வந்து உன்னை ஏமாற்றிவிட்டு போனானா?
2: இல்லை இல்லை, இது வேறு விஷயம். நினைக்கவே பயங்கரமாக இருக்கிறது. காலை நேரத்தில் காணும் கனவு பலிக்கும் என்கிறார்களே, அது உண்மைதானாக்கா?
0: கனவை சொல், கேட்கலாம். வேறு விஷயம் என்றால் இன்னும் யாரையேனும் பற்றி கனவு கண்டாயா?
2: இவரை பற்றித்தான். இவரை யாரோ ஒருவன் கத்தியால் குத்த வருகிறது போல இருந்தது. இவர் கையில் ஆயுதம் ஒன்றுமில்லை, ஆனால் தரையிலே ஒரு கத்தி பளபளவென்று மின்னிக் கொண்டு கிடந்தது. நான் அதை தாவி எடுத்துக்கொண்டு பாய்ந்தேன். இவரை குத்த வருகிறவனை முதலில் நான் குத்திவிடுவது என்ற எண்ணத்துடன் ஓடினேன். அருகில் சென்றதும் அவனுடைய முகம் தெரிந்தது. அவன் தமையன் கந்தமாறன். ஓ என்று அலறிக்கொண்டு விழித்தெழுந்தேன். என் உடம்பெல்லாம் வியர்வையினால் சொட்ட நனைந்திருந்தது. வெகு நேரம் என் கைகால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. கனவு அவ்வளவு நிஜம் போல இருந்தது. இது ஒருவேளை பலித்து விடுமா அக்கா?
0: அடி பெண்ணே, உன் மனம் உண்மையிலேயே குழம்பி போயிருக்கிறது. நிஜமாக நடந்தது பிரமை போல தோன்றுகிறது, கனவிலே கண்டது நிஜம் போல தோன்றுகிறது. நல்ல தோழி எனக்கு கிடைத்தாய். நான் தான் பைத்தியக்காரி என்றால் நீ என்னை விட ஒருபடி மேலே போய்விட்டாய் என்றாள் நந்தினி. இந்த சமயத்தில் சந்திரமதி உள்ளே வந்தாள்.
1: அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களாம், வீரநாராயண ஏரியை தாண்டி வந்து விட்டார்களாம் என்று தெரிவித்தாள்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: மணிமேகலை தான் கேட்ட

0: பார்த்த விவரங்களை நந்தினியிடம் சொல்ல சொல்ல நாமும் நடந்ததையெல்லாம் வரிசைப்படுத்தி பார்க்க இசைவா இந்த பகுதியையும் அமைச்சிருக்கார் ஆசிரியர். நேற்று நடந்ததையெல்லாம் விவரமாக சொல்லடி பெண்ணே, நான் உன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறேன். அதாவது மணிமேகலை விவரமாக சொல்லணும். இவள் தான் தெரிஞ்சிக்க வேண்டியதை உறுதிப்படுத்திக்குவான். உரையாடல் இப்படி போகுது பாருங்க. அரண்மனை பணியால் இடும்பன்காரியை விசாரித்த போது இங்கே யாரும் வரலன்னு அவன் சாதித்ததாக மணிமேகலை சொன்னதும் அவன் பொய் சொல்லியிருப்பான் என்று கருதுகிறாயா என்னை கொக்கி போடுறான் நந்தினி. அது என்னமோ எனக்கு தெரியாது, ஆனால் இன்னொரு ஆள் அந்த மண்டபத்தில் ஒளிந்திருப்பதாக தோன்றியது. திருட்டு தானே வெளியாகட்டும் என்று இந்த அறைக்கு திரும்பி வந்து விட்டேன். திருட்டு வெளியாயிற்றா? மணிமேகலையின் நிகழ்ச்சி விரிவுரையை கவனமாக கேட்டபடி இடையிடையே சில சந்தேகங்களை கிளப்பினபடி விஷயங்களை கிரகிச்சுக்கிட்டு வர பழுவூர் இளையராணி. அமாவாசை இரவு வந்தியத்தேவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் நினைவு இருக்கும். உச்சகட்டம் பள்ளிப்படை காட்டில் நடந்த நிகழ்ச்சிகள், பழி முடிக்கும் பாக்கியம், பொறுப்பு, வாழ் மூணும் தன்னிடம் வந்ததும் வந்தியத்தேவனை காட்டி இவரை உங்களில் யாரும் எதுவும் செய்யக்கூடாது நீ எச்சரிக்கை பண்ணி ரவிதாசன் கேட்டுக்கொண்டதால தூணோடு சேர்த்து கட்ட அனுமதி கொடுத்தாள் அல்லவா. எப்படியும் கட்ட அவிழ்த்துக்கிட்டு தனக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்ற தவறமாட்டான். இது அவளுக்கு நல்லாவே தெரியும். கடம்பூர் அரண்மனை அந்தப்புறம் வரை வந்துட்டு மணிமேகலையோடு பேசிட்டு மூங்கில் கழிய வச்சு மதில் சுவரை தாண்டி வெளியே வந்துட்ட வரையில் எல்லாமே உண்மையாக நடந்தவைதாம்னு நந்தினிக்கு புரிஞ்சிட்டுது. காரணம், முந்தின நாள் மாலை மாளிகை வாசலுக்கு சற்று தூரத்தில் ரெண்டு முகங்களை அவளே பார்த்தாளே, இதெல்லாம் தன் சித்தப்பிரமேன்னு நினைச்ச மணிமேகலை அக்கா உங்களுக்கு என்ன தோன்றுகிறது கேட்டதும் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த நந்தினி, எனக்கா எனக்கு தோன்றுகிறதையா கேட்கிறாய்னு கொஞ்சம் திணறியதை பார்த்தோம். சரி, விக்ரமாதித்யன் கதையை போலன்னு நந்தினி வியப்படைஞ்சதை ஒட்டிய துணுக்கு. விக்ரமாதித்தன் இந்த பேரு நெடுங்காலமாகவே அரசர்கள் பெருமையோடு சூட்டிக்கிட்ட பட்டமாக இருந்து வந்திருக்குது. மரபு கதைகளில் வர விக்ரமாதித்தன் தொடங்கி வரிசையாக பார்ப்போம். குப்தர்களில் இரண்டாம் சந்திரகுப்தன், சாளுக்கியர்களில் முதலாம் இரண்டாம் ஆறாம் விக்ரமாதித்யர்கள், எளிய குடும்பத்தில் பிறந்து மாவீரனாக விளங்கிய ஹேமு என்கிற ஹேமச்சந்திர விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தனை மையமாக கொண்டு வழங்குகிற மரபு கதைகளில் இயல்பு வாழ்க்கையில் காண முடியாத மாயாஜாலங்கள் விறுவிறுப்பாக இருப்பதை அறிவோம். நல்லது, இந்த அறையிலிருந்து வெளியேறி போவதற்கு வேறு ஏதேனும் ரகசிய வழி இருக்கிறதா நந்தினி கேட்டதை நினைவுபடுத்திப்போம். அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
4: தொடர்புக்கு 8985712345.
5: பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா குமரகுரு. நன்றி நேர்களே.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது இன்றைய கதம்ப மலர்கள். மீண்டும் கேட்கலாம் கதம்ப மலர்கள் நாளை மாலை 6 மணிக்கு. கோடை பண்பலை 100.5 இனி கட்சவி வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்கள் அவரவர் குரல்களோடு வர காத்திருக்கிறது. ஆசையில் ஒரு குக்கூ.

0: இரவு வணக்கம் நேயர்களே. இசை மனதை மகிழ்விக்கும் ஒரு அழகிய மொழி, நம் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் இணைபிரியா நண்பன். வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் நம்மோடு பயணித்து நினைவுகளுக்கு உயிர் கொடுக்கும் அந்த இனிய மொழியை நேசிக்கும் அனைவருக்காகவும் கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. உங்கள் விருப்ப கானங்களோடு பயணிக்க இணைகிறேன் வசீகரன். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை இந்த நிகழ்ச்சியில் கேட்க விரும்புகிறீர்களா? உங்களுக்கு பிடித்த பாடலை குறிப்பிட்டு கட்செவி குரல் பதிவாக 94 86 28 24 24 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் குரல் பதிவு.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பூலவாடி சாலையிலிருந்து விமலா கோகுலன் பேசுகிறேன். எனக்கு பிடித்த படம் நினைத்தேன் வந்தாய். பாடல் வண்ண நிலவே வண்ண நிலவே வருவது நீதானா. நன்றி, வணக்கம்.

0: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடல் எண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை 11.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
6: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.

0: உங்கள் இதயத்தின் ஓசையை இசையாக மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஓர் குக்கு.
1: ஹாய், நான் காங்கேயத்திலிருந்து மகேஷ்க்கு பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச பாடல் மக்பொழுதும் கற்பனைகளிலிருந்து கண்கள் நீயே. தேங்க்யூ.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
4: தங்கள் அன்புடன்

0: உங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: PM ஜெய், அப் கரீபோ கி ஜாய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, ஆட்டானமஸ்,
3: AI இன்டிகிரேட்டட் கரிக்குலம்,
2: அனுபவம் மிக்க பேராசிரியர்,
3: பன்னாட்டு நிறுவனங்களின் வேலை வாய்ப்பு, இலவச பேருந்து வசதி மற்றும் பாதுகாப்பான விடுதி வசதி,
2: NAC A++ மற்றும் MBA அங்கீகாரத்துடன் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம்.
3: கவுன்சிலிங் கோட் 2620.
2: மேலும் விவரங்களுக்கு 9443734670.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
9: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
10: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: மாலை பொழுதின் மென்மையோடு இனிய பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஓர் குக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த குரல் பதிவு
1: அனிதா வெள்ளக்கோயில் திருப்பூர். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நான் விரும்பிய பாடல் படம் அலைப்பாயுதே பாடல் காதல் சடுகுடு. நன்றி சார், நன்றி.

0: அந்திவானின் அழகோடு உங்கள் விருப்ப பாடல்களை இணைத்துக் கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த குரல் பதிவு.
1: கோடை எஃப்எம்க்கும் கோடை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இருந்து ராஜர் ராஜசோழன். இன்று எனது விருப்ப பாடலாக கண்ணுக்குள் நிலவு படத்திலிருந்து நிலவு பாட்டு நிலவு பாட்டு என்ற ஒரு இனிமையான இப்பாடலை இந்த இனிய வேளையில் அனைவருக்காகவும் ஒலிபரப்புங்கள் ஐயா. நன்றி.

0: படித்தேன்.
1: மனம் விரும்பும் பாடல்கள் மாலை பொழுதின் இனிமையோடு சுமந்து வருகிறது. கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஊர் குக்கு.
2: சக்காவட்டி கிராமத்திலிருந்து பேசுகிறோம். நேசகுமார் ஐயம்மாள், எங்களது அன்பு மகனாகிய கேஸ்ட்ரோயாலனுக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிறோம். பண்பலை மற்றும் அனைத்து மக்கள் சார்பாக ஒரு தெய்வம் தந்த பூவே பாடல் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர்.

0: ஜாய்ஸ், முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம்.

0: மாதம் 7:30 நம் பண்பலையை தேடி வரும் நெய்ய சொந்தங்களை சந்திக்கும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கங்கம்மா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.

0: மாதம் 7:30 நம் பண்பலையை தேடி வரும் நெய்ய சொந்தங்களை சந்திக்கும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கங்கம்மா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னுடைய பேர் பகவதி.
0: எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
1: சென்னையில இருந்து வந்திருக்கேன்.
0: சரி, சென்னை கிளைமேட்டுக்கும் இங்கே கொடைக்கானல் கிளைமேட்டுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: அங்கே அக்னிக்கும் இங்கே இருக்க குழுக்குழுக்கும் வார்த்தைகள் இல்லை, அவ்வளோ நல்லா இருக்கு.
0: உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இது பிடிச்சிருக்கா, அந்த ஊர் பிடிச்சிருக்கா?
1: இங்கே தான் இப்போதைக்கு இங்கே பிடிச்சிருக்கு. இருந்தாலும் சொந்த ஊர் தான், பட் இங்கே கொடை வந்து ரொம்ப நல்லா இருக்கு.
0: எல்லாருமே சொல்றது கொடைக்கானலுக்கு எல்லாரோட விருப்பமே இங்கே கொடைக்கானல் வந்தோன்னு எல்லாருமே சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கொடைக்கானல். அப்படிதான் எல்லாம் ஷாப்பிங் பண்ணீங்களா? இங்கே வந்து
1: ஷாப்பிங் பண்ண போறோம்.
0: என்னென்ன இடங்கள் சுற்றி பார்க்கலான்னு ஐடியாவில் இருக்கீங்க?
1: இங்கே இருக்க லேக்ஸ்லாம் பார்த்தோம், நல்லா இருக்கு. பூம்பாறை முருகன் கோயில் போனோம், ரொம்ப நல்ல திவ்யமா இருந்தது, தரிசனம் நல்லா பார்த்தோம். இந்த கிளைமேட்லேயே இருந்து எங்களுக்கு வெளியில் வர்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கிறதுனால வீட்லேயே
0: இருக்கே ஃப்ரிட்ஜ் மாதிரி ஜில்லுன்னு இருக்கு. அப்படியே
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
0: அங்கே அப்படியே ரொம்ப ஹாட்டாக இருக்கும், இங்கே ஜில்லாக இருக்குது.
1: ஆமாம், அருமையாக இருக்கு.
0: சரிங்க சரிங்க, சகோதரிகிட்ட பேசிடலாம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் ஸ்ரேயா.
0: ஸ்ரேயா, நீங்களும் சென்னை தானா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
2: எனக்கு பிடிச்சிருக்கு, கொடைக்கானல் பிடிச்சிருக்கு.
0: இங்கே பிடிச்சிருக்கா, அங்கே பிடிச்சிருக்கா?
2: கொடைக்கானல் தான் பிடிச்சிருக்கு.
0: அம்மா சொன்னாங்க சென்னை தான் பிடிச்சிருக்குன்னு, உங்களுக்கு மட்டும் கொடைக்கானல் தான் பிடிச்சிருக்கு. என்ன செஞ்சிட்ருக்கீங்க?
2: நான் ஆக்சுவலி செகண்ட் இயர் பாட்னி முடிச்சிருக்கேன்.
0: தேர்ட் இயர் போக போகிறீங்க. எங்கே படிக்கிறீங்க? சென்னையில் படிக்கிறீங்க? கோயம்புத்தூரில் படிக்கிறீங்களா? சென்னை, கோயம்புத்தூர், கொடைக்கானல், இப்போ இந்த மூணில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது?
2: சென்னை.
0: சென்னை தான். நேட்டிவ் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படி தானே? ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்காங்களா? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
2: கவுண்ட் பண்ண முடியாது.
0: சரி, பாட்னா ரொம்ப படிப்பு அந்த மாதிரி தான் இருப்பாங்க, நீங்கள் பார்த்த ரொம்ப ஜாலியான டைப்பாக தெரியுறீங்க.
2: படிக்கும் போது படிச்சுட்டு சும்மா இருக்கும், சும்மா இருக்கலாம்ல.
0: ஓ, என்ஜாய் பண்ணுறப்ப என்ஜாய் பண்ணிக்கலாம், எப்போ என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். அப்படி தானே. சரி, இப்போ என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக சொந்த பந்தம் நிகழ்ச்சியில்?
2: நீங்கள் எதுவும் போடலாம், நான் அவ்வளோ கேட்கு. தேங்க்யூ.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், தரமான கல்வி, இலவச பஸ் வசதி, பாதுகாப்பான விடுதி வசதி, சிறந்த வேலை வாய்ப்பு வசதியுடன் ஆன்லைன் மற்றும் நேரடி அட்மிஷன் நடைபெறுகிறது. விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345. நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது, சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர

வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94-43-88-64-52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

0: மாலை தின்றலின் சுகத்திற்கு இனிய கானங்களால் இனிமை சேர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த குரல் பதிவு
1: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கு வணக்கம். நான் திருப்பூர் தொட்டிய மன்னரிலிருந்து SVS வெங்கடேஷ் பேசுகிறேன். எனக்கு உள்ளம் கொள்ளை போகுதே படத்திலிருந்து கவிதைகள் சொல்லவா உன் பெயர் சொல்லவா அந்த பாடல் வேணும். நன்றி, வணக்கம்.

ஹாய், நான் தான் கொடைக்கானல்லேருந்து ஷியாரா பேசுகிறேன். எனக்கு சிறையிலேருந்து எனக்கு நீலோத்தி வேணும்.

நேயர்களின் விருப்பங்களை வழங்கி இனிதே நிறைவிற்கு வருகிறது ஆசையில் ஒரு குக்கு. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. தொடர்கிறது இளைய உள்ளங்களின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. முன்னதாய் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றைய விசாரணையை முடித்துவிட காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் திரு உதயநிதியை நீதிமன்ற காவலில் வைக்கும் எண்ணம் இல்லை என்றும், விசாரணைக்கு பிறகு காவல் நிலைய ஜாமீனில் விடுவிப்பதாக தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இன்றைய விசாரணை மேற்கொள்ளுமாறும் திரு உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. ஏற்கனவே திரு உதயநிதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்ஜாமீன் மனு ஏற்புடையது அல்ல என்றும், அரசின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்த உத்தரவாதத்தை ஏற்று வழக்கை முடித்து வைப்பதாகவும் கூறியுள்ளது. தஞ்சாவூரில் காவிரி விவகாரம் தொடர்பான போராட்டத்தின் போது பெண்கள் குறித்து அவர் அவதூறாக பேசியதாக கூறி இன்று காலை சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வேளாண் நிலங்களுக்கான மின் வசதி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழகத்திற்கு 5187 சூரிய மின்சக்தியில் இயங்கும் பம்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் மத்திய நிதியுதவி திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியில் இயங்கும் மின் வசதிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் சிறு மற்றும் விளிம்பு நிலை விவசாயிகளுக்கான நிதியுதவி 30-50% வரை மாநில அரசு வழங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் வேளாண் தொடர்பான அமைப்புகள் மத்திய அரசின் இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று திரு ஸ்ரீபத் யசோ நாயக் வலியுறுத்தினார். உடல் எடையை குறைப்பது தொடர்பான விளம்பரங்களில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில மருந்து வகைகள் விளம்பரம் செய்யப்பட்டு வருவதாகவும், அரசு இதனை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மருந்து விற்பனையாளர்கள் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும், இதனை மீறுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார். இவை அனைத்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போலி மருந்து உற்பத்தியில் ஈடுபடும் நிறுவனங்கள் மீதும், விளம்பரங்களை வெளியிடும் போலி நிறுவனங்கள் மீதும் மருந்து உற்பத்தி சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. தவேக தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. நாளை மறுநாள் வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜெய்சிடி பிரபாகர் கூறியுள்ளார். பேரவைக் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்று நாளை பிற்பகல் நடைபெறும் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொள்கை விளக்க குறிப்பு, சட்டப்பேரவை மானிய கோரிக்கை அறிவிப்புகள் தொடர்பான ஆய்வுக்கூட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தலைமையில்

இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான செயல்திட்ட மாநில மன்ற கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆதி திராவிடர் நலத்திட்டத்திற்காக 5,903 கோடி ரூபாயும் பழங்குடியினர் நலத்திட்டத்திற்காக 349 கோடி ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதி பயனாளிகளுக்கு முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும், திட்டத்தின் செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் இதில் கலந்து கொண்ட அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும், சென்னை ஓபன் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டி நடத்த 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். எல் நினோவினால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து கண்காணிக்க அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு பருவமழை வழக்கமாக 133.75 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில், நடப்பு நிதியாண்டில் இதுவரை 111.19 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் 24 மாவட்டங்களில் வழக்கத்தை விட குறைவாகவே தென்மேற்கு பருவமழை பெய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்தின் தெற்கு மண்டல கேரம் போட்டி ஆவடியில் இன்று தொடங்கியது. இப்போட்டிகளை ஆவடியில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்தின் போர் வாகன ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தின் இயக்குநர் திரு ராஜேஷ்குமார் தொடங்கி வைத்தார். கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ண பிரசாத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. குட்டி குட்டி குறும்புகளும் குறைவில்லா சிரிப்புகளும் வேகமான சிந்தனைகளும் கொண்ட மாணவர்களை அன்பாய் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது.

கோடை பண்பலை 1.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு இளமை பேசுகிறது என்ன விளையாட போகுது? நாணைகள் சிக்கப்புக்கு விளையாட்டுகளோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய இளமை பேசுகிறது. மாணவர்கள் வரலாம் 24, 24, 24 24, 24, 29 கொடைக்கானலின் ஒன்றிணைப்பிற்கு சொல்லி 45, 42 மாணவர்களை விளையாட அன்போடு அழைக்கிறேன். சசிரேகா குமரகுரு.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: இளைய உள்ளங்களின் இனிய பங்களிப்போடு கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் வரக்கூடிய மாணவ கண்மணி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: புதுக்கோட்டை மாவட்டம் நவனசமுத்திரத்திலிருந்து.
0: புதுக்கோட்டையிலிருந்து உங்க பேர் மட்டும் ஒரு முறை சொல்லுங்க. சரிங்கம்மா, இருக்கட்டும், நம்ம விளையாடலாமா? சாந்தினி வச்சுக்கலாம், நல்லா இருக்கு. சரி, வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க சாந்தினி? நீங்க பேசுறது சரியாவே கேட்கல, சரியா டவர் இருக்க இடத்துல நின்று பேசலாம். என்ன தங்கம்? சரி, விளையாடலாமா இப்போ?
1: இன்னைக்கு
0: ரெண்டு விளையாட்டு இருக்கு, நாணைகள் சிக்குப்புக்கு. உங்களுக்கான விளையாட்டு நாணைகள். விளையாடலாமா? எட்டாத தூரத்தில், கிட்டாத இடத்துல முட்டி மோதி போய் பட்டுன்னு பறிச்சிட்டு வர ஆசை, ஆனால் அசையாத இடத்துல கொட்டி கிடைக்கிறது விண்மீன்கள்.
1: எட்டாத இடத்துல,
0: இன்னும் ஒரு முறை சொல்கிறேன், கவனமாக கேட்டுட்டு சொல்லணும், சரியா? எட்டாத தூரத்தில், கிட்டாத இடத்துல முட்டி மோதி போய் பட்டுன்னு பறிச்சிட்டு வர ஆசை தான், ஆனால் அசையாத இடத்துல கொட்டி கிடக்குது விண்மீன்கள். எட்டாத தூரத்துல தங்கம், இன்னும் ஒரு முறை சொல்றேன், கேட்டுட்டு சொல்லலாம், சரியா? கேட்டுட்டு சரியா சொன்னீங்க அப்படின்னா கோடை பண்பலையில கைத்தட்டல் கொடுக்கலாம் உங்களுக்கு. எட்டாத தூரத்தில், கிட்டாத இடத்துல முட்டி மோதி போய் பட்டுன்னு பறிச்சிட்டு வர ஆசை தான், ஆனால் அசையாத இடத்துல கொட்டி கிடக்குது விண்மீன்கள்.
1: எட்டாத தூரத்தில்,
0: நிஷாந்தி நிறைவாக ஒரு முறை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, நிறைவான வாய்ப்பு உங்களுக்கு. கேட்டுட்டு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு கைத்தட்டல், இல்லாட்டி இல்லை. எட்டாத தூரத்தில், கிட்டாத இடத்துல முட்டி மோதி போய் பட்டுன்னு பறிச்சிட்டு வர ஆசை தான், ஆனால் அசையாத இடத்துல கொட்டி கிடக்குது விண்மீன்கள். இடத்துல அப்படியா? நிஷாந்தினி, முதல் முறையா நிகழ்ச்சிக்கு வரீங்களா? நிறைய வந்து இப்ப விளையாட்டுகள்லாம் இருக்கு இல்லையா, இளமை பேசுகிறது நிகழ்ச்சி கேளுங்க, வீட்டிலே வந்து பயிற்சி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நிகழ்ச்சியில் வந்து விளையாடினீங்க அப்படின்னா தப்பே வராது, சரியா? ஈ சாந்தினி, சரிங்கம்மா, உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5 இலிருந்து. ஈ சாந்தினிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கோடை பண்பலை 100.5 இலிருந்து.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 9 மணிக்கு ஒலிக்க இருக்கிறது கொடை தென்றல். இன்றைய தென்றல் விருந்தினர் விருப்பமாய். சிறப்பு விருந்தினராக நாட்டுப்புற பாடகி திருமதி தனலட்சுமி சேவுகன் அவர்கள்.

0: அதிரடி சரவெடி கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இப்ப வரக்கூடிய மாணவ கண்மணி வாங்க. வணக்கம்.
1: அறிவை வளர்ப்பது கோடை பண்பலை கூறுவது சிவகங்கை மாவட்டம் கானடுகாத்தன் ராஜா அண்ணாமணி நகர் அன்புமணி பேசுறேன்.
0: அன்புமணி எப்படி இருக்கீங்க?
1: நலம் நலமறியா.
0: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கோம். அன்புமணி உங்களுக்கு என்ன விளையாட்டு நேரம் முடிவு பண்ணியிருப்பீங்களே?
1: சிக்கு புக்கு
0: விளையாடலாமா? சரி, சிக்கு புக்கு உங்களுக்கு வந்து சிக்கு புக்குக்கு அறிமுகமே தேவையில்லை, அப்படித்தானே அன்புமணி?
1: ஆமாக்கா.
0: எப்படி விளையாடிடணும்? கைத்தட்டல் வாங்கிடணும், பாராட்டு வாங்கிடணும். சரி, விளையாடலாமா?
1: சரிக்கா.
0: அதாவது உங்களுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, சிறப்பான பொருள்கள். அந்த பொருள் எந்த ஊரில் கிடைக்கும் அதை நீங்கள் சொல்லணும். பொருளை நான் சொல்வேன்னா ஊரை நீங்கள் சொல்லுவீங்களாம், சரியா?
1: ஆ சரிக்கா.
0: சரி. வெத்தலை.
1: கும்பகோணம்.
0: முறுக்கு.
1: கும்பகோணம் மணப்பாறை.
0: பிரியாணி.
1: கும்பகோணம் மணப்பாறை. திண்டுக்கல்.
0: பால்கோவா.
1: கும்பகோணம் மணப்பாறை திண்டுக்கல் திருநெல்வேலி.
0: கடலை மிட்டாய்.
1: கும்பகோணம் மணப்பாறை திண்டுக்கல் திருநெல்வேலி கோயம்புத்தூர்.
0: சொல்லி கொடுக்குறவங்க கொஞ்சம் நல்லாவாவது சொல்லி கொடுங்களேன், தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குறீங்களே. கடல மிட்டாய் அப்புறம் எந்த ஊரில் கிடைக்கும்? கோயம்புத்தூர்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு.
1: இல்லையே.
0: இல்லையே, திரும்ப முதல்ல இருந்து. சொல்லுங்க, எல்லா ஊரையும் திரும்ப சொல்லணுமா?
1: சரிக்கா. கும்பகோணம் மணப்பாறை திண்டுக்கல் திருநெல்வேலி தேனி.
0: அச்சோ, நேத்தே அடிக்க வரேன், நீங்க வரவே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. அப்படித்தானே? இல்லை, தப்பா சொல்லிட்டீங்கல்ல, அதுதான் சொன்னேன். தங்கம், பால்கோவா எந்த ஊர்ல கிடைக்கும்?
1: திருநெல்வேலி.
0: திருநெல்வேலி அல்வா இல்லையா? பால்கோவா கிருஷ்ணகிரி. ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா? சரி. கடலை மிட்டாய் எந்த ஊர் சொன்னீங்க?
1: தேனி.
0: தேனி. உங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சுல. அப்ப கடலை மிட்டாய் எந்த ஊர்ல கிடைக்கும்? கோயில்பட்டி.
1: கோவில்பட்டியா?
0: அதேதான். சரி, வேண்டாம் வேண்டாம், நான் பதில சொல்லிட்டேனா, நீங்க அடுத்த நிகழ்ச்சியில அடுத்த விளையாட்டுல சபாஷா விளையாடிருங்க, சரியா?
1: சரிக்கா.
0: நன்றிங்க தம்பி. பாடல் வருது கோடை பண்பலை 100.5 இருந்து.

கோடை பண்பலை 100.5 நாளை மலர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், நாளை ராகம் இசைக்க காத்திருக்கிறது கரூர் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. 9 மணிக்கு விரிய இருக்கிறது வானவில், வானவில்லின் வண்ணம் மிளகாயில் சமச்சீர் உரமேலாண்மை. சிறப்பு விருந்தினராக குன்றக்குடி வேளாண் அறிவியல் மையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் எம் பிரபு அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களோடு வலம் வர இருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம்.

3 மணிக்கு உயிரெழுத்து, நாளைய உயிரெழுத்து பயணிக்க இருக்கிறது தென்காசி கனகா அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு வண்ண தூரிகையில் விடுகதை வண்ண தூரிகை. இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. கட்சவி வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்கள் அவரவர் குரல் பதிவுகளோடு வலம் பெறும். 8 மணிக்கு எழுமை பேசுகிறது, ஆனா அவனா கொண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு வலம் வரும். 10 மணிக்கு நினைவி சுகம். நாளைய நினைவி சுகம் பயணிக்க இருக்கிறது அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை.

0: நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 10 மணிக்கு ஒலிக்க இருக்கிறது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் பயணிக்க இருக்கிறது நாமக்கல் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் இரவு 8:35.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: இசை கொண்டாட்டம் கோடை பெண்வெளி 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் வரும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம். யார் தங்கம், எங்கிருந்து?
1: தேனி மாவட்டம் கம்பம் பொதுப்பட்டு. அர்னிதா.
0: அர்னிதா, நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, விளையாடலாமா? சரி, உங்களுக்கு என்ன விளையாட்டு வரும்? நாணிகள். விளையாடிடலாமா? நான் சொல்கிறத வாங்கி மனசில் வச்சு திரும்ப சொல்லணும், அவ்வளோதான். ம், அதான் நாணிகள், உங்களுக்கு தெரியும். தயாரா? மூச்சுக்காற்றில் உயிர் பெற்று கீழே விழுந்து புரண்டு திரும்பவும் சர்ன்னு மேலே பறக்கிறது வெள்ளை நிற பலூன். திரும்ப ஒருக்க சொல்லட்டுமா? சொல்கிற கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கணும். பலூன், நம்ம வந்து பலூன் ஊதுவோம்ல, நம்ம ஊதுனோடனே பலூன் பெருசாகிடும், சரியா? கை தவறி கீழே விழுந்துருது, நம்மளோட மூச்சு காத்திருக்கிறதுனால டக்குன்னு மேலே வந்துடுது, அவ்வளோதான். அந்த பலூன் வந்து வெள்ளை கலர். சரிங்களா தங்கம்? ம், சொல்லலாமா? நான் ஒரு முறை சொல்கிறேன், கேட்டுட்டு சொல்லுங்கள். ம், மூச்சுக்காற்றில் உயிர் பெற்று கீழே விழுந்து புரண்டு திரும்பவும் சட்டுன்னு மேலே பறக்கிறது வெள்ளை நிற பலூன். தொலைபேசி இணைப்பு சரியா இல்லை. சத்தமா பேசுங்க, அல்லது வந்து டவர் இருக்கிற இடத்துல வந்து பேசுங்க. நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா? நீங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. அர்னிதா, சரியா? டவர் இருக்கிற இடத்துல நின்று பேசுங்க பாக்கலாம். திரும்ப ஒரு முறை சொல்லட்டுமா? ம், மூச்சுக்காற்றில் உயிர் பெற்று கீழே விழுந்து புரண்டு திரும்பவும் சட்டுன்னு மேலே பறக்கிறது வெள்ளை நிற பலூன். என்ன எடுத்தவனே கீழே விழுந்துருச்சா? ஃபர்ஸ்ட் என்ன
1: சொன்ன?
0: திரும்ப சொல்லட்டுமா? கவனமாக கேட்கணும். மூச்சுக்காற்றில் உயிர் பெற்று கீழே விழுந்து புரண்டு திரும்பவும் சட்டுன்னு மேலே பறக்கிறது வெள்ளை நிற
1: பலூன்.
0: அர்னிதா, எப்பவும் நல்லா விளையாடுவீங்கள்ல தங்கம், என்னாச்சு?

சரி, திரும்ப ஒரே ஒரு முறை நிறைவான வாய்ப்பு வழங்கப்படுகிறது அர்னிதாவுக்கு, சரியா? மூச்சுக்காற்றில் உயிர் பெற்று கீழே விழுந்து புரண்டு திரும்பவும் சட்டுன்னு மேலே பறக்கிறது வெள்ளை நிற பலூன். நிறைய வார்த்தைகள் அங்கங்கே விட்டுட்டீங்க அர்னிதா. வீட்டில் நீங்களே ஒரு கவிதையோ அல்லது வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கோர்வையாக இருக்கக்கூடிய நான்கு வரிகளை படிச்சுட்டு திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள், சரியா? நினைவில் நின்னால் மட்டும்தான் இது சொல்ல முடியும். இது வந்து டங் ட்விஸ்டர் மாதிரி, சரிங்களா? அதுக்கு பேர் தான் நாணைகள். அது என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே திரும்ப சொல்லணும்.

0: மாதிரி வந்து ஒரு கோர்வையாக இருக்கக்கூடிய நான்கு வரிகளை படிச்சுட்டு திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். சரியா? நினைவில் நின்னால் மட்டும்தான் இது சொல்ல முடியும். இது வந்து டங் ட்விஸ்டர் மாதிரி, சரிங்களா? அதுக்கு பேர் தான் நாணைகள். அது என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே திரும்ப சொல்லணும். அதுக்காகவே இன்றைக்கி வந்து ரொம்ப குறைவான வரிகளில் தான் நான் எழுதியிருக்கேன். சரியா? இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றிங்க அர்னிதா.
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: யப்பா யப்பா ஐயப்்பா கண்ணுல காசக்கா.

0: இரவு 8:45 இணைப்பில் வரக்கூடிய மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: அக்கா வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க, எங்க இருந்து?
1: புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா பெங்களூர் கிராமத்துல இருந்து ராஜவர்ஷா பேசுறேன்.
0: ராஜவர்ஷா, உங்க பேர், உங்க ஊர் பேர் மட்டும் கரெக்டா சொல்லுங்க. உங்க பேர் தெரியுது, ராஜவர்ஷா. திருமயம், இன்னொரு ஊர் சொன்னீங்களே.
1: தாலுகா வெங்களூர், வெங்களூர் கிராமம்.
0: என்ன ஊர் கிராமம்?
1: பெங்களூர்.
0: பெங்களூர். எங்களுக்கு அந்த பேங்க் என்னமா?
1: பெங்களூர்.
0: பெங்களூர், எங்களுக்கு பெங்களூர் அப்படின்னு கேட்டுருச்சு. என்னடா புதுக்கோட்டையில் பெங்களூர் இருக்கா அப்படின்னு யோசிச்சோம். சரிங்க தங்கம், ராஜவர்ஷா வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தங்கச்சி, நான்.
0: சாப்பிட்டாச்சா?
1: ஆ சாப்பிட்டாச்சு.
0: சரி, அப்போ தெம்பா பேசலாம், விளையாடலாம்.
1: நீங்கள் சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சு. சரிங்க தங்கம், இப்போ உங்களுக்கான விளையாட்டு சிக்கு புக்கு.
1: ஓகே.
0: விளையாடலாமா?
1: ஓகே.
0: தயாரா?
1: தயார்.
0: சரி. மலைகளின் அரசி?
1: ஊட்டி.
0: மலைகளின் இளவரசி?
1: ஊட்டி, கொடைக்கானல்.
0: ஏழைகளின் ஊட்டி?
1: ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு.
0: குட்டி கொடைக்கானல்,
1: ஏற்காடு.
0: வேட்டைக்காரன் மலை?
1: ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, சிறுமலை.
0: அப்புறம் கடைசி பதில்.
1: நீங்க சொல்லுங்க,
0: நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தானங்க விளையாட்டு, என்னங்க என்னைய கேள்வி கேக்குறீங்க? நான் அழுதுருவேங்க.
1: க்வெஸ்சன் சொல்லுங்க.
0: வேட்டைக்காரன் மலை சொன்னீங்க, என்னங்க நீங்க?
1: எனக்கு இங்க சிக்னல்ல கேக்கல.
0: கேக்கலையா? வேட்டைக்காரன் மலை,
1: ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, சிறுமலை, கொல்லிமலை.
0: பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. சபாஷ், அற்புதம், அருமை, இன்னும் சொல்லிட்டே போகலாம். அழகாக விளையாடிய ராஜவர்ஷா அவங்களுக்காக பாடல் வருது. கோடை பண்பலை 100.5.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டு

0: இருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
0: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5.
2: இன்னைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை ஈ சாந்தினி, சிவகங்கை அன்புமணி, தேனி அர்னிதா, புதுக்கோட்டை ராஜவர்ஷா பங்கு கொண்ட மாணவர்களுக்கு பாராட்டுக்கள். முயற்சி செய்த மாணவர்களுக்கு நன்றிகள். கேட்டு சுவைத்த நேயர்களுக்கு வணக்கங்கள். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சசிரேகா, குமரகுரு, நன்றி நேர்களே.

காற்றலையில் விளையாடி மகிழ்ந்து விடைபெறுகிறது இன்றைய இளமை பேசுகிறது. மீண்டும் கேட்கலாம் இளமை பேசுகிறது நாளை இரவு 8 மணிக்கு. நாளை ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு வலம் வரும். கோடை பண்மலை 100.5 இனி கேட்கலாம் குடை தென்றில் விருந்தினர் விருப்பமாய். இன்றைய சிறப்பு விருந்தினர் நாட்டுப்புற பாடகி திருமதி தனலட்சுமி சேவுகன் அவர்களோடு பயணிக்க காத்திருக்கிறது விருந்தினர் விருப்பம்.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இன்னிசை இளவரசன் உங்கள் கூடை பண்பலை 100.5 இப்பொழுது குடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய் இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம். இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார் விருதுநகர் நாட்டுப்புற பாடகி திருமதி தனலட்சுமி சேவுகன் அவர்கள். உடன் பயணிக்கிறார் மயிலப்பன்.
1: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இனிய இரவு வணக்கங்கள். செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணி, வானில் கவிமழையாய் இசை மழையை பொழிய துவங்க இருக்கு விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி. அந்த வகையில இன்றைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில நம்ம நிகழ்ச்சியை அலங்கரிக்க சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. நாட்டுப்புற பாடல் இது எல்லாருக்குமே பிடிக்கும். கேக்குறப்ப மனசு எவ்வளவுதான் சோர்வு அடைஞ்சிருந்தாலும் ஒரு உற்சாகத்தை, ஒரு உத்வேகத்தை, ஒரு ஆட்டம் போட வைக்கும்னே நம்ம சொல்லலாம். பாட்டு பாட ஆரம்பிச்சதும் நம்மள அறியாம வாயும் முணுமுணுக்கும் கையும் காலும் நடனம் ஆடும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நாட்டுப்புற பாடலுக்கு உண்டான ஆளுமை சக்தி இருக்குன்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட நாட்டுப்புற பாடல்கள் மூலமா மக்களை மகிழ்விக்கக்கூடிய மக்கள் இசை கலைஞராக நம்ம நிலையத்திற்கு வந்திருக்காங்க நம்மோட சிறப்பு விருந்தினர். அவங்கள நேயர்கள் சார்பாகவும் கோடை பண்பலின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றலாம். அம்மா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: உங்களை பத்தி சின்ன அறிமுகம் எங்களுக்காக கொடுங்களேன்.
2: நான் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி வட்டம் பாப்பனம் அப்படின்ற கிராமத்துல இருந்து மங்குயிலே பூங்குவிலே கிராமிய கலைக்குழு நிறுவன தலைவர் தனலட்சுமி சேவகன் பேசுறேன். நான் வந்து இதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். நாட்டுப்புற கலைஞராக இருக்கிறது வந்து பெருமையாக நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன ஆட போகிறீங்க பாட போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு இதில் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி.
1: பாட்டு பாடுறதுலையும் அதற்கான மெட்டோட நடனம் ஆடுறதுலையும் தான் ரொம்ப மகிழ்ச்சி.
2: கண்டிப்பாக கண்டிப்பாங்கய்யா.
1: சரி, வீட்டில் யார் யார் இருக்காங்க அவங்கள பற்றி சொல்லாமா?
2: நான், என் பொண்ணு, என் பையன், என்னோட பேத்தி. பொண்ணு பேர் அனுஷ்யா தேவி, தையல் கலைஞராக இருக்காங்க. என் பையன் மியூசிக் இசை பயிற்சியாளராக இருக்கிறாரு. கீபோர்டு, கிட்டாரு, புல்லங்குழல், வாய்ப்பாட்டு எல்லாமே கிளாஸ் எடுக்கிறாங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறாங்க. என் பேத்தி வந்து 7ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க மதுரையில்.
1: பையன் பேரையும் சொல்லிடலாம், பேத்தி பேரையும் சொல்லிடலாம். என்னம்மா என் பேரை சொல்லின்னு பையன் கோச்சுக்கிற மாட்டாரா?
2: அரவிந்த் வாசகம் என் பையனோட பேரு, பேத்திய பேரு ஸ்ரீ தயானிதா.
1: அழகான குடும்பம், மகிழ்வான வாழ்வு, இசையோடு சேர்ந்த வாழ்வுன்னே சொல்லலாம்.
2: இசையோட

0: சேர்ந்த வாழ்வு தான் கண்டிப்பா.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா உங்களை சந்திச்சு பேச ஆரம்பிச்சதுல. நீங்க ஒரு நாட்டுப்புற கலைஞர் வேற.
0: ஆமாப்பா.
1: முதல் பாடல் திரை இசை பாடல உனக்கு கேட்கணும்னு ஆசையா இருந்தாலும் முத பாட்டு நீங்க பாடி நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு இரண்டு வரிகள் எங்களுக்காக பாடலாமா?
0: கண்டிப்பாங்கய்யா கண்டிப்பா.

0: அப்படின்னு சொல்லி தொடங்குவோம் எங்களோட நிகழ்ச்சியை.
1: அருமையான பாடல். எப்படி நீங்க விநாயகரை அழைத்து உங்க நிகழ்ச்சியை தொடங்குங்களோ அதே மாதிரி இப்ப நீங்க விநாயகரை அழைச்சிட்டீங்க, நிகழ்ச்சியும் நம்ம தொடங்கியாச்சு. முதல் விருப்ப பாடல் உங்களோட விருப்பத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
0: சுழி போட்டு செயலதும் தொடங்கு, அந்த பாட்டுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை தான் அவங்க எங்க என் வீட்டுக்காரரு இருக்கையில அந்த பாட்டை தான் ஸ்டேஜில் பாடுவாங்க. இப்போ வந்து தெம்மாங்க சினிமாவான்னு கேட்பாங்க, அந்த மேடையில் வந்து ஆள ஆள பிள்ளையாரி பாடுனேன்னா அடுத்து அவங்க வந்து சொல்லி போட்டு செயலதுவும் தொடங்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிப்பாங்க. அந்த பாட்டு எனக்கு கேட்கறதுக்கு விருப்பமாக இருக்கு.
1: சரி, இப்போ சொல்லி போட்டு நம்ம செயலை எதுவும் தொடங்குன்னு தொடங்கியாச்சு. செயலை பாடல் காற்றலையில் வர இருக்கு. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5 விருந்தினர் விருப்பம்.

0: ஐயன் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இசை மொழி பேசும் கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் விருதுநகர் நாட்டுப்புற பாடகி திருமதி தனலட்சுமி சேவகன் அவர்கள்.
4: அம்மா, நீங்கள் ஒரு கிராமிய இசைக்கலைஞர், நாட்டுப்புற இசைக்கலைஞர் அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரி மாங்குயிலே பூங்குயிலேன்ற குழு அமைச்ச நிறுவன தலைவர்னு சொன்னீங்க.
5: ஆமாங்கய்யா.
4: இப்போ இந்த பேரை ஏன் வச்சீங்க? அதுக்கு முதல்ல எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுங்களேன், ஏன் மாங்குயிலே பூங்குயிலே?
5: கண்டிப்பாங்கய்யா. மதுரை, விருதுநகர் அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல எத்தனையோ கலைக்குழுவினர் இருக்காங்க, பல்சுவை நிகழ்ச்சி பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடையாளமா இவங்கள சொன்னால் இந்த அடையாளம் அப்படின்றது தெரியும். அப்போ நம்ம சும்மா சும்மா போய் போய் பேனரே இல்லாமல் நம்ம நிகழ்ச்சி பண்ணிட்டு வரோம், ஏதாவது ஒரு நல்ல பேனர் வைக்கணும், பேனரில் வந்து நம்ம அறிமுகமாக ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்கையில் இவரும் நானும் டிஸ்கஸ் பண்ணோம். கேட்டுக்கிட்டு இருக்கையில் அப்போ என்ன பேர் வைக்க என்ன பேர் வைக்க நிறைய பேர்களை வந்து கலந்துரையாடல் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நம்ம சாமி பேரை ஏன் வைக்கக்கூடாது? எங்கள் சாமி பேர் வந்து காரியாபட்டி பக்கத்தில் அல்லலப்பேரின்ற கிராமம். அந்த கிராமத்தில் இருக்க ஸ்ரீ மாணிக்க வாசகர் பூங்கொடி பொற்கொடி அம்மன் தான் எங்களோட குலதெய்வம். அந்த பேரை ஏன் நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், பூங்கொடி பொற்கொடின்றதுக்கு பூங்குயிலே, மாணிக்க வாசகர்ன்றதுக்கு மாங்குயிலே அப்படின்னு சொல்லி தான் வச்சோம். இப்போ வரைக்கும் 18 தாண்டியாச்சு, இப்போ வரைக்கும் நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்குங்கய்யா.
4: அப்படியே அப்போ 18 இந்த பயணம் மாங்குயிலே பூங்குயிலே.
5: ஆமாங்கய்யா, ஆமாங்க.
4: இப்போ உங்களை கூப்பிடுறப்ப எப்படி மேடையில் சொல்றப்ப இதே மாதிரி மாங்குயிலே பூங்குயிலோட நிறுவன தலைவர் அப்படி சொல்லி தான் சொல்லுவாங்க?
5: அப்படி தான் சொல்லுவாங்க. நான் எதிர்பார்த்துருக்க மாட்டேன், ஒவ்வொரு ஊர்களில் போகையில் அவர் தான் ரொம்ப ரொம்ப நல்லா பாடுவார். அப்போ இப்போ நம்ம கூட அவர் இல்லை, ஆனால் அவர் இப்போ நல்ல சிறப்பான பெரிய கலைஞர். 1-2 அவர் மட்டுமே பாட முடியுன்ற அளவுக்கு திறமையான கலைஞர் என் வீட்டுக்காரரு. ஆனாலும் அவங்கள விட எனக்கு தான் பேனர் நிறையா வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஊர்களில் போயிருக்கையில். இப்போ கொஞ்ச நாளாக அவர் இல்லாதனால ஸ்டேஜுக்கு போகாமல் இருந்தேன், இப்போ மறுபடியும் அதை வந்து கண்டினியூ பண்ணணும். ஏன் நீங்கள் உங்கள் நேம் வந்து நல்லா இருக்குது, ஏம்மா அப்படி நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் கேட்டுக்கிட்டதுனால மறுபடியும் போயிட்டுருக்கோம்.
4: சரி, உங்க வீட்டுக்காரங்க பேர் சொல்லிரலாமா?
5: என்னோட வீட்டுக்காரர் பேரு சேவகன், கிராம உதியாளரா இருந்தாங்க.
4: அதனாலதான் உங்க பேரை நீங்க அறிமுகப்படுத்தும் போது தனலட்சுமி சேவகன் அறிமுகப்படுத்தினீங்க.
5: கண்டிப்பாங்கய்யா.
4: நல்ல ஒரு மகிழ்வான தருணத்தையும் நீங்க சொன்னீங்க, அதே மாதிரி கடந்து வந்த பாதையும் சொன்னீங்க. எப்படி என் பேர் வச்சோம், இன்னைக்கு இல்லைனாலும் திருப்பி நான் இப்பதான் பாட ஆரம்பிக்கிறேன் வாசையின் பேர்ல, நிறைய பேரின் வேண்டுகோளின் பேர்ல.
5: கண்டிப்பாங்க,
4: அது கேக்குறப்ப ஒரு மகிழ்வா இருக்கு. கலைஞருக்கு அடையாளமே அந்த இசை
5: தானே?
4: இசை இல்லாம எப்படி இருக்க முடியும்?
5: எத்தனை சம்பாரிச்சு நம்ம வச்சிருந்தாலும் ஸ்டேஜுக்கு போயிட்டு அங்க இருந்து கொடுக்கற காசு, அந்த பூவு பழங்கள் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க பாருங்களேன், அந்த காசுக்கு உலகத்துல எந்த இணையும் கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம 1008 கஷ்டமாக இருந்தாலும் ஸ்டேஜுக்கு போகையில் பவுடர் அடிச்சுட்டு நம்ம ஒரு கெத்தோட நம்ம மேடை ஏறையில் இருக்கிற சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை, அப்படிதான் சொல்லணும்.
4: நிஜம்தான், நீங்க சொல்றப்ப அந்த மகிழ்ச்சியும் அந்த பெருமிதமும் உங்க கண்ணுல பார்க்க முடியுது, சொல்லுல உணர முடியுது.
5: கண்டிப்பாங்க.
4: சரி, என்ன பாடல் கேட்கலாம் இரண்டாவது பாடலா?
5: சின்ன பொண்ணு அவங்க பாடின பாட்டு கேட்கலாம்.
4: என்ன பாடல்னாலும் சின்ன பொண்ணு அவங்க பாடின பாடல்.
5: எனக்கு குருனா அக்கா சின்ன பொண்ணு அவங்க தான், அக்கா தஞ்சாவூர்காரவங்க. அவங்கள பார்த்துதான் எனக்கு நம்மளாம் கருப்பா இருக்கும், எப்படி மேடையில எல்லாம் ஏற போறோம் பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு குருனா சின்ன பொண்ணாக்கா, காரியாபட்டில வந்து லட்சுமி அம்மா இருந்தாங்கல்ல, அவங்கதான் எனக்கு மேடை கொடுத்தவங்க. காரியாபட்டி லட்சுமி அம்மா இப்ப இறந்துட்டாங்க, பருத்திவீரன் புகழ். ஏடங்கா டுங்கா தவிட்டு காரி மங்கா துங்க மவுசு காரி மதுரை டவுனுக்குள்ள.

0: அந்த பாட்டில் அவங்க ஃபேமஸ் ஆனவங்க. அம்மா வந்து எனக்கு முத முதல்ல மேடை கொடுத்தாங்க, சின்ன பொண்ணாக்கா தான் எனக்கு ரோல் மாடல்.
1: சரி, உங்களோட விருப்பத்தில் சின்ன பொண்ணு அம்மா அவங்க பாடின பாடல் காற்றலையில் ஒளி உலா வர இருக்கு. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: அம்மா, நீங்க இப்ப ஒரு பெண்ணாக இருந்து ஒரு இசைக்குழுவை நிறுவி இவ்வளவு தூரம் பயணம் செஞ்சதுல நீங்க ஒரு பெண்ணா இருந்து சந்திச்ச சவால்னு எனக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த கிராமிய இசை
1: நிறைய நிறைய ஊர்கள்ல அந்த மாதிரி நடந்திருக்கு. நிகழ்ச்சிகளை போவோம், டைமிங்க்கு போயிருவோம். அவங்க ஏதாவது இந்த திருவிழா நடத்துறதுல கொஞ்சம் லேட் ஆயிருச்சுன்னா வச்சிருச்சுன்னா அந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது போக மேடைக்கு போறோம் சொன்னா அஞ்சு கேர்ள்ஸ், குறைஞ்சது அஞ்சு கேர்ள்ஸ் கொண்டு போவோம், அஞ்சு இல்லைன்னா ஏழு அந்த மாதிரி கேர்ள்ஸ் கொண்டு போவோம். அது பிள்ளைங்களை மேக்கப் பண்ண விட மாட்டாங்க, பக்கத்தில் வந்து நின்றுக்குருவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கள்ல நான் வந்து மேடைக்கு போக மாட்டேன், மேடையில் எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்களேன்னு பயப்படுவேனே ஒழிய நான் போல்டான பொண்ணு தான். எத்தனை பேராக இருந்தாலும் நான் பேசி சமாளிக்கிற தகுதியும் எனக்கு கலைமகள் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தாலும் இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். மாங்குயிலை பூங்குயிலைனா நான் மட்டும் கிடையாது, தனலட்சுமி சேவகன் மட்டும் கிடையாது. தவில், நாதஸ்வரம், உரிமை, கீபோர்டு, கிட்டாரு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறாங்கள, இசைக்கருவி வாசிக்கிற கலைஞர்கள், அரிதாரம் பூசுறவா கலைஞர்கள், மேடை கலைஞர்கள், அத்தனை பேரையுமே சேர்த்து தான் என்னோட மாங்குவிலை பூங்கிலே கலைக்குழு. எல்லாருமே சிறப்பானவங்க தான், ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இவங்க சும்மா தான் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருமே சிறப்பான கலைஞர்கள் தான் என்னோட டீம்ல இருக்கவங்க.
0: யாரும் யாருக்கும் சலிச்சவங்களே
1: கிடையாது. இப்போ அஞ்சு மணி நேரம் நான் பாடுறேன், நான் மூணு மணி நேரம் நான் பாடுறேன்னா அவங்க அஞ்சு மணி நேரம் வாசிக்கக்கூடிய கலைஞர்கள், சோர்வே ஆகாத கலைஞர்லாம் என்னட்ட இருக்கிற கலைஞர்கள் தான். அந்த மாதிரி சிறப்பான கலைஞர்கள்.
0: அலங்காரம் செய்யறதுல இருந்து எல்லா இடங்களையும் சவால் இருந்தாலும் உங்க பேச்சு திறமையில அந்த இடத்த சமாளிக்க முடியும்.
1: அப்படி சமாளிக்க கூடியவங்க தான் லீடரா இருக்க முடியும்.
0: அது நிஜம்தான்,
1: தலைமையா இருக்க முடியும்.
0: நல்ல விஷயமும் சொன்னீங்க, சமாளிக்கணும், பிரச்சனை வரத்தான் செய்யும், அதை எதிர்கொள்றதுதான் வாழ்க்கை.
1: கண்டிப்பாங்க,
0: நல்ல ஒரு போற போக்குல ஒரு கருத்துன்னு சொல்லிட்டீங்க. வர பிரச்சனையை சமாளிங்க, பேசி தீருங்கன்னு. சரி, இப்ப என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாடறியேன் படிப்பறியேன், அந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம்
1: சுதாசினி அக்கா பாடுவாங்கல்ல, அது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அந்த பாடல் காற்று அலைகள்ல வரக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு தெம்மாங்கு பாட்டு, நீங்க பாடுற பாட்டுல ஏதாவது ஒரு ரெண்டு வரி பாடி நாங்க கேட்கலாமா?
1: கண்டிப்பா
0: பாடுங்களேன்.

0: அழகா பாடிட்டீங்க. இப்ப பாடறியன் படிப்பறியன் பள்ளிக்கூட நான் அறியன்னு
1: எங்களுக்காக தான் அவங்க அந்த இதுல சொல்லியிருப்பாங்க. சேரிக்கும் சேரணும், அப்படி பாடுங்க, நீங்க வந்து கர்நாடிக் பாடுறீங்க, சேரிக்கும் சேரனா நான் எங்களை மாதிரி
0: நாட்டுப்புற
1: பாட்டை பாடினாதான் கண்டிப்பா கிடைக்கின்றதுனாலதான் சேரிக்கும் சேர வேணும் அதுக்கு ஒரு பாட்டு படி அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல, அதனாலதான் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, உங்களோட விருப்பத்துல பாடல் இதோ காற்றுல மலர இருக்கு. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: மொழி பேசும் கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் விருதுநகர் நாட்டுப்புற பாடகி திருமதி தனலட்சுமி சேவகன் அவர்கள்.
1: அம்மா, நீங்க பாப்பனம்னு உங்க ஊர் பேரும் சொல்லியிருந்தீங்க.
2: ஆமாங்கய்யா.
1: பாப்பனம், இந்த ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே, எப்படி இருக்கும், வயல்வெளிகள் எப்படி இருக்கும், ஊர் பார்க்க எப்படி இருக்கும்?
2: எங்க ஊருக்குள்ள நுழையிலேயே என்ட்ரன்ஸ்ல ஒன்னு தோரண வயல், கருப்பசாமி, ஆலடி கருப்பசாமி தோரண வயல் இருக்கும். தோரண வயல் உள்ளுக்குள்ள நுழையிலே ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு இருக்கும். அது வந்து உணர்ந்தாதான் இந்த சொல்லையிலே எனக்கு அது அந்த உணர்வுகள்
1: புலகாங்க இருக்கு.
2: அதை கடந்து போகையில் எல்லா மக்களும் வாழ்கிறாங்க எங்கள் ஊரில். வந்து இவங்க தான் இருக்கணும், இவங்க தான் இல்லை இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது.
1: ஜாதி பேதம் இல்லாமல் எல்லாம் எல்லா
2: எல்லாருமே மாமா மச்சனன்தான் இருப்போம். அப்படின்றையில் உள்ளுக்குள்ள என்ட்ரன்ஸ்லேயே தோரண வயல்லையே ஆலடி கருப்பசாமி தோரண வயல் இருக்கும். உள்ளுக்குள்ள நுழைஞ்சோன்னே நம்ம கண்ணுக்கு ஒரு விருந்து கொடுக்குற மாதிரி இடதுபுறமா வந்து கம்மா இருக்கும். கம்மா நிறைய தண்ணி கரை நெடுக மரங்கள் இருக்கும். புளிய மரம், மஞ்சனத்தி மரம் இந்த மாதிரி இருக்கும். கருவேலை மரங்கள் நிறையா இருக்குது. அதை அகற்றியிருந்தாங்க முதல்ல, இப்போ மறுபடியும் முளைச்சிருச்சு. அதனால் கருவேலை முதல்ல நாட்டுக்கருவலையெல்லாம் இருந்துச்சு. நாட்டுக்கருவலையெல்லாம் முதல்ல கிடைக்காது இல்லைங்களா. இப்போ வந்து அதை பராமரிக்கிற விதமாக நாட்டுக்கருவலையெல்லாம் வெட்டாமல் வச்சிருக்கிறாங்க எங்கள் ஊரில். இருக்குது
1: சீம கருவலையை மட்டும் வெட்டிக்கிட்டு
2: இருக்கு. சீம கருவலையை தான் வெட்டிக்கிட்டு இருக்கோம். நாட்டுக்கருவலையில் வந்து வளர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு சின்ன கண்டு கிடச்சா கூட அதை நடுவே செஞ்சு அதை வளர்க்குறதுக்கு எங்களோட ஊர் தலைவர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வரையில் மகிழ்ச்சியான விஷயம் இல்லையா, நாட்டுக்கருவலை கிடைக்கணும்ல. நாட்டுக்கருவலை, மஞ்சனத்தி இதெல்லாம் இருக்குது. மூலிகை இதெல்லாம் சேர்ந்தது தான். இது போக இந்த ஆவரம் பூனு உள்ளுக்குள்ளே நம்ம ஊருக்கு போகையிலேயே ரெண்டு பக்கமும் ஆவரம் பூ நம்மளை வரவேற்கிற மாதிரி மஞ்ச மஞ்சர்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வாடாமல் சந்தோஷமாக சிரித்த முகமாக மஞ்ச ஆவரம் பூ. ஆவரம் பூ ரெண்டு பக்கமுமே இருக்கும், ரெண்டு கரை நடுவுமே இருக்கும். கரம்பையான ஊராக இருந்தாலும் மகிழ்வான ஊருந்தான்னு சொல்லணும் எங்கள் ஊரை.

0: இருக்கு. ஆனால் எங்கள் ஊருக்கு நினச்சிட்டு தான் பாட்டு எழுதியிருப்பாங்க போல.
1: நீங்கள் சொல்லும் போதே அப்படிதான் தோணுச்சு, உங்கள் ஊரை நினச்சி தான் பாட்டு எழுதுனாங்களான்னு கேட்க வந்து நீங்களே சொல்லிட்டீங்க.
0: ஆமாம் ஆமாம், எங்கள் ஊர் கம்மா நிறைஞ்சிச்சுன்னா கம்பிக்குடி வரைக்கும் கம்மாயில் தண்ணி கிடக்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய கம்மா எங்கள் ஊர் கம்மா. இது போக ஊர்லேருந்து உள்ளே போனோன்னா ஆலடி கருப்பசாமி கோயில் இருக்குது, உள்ளே நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. அப்புறம் எங்களோட குலதெய்வங்க இருக்காங்க. அதை தாண்டி போனால் கடைசி ஊர் கடைசியில் வேலை மரம், ஆலமரம், கருவேல மரம் இதெல்லாம் அந்த கடைசியில் என்ட்ரன்ஸ்லேயும் இருக்குது,
1: கடைசி ஊர் கடைசிலையும்
0: இருக்குது, ஊர் கடைசிலையும் இருக்குது. அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு போனாலே நம்மளோட கஷ்டமெல்லாம் தீந்துடும். அங்கே விநாயகர் கோயில் இருக்குது, வடக்க வந்து விநாயகர் கோயில் வச்சுருக்கிறாங்க, ரொம்ப சிறப்பான விநாயகர். எந்த ஊருக்கு நான் கச்சேரிக்கு போனாலும் டெல்லியே போய் பாட போனாலும் எங்கள் விநாயகரை, வடக்கில் இருக்க விநாயகரை அவரை தான் கும்பிட்றது, ஆனை முகத்தனே அப்படின்னு கூப்பிட்டு அவரை நினச்சிக்கிட்டு தான் கூப்பிடுவேன். இந்த இடத்துக்கு போகாதீங்க, அங்கே அட்வான்ஸ் வாங்காதீங்க, அது பிரச்சனைக்குரிய ஊருன்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கலாம்ப்பா, போவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்போ நம்ம விநாயகரை, அந்த விநாயகரை நினச்சிக்கிட்டாலே, விநாயகர்னாலே சிறப்பு தானே,
1: வெற்றி தீர்ப்பவர் அவர் தானே.
0: அந்த அந்த மாதிரி அவரை நினச்சிக்கிட்டு நம்ம நிகழ்ச்சி பண்ணால் சிறப்பாக இருக்கும். அதை வச்சு நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஆல்பம் சாங் கூட போட்டிருந்தாங்க, அதை என்ன வெளியிடலை. அந்த கரையோரம் இருக்க ஆலமரம், வேலை மரம் இதுக்கெல்லாம் பார்க்கையில தான் இதுக்கும் அம்மா விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் வந்து பாட்டு போட்டிருக்காங்க. எங்கள் ஊருக்காக தான் எல்லாமே போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எப்படின்னா, கரையோரம் ஆலமரம், கரைக்கிங்கில வேலை மரம், ஊரோரம் தென்னை மரம், ஊஞ்சலடும் பாப்பானம்மா அப்படின்னு சொல்லி
1: பாப்பானம்மான்னு வந்துருச்சு.
0: அவங்க கொக்குகுளோன்னு பாடியிருப்பாங்க, ஆனால் நான் பாட்டு படிச்சேன்னா இப்படிதான் பாடுவேன்.
1: நீங்க உங்க ஊரை கொண்டாந்து உங்க ஊர் புகழ அங்க சேர்த்துருவீங்களே.
0: கண்டிப்பா. கரையோரம் ஆலமரம், கலக்கிங்கில வேலை மரம், ஊர்

0: நிஜம் தான், ஊர்ல இருக்க எல்லாருமே நல்லவங்க தான்.
1: நல்லவங்க.
0: சரி, இப்ப என்ன பாடல் விருப்ப பாடல் உங்களோட விருப்பத்துல கேட்கலாம்?
1: ஏட்டங்காட்டுங்க தவிட்டுக்காரி, எனக்கு மேடை கொடுத்த லட்சுமி அம்மாவுக்காக இது சமர்ப்பணம் பண்றேன்.
0: நிச்சயமா உங்களோட விருப்பத்துல டங்காடுங்கா வரப்போகுது. பாடலை கேட்டுடலாம், இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
2: ஏ டங்காடுங்கா

0: ஆமாம், இப்போ நீங்கள் உங்கள் ஊரை பற்றி சொன்னீங்க, கேட்குறப்ப அப்படி ரொம்ப அழகாக இயற்கையோடு இயந்த வாழ்வாக தோணுது. இப்போ இப்படி இருக்கிறப்ப உங்களோட குழந்தை பருவம், இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்கும். முத முதல்ல பாட ஆரம்பித்தது இங்கே தான், முத முதல்ல பாட சொல்லி கொடுத்தது இவங்க தான் அப்படின்னா உங்களுக்கு யார் நினைவுக்கு வராங்க? நீங்கள் பாடல் எங்கே கற்றுக்கிட்டீங்க அதை பற்றி சொல்லலாமா?
1: கண்டிப்பாங்கய்யா. 9வது முடிச்சு 10வது போகையிலே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ எல்லாம் சின்ன பிள்ளையிலே கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாங்க, இப்போ பிடிச்சிட்டு போயிடுவாங்க போலீஸ்.
0: குழந்தை திருமணம்
1: அப்பெல்லாம் வயசுக்கு வந்தோன்னா கட்டி கொடுத்துட்டா தான் கௌரவமாக நினைப்பாங்க அப்படின்னு இல்லை. அப்போ வந்து எங்கள் அத்தை பையன் ஏன் சடங்குக்கு வந்தவங்க, நான் பாட்டு படிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே படுத்து கிடந்தேன். அப்போ நான் வயசுக்கு வந்த புதுசில் இது கரகட்டக்காரன் வந்து ரிலீஸ் அந்த படம் பார்த்துட்டு வந்தப்போ தான் எனக்கு சடங்கு வச்சுருந்தாங்க. அப்போ நான் அந்த பாட்டை முழுசாக படிப்பேன். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாலு எந்த நாலு அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அத்தம்மையும் சொன்னாங்க, நீ இப்படி நல்லா பாடுறிய, பாட்டு கச்சேரிக்கெல்லாம் போகலாமே. எங்கள் அக்கா எனக்கு நேரம் மூத்தவங்க கமலான்னு சொல்லிட்டு அவங்க நல்லா பாட்டு படிப்பாங்களாம். அப்போ இசையில் ஆர்வமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து வீட்டிலையே மிருதங்கம் ஹார்மோனியம்லாம் வச்சு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு நான் ஞாபகம் இருக்கு, அக்கா இப்போ நம்ம கூட இல்லை, அவங்க இருக்கையில இசை பழகுனாங்க, பாய்ப்பாடு பழகுனாங்க. கமலா தான் பாடலை, நீயாவது நல்லா பாடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சரி ஏன் நம்ம பாடக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கல, கல்யாணம் முடிச்சு போயாச்சு. இவருக்கு பாட்டு மட்டும்தான் உலகம். என் வீட்டுக்காரருக்கு சேவன் அவங்களுக்கு வந்து நான் கல்யாணம் முடிச்சு போகையில் ஒரு ட்ரங்க் பெட்டி வச்சுருப்பாங்க, இரும்பு பெட்டி. அந்த பெட்டி நிறையா பாட்டு புக்கு, ஒரு 5 ரூபா கிடைச்சாலும், 5 ரூபானா அப்போ பெருசு இல்லையா, அந்த 5 ரூபாய்க்குமே பாட்டு புக்கு வாங்கிடுவாங்க. ரஜினி பாட்டு, கமல் பாட்டு, கார்த்திக்னா அவருக்கு உயிர், நவரச நாயகன் கார்த்திக்கோட ஃபேன் அவர். சின்ன சின்ன பேப்பரில் வந்திருக்க பிட்டை கூட கட் பண்ணி உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுருந்தார், இவ்வளோ குப்பை சேர்த்து வச்சுருந்தார். குப்பை இல்லை, அது புறமே பொக்கிஷம். நான் சண்டை போடு, எதுக்கு என்ன பைத்தியம்மா நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்க, இது என்ன நீங்கள் போய் அவர்கிட்ட காமிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டிருக்கேன். அவர் வந்து வெறியர் அப்படிதான் சொல்லலாம்,
0: ரசிகரை தாண்டி வெறியர்,
1: வெறியர்னு ஒரு அந்த மாதிரி சட்டையில அந்த அயன் பண்ணி போடுவாங்க முந்தி காலத்துல ஸ்டிக்கர் வச்சு, அந்த மாதிரி எல்லா சட்டையிலயும் கார்த்திக் போட்டா இருக்கும். அந்த மாதிரி அவர் தான் பாட்டு படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தார். அவர் பாட்டை வந்து வெளிப்படுத்துறதுக்காக யார்கிட்ட வாய்ப்பு கேட்டாங்கன்னு தெரியல, ஆனால் மேடைக்கு போயிட்டார். அப்புறம் லட்சுமி அம்மா கூட போய்கிட்டு கொஞ்ச நாள் பாடிக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த அம்மா தான் சொன்னாங்க, அக்கா ரொம்ப கலையாக இருக்காங்க, ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஒரு முக அமைப்புன்னு ஒன்று வரும், அந்த அமைப்பு அவங்ககிட்ட இருக்குது, நீங்கள் சும்மா கூட்டிகிட்டு வாங்கினேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் பயந்துக்கிட்டு ஐயோ நாவல்லப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் கெஞ்சி குத்தாடி கூட்டிகிட்டு போயிட்டார். அருப்புக்கோட்டைக்கிட்ட கம்ப காமாட்சி அம்மன் கோயில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அதுதான் என்னோடய முதல் மேடை, லட்சுமி அம்மா கொடுத்த மேடை. அந்த கோயிலில் தான் முத முதல்ல நான் மேடையில் ஏறினது. மேக்கப்லாம் அழிஞ்சு ஓடுது, வேர்த்து ஒழுகுது. அப்போ சும்மா நீங்கள் குழவை போடுங்க, இந்த கோரசா இருந்தால் கூட போதுங்கான்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. அப்படியே அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு நானும் போயிட்டேன்.
0: அடே அப்பா எங்கே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டது

0: சும்மா வீட்டில் உட்காந்து பாடினேன்.
1: ஆமாம்,
0: அந்த ஆசையில் பாடினது ஒரு மேடை வரம் கருப்பு கோட்டையில் கொண்டு போய் முதல் கச்சேரி ஏற்றி விட்டு வேர்த்து சொட்ட சொட்டா நடைய வச்சிருச்சுன்ட்டீங்க.
1: கண்டிப்பாக
0: நல்ல நெகிழ்வான தருணத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
1: பொன்வானம் பண்ணி தூவுது இந்நேரம், அது ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: பொன்வானம் பன்னீர் தூவுது, இங்கே பனி மலை தான் தூவும் கொஞ்சம் நேரத்தில். பனிமலையிலிருந்து நம்ம பன்னீர் மலையை அணிச்சு வச்சுருவோம் கோடை பண்பலையின் மூலமாக. இதோ பாடல் உங்களுக்காக காற்றலைகளில் இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: வணக்கம், நான் ஆந்தகுடி இளையராஜா, கிராமிய பாடகர்.
2: அத்தமாக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒன்னு வடிச்சேன், அத்தனையும் மறந்து புட்டேன், அடியே ஒன்ன பார்த்ததுமே.
1: மலைகளின் இளவரசி, மனம் கவர்ந்த பண்பலையே, உலகறிந்த நிகழ்வுகளை உறக்கச் சொல்லும் உரிமையின் பொக்கிசமே, செவியோடு சிநேகம் கொண்டு மனதோடு மயில் கொண்ட எங்கள் கோடை மலை காற்றை.
2: கண்ணே ஒன்ன காணாமா நான் கவி பாடுறேன்,
1: தன்னிலை பாராமல் முன்னிலை கொண்டு

0: தேசமே, செவியோடு ஸ்நேகம் கொண்டு மனதோடு மயில் கொண்ட எங்கள் கோடை மலை காற்றை.
1: கண்ணே ஒன்ன காணாமா நான் கவி பாடுறேன்,
0: தன்னிலை பாராமல் முன்னிலை கொண்டு தரணியெங்கும் பெரும் புகழ் கொண்டு பல்லாயிரம் ஆண்டு நீ வாழ வேண்டுமென இந்த கிராமத்து பாட்டுக்காரனின் வாழ்த்துக்கள்.

0: இசை மொழி பேசும் கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் விருதுநகர் நாட்டுப்புற பாடகி திருமதி தனலட்சுமி சேவகன் அவர்கள்.
1: அம்மா, நீங்க உங்களோட பயணத்தை பார்க்கும்போது இப்ப இன்றைய சூழல்ல ஒரு நாட்டுப்புற இசையாக இருக்கட்டும், கிராமிய பாடல்களாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், மக்கள் மத்தியில் எப்படி வரவேற்பு இருக்கு, என்ன மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் உங்களை இப்போ கூப்பிடுறாங்க அப்படின்றத சொல்லலாமா?
2: நாட்டுப்புற கலைஞர்னா இப்போ வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நாசிக் டோல்னு ஒன்று கூப்பிட்றாங்க. நம்ம பாரம்பரிய இசை வந்து தவில் நாதஸ்வரம். சங்கீதம்னு சொன்னாலே, இசைன்னு சொன்னாலே நாதஸ்வரம் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. என்னோட பெரிய குருக்கள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து நாதஸ்வர கலைஞரை தான் முதல்ல போட்டுருவாங்க. ஹார்மோனியம், நாதஸ்வரம், தவில், உரிமை, கிடிகிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கலை இருந்துச்சு, இப்போ நிறைய கலை இல்லாமல் போயிட்டுருக்கு. இதுக்கு காரணம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம போற்றி மதிக்கக்கூடிய கலைகளை, கலைஞர்களை ஊக்கப்படுத்துகிற விதமாக அரசு விழாக்களில் நம்ம பாரம்பரியமான கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், கோயில்கள்லேயும் கொடுக்கணும். அவங்களால நான் முடியலை, ஒரு 50 வயசு 60 இப்போ எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நான் வந்து மேடை ஏறி போய் நிகழ்ச்சி பண்ண முடியலைன்ற பட்சத்தில் இப்படி அரசு துறைகளில், கலை சார்ந்த துறைகளில் வந்து ஒரு சின்ன வேலைகளை கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தினா நல்லாயிருக்குன்றது என்னோட தாழ்மையான கருத்து. நிறைய கலைஞர்கள், நல்ல பெரிய கலைஞர்கள்லாம் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கையில ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அதனால் கலைஞர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக நம்ம கலைகளை ஊக்கப்படுத்துங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நாசிக் டோலு, பேண்ட் செட்டு, பேண்ட் வாத்தியம் சொல்கிறாங்க
1: இல்லையா,
2: அது அதெல்லாம் வந்து வெள்ளக்காரன் கொண்டு வந்தது. நம்ம ஏன் இசைக்கலைஞர்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்கன்றது, நம்ம தூத்துக்குடியில் ஒரு நண்பர் இருக்காங்க, தமிழண்டா இயக்கத்திலேருந்து ரொம்ப அதை வந்து பாரம்பரியமாக இப்போது ஒரு 5 வருஷமாக நான் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. கலெக்டர் வரைக்கும் வந்து பார்க்குறாங்க எல்லாருமே. அந்த இதை நம்ம கலைய பாட்டி தாத்தா வெத்தலை பாக்கு போட்டதுலேருந்து, பழைய சோறு சாப்பிட்டா எந்த நோயுமே இல்லை, எனக்கு சுகர் இருக்குன்னு சொன்னாங்க, ப்ரெஷர் இருக்குன்னாங்க, எனக்கு அட்டாக் இருக்குது, 3 அட்டாக் இருக்குது, 3 பிளாக் இருக்குது எனக்கு. அப்படி இருந்தும் நான் மாத்திரை மருந்து அவ்வளோக்கா எடுத்துக்கல. ஏன்னு சொன்னால் நான் நல்லா வேலை பார்ப்பேன், சாப்பிடுவேன், மேடைக்கு போனால் எனக்கு எந்த நோயுமே இல்லைன்ற மாதிரி மறந்துட்டு தான் போயிடுறேன். கோடை பண்பலை மூலியமா நான் வந்து கேட்டுக்கிறது என்னன்னா, கலைஞர்களை ஊக்கப்படுத்துங்க,
1: கலையை கண்டிப்பா வாழ வைக்கணும், அந்த கலையை அழியாம நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு
2: வரணும். நாட்டுப்புற கலையில இல்லாத விஷயமே கிடையாது. ஒன்னொன்னா இப்ப நம்ம பேசினா 4 நாளைக்கு பேசலாம், 4 நாளா பேசிக்கிட்டே இருக்கலாம் தான் சொல்லணும். அந்த கலைஞர்கள் வந்து கடகடன்னு வாசிக்கையில அங்க வீட்டுக்குள்ள என்ன டிவி சத்தத்துல இருந்தாலும் அந்த இசை வந்து அங்க கேட்கும். அப்போ என்ன ஏதோ விழா நடக்குது வெளியில் வந்து பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறது எப்படி இருக்குது? நீங்கள் நாசிக் டோல் கொண்டு வந்து வாசிக்கிறது எப்படி இருக்குது?
1: இது நம்ம கலை, நம்மளோட வாத்திய கருவி, நம்மளோட ஆட்கள் வாசிக்கிறப்ப பிரமாதமாக இருக்கும்.
2: எப்படி இருக்குது? அதை வந்து ஊக்கப்படுத்தணும்.
1: நிச்சயமாக நிச்சயமாக அதற்கான வழிகளும் எடுப்பாங்க, அதற்கான முயற்சிகளும் தொடர்ந்து எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க அரசாங்கம். இப்போ இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்க விரும்புகிறீங்க?
2: இவருக்கு பிடிச்ச பாட்டு, எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச பாட்டு, மணியே மணிக்குயிலே மாலையிலங்கதிரலகே, அந்த பாட்டு.
1: சரி, உங்களுக்காக உங்களோட விருப்பத்துல.
2: என் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச பாட்டு.
1: ஆமா, உங்களுக்காக உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக இந்த பாடல். இதோ காற்று அலைகளில் கோடை பண்பலை 100.5.
3: மணியே மணிக்குயிலே மாலையிலங்கதிரழகே, கொடியே கொடிமலரே, கொடி

0: ஒரு நாட்டுப்புற கலைஞராக இருந்து நான் இந்தந்த ஊர்கள்லாம் போய் வாசிச்சிருக்கேன், வெளியூர் போனேன், அப்படியே அப்போ இங்கெல்லாம் போவேன்னு கூட நான் நினச்சி பார்த்தது இல்லை. இந்த மாதிரியான மேடைகள்லாம் கிடைத்தது, இந்த மாதிரி மேடை எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்காத மேடை அப்படின்னு நீங்கள் சொல்லுனா எந்த மேடை எந்த ஊர் அப்படி சொல்லலாமா?
1: வளைய பூங்குளம், கமுதி பக்கத்தில் வளைய பூங்குளம். இந்த மேடை வந்து நான் மறக்கவே முடியாது. சிவராத்திரிக்கு வந்து ஆளே கிடைக்க மாட்டாங்க,
0: அவங்களுக்கான டிமாண்ட் இருக்கும், ஆள் இருக்க மாட்டாங்க,
1: இருக்க மாட்டாங்க. அது சிவராத்திரி அப்போ ரொம்ப ரொம்ப ரேராக தான் கிடைப்பாங்க. அந்த மேடை தவிலுக்கு ஆளே கிடையாது. அன்னைக்கு தவில் கொண்டு போகணும், தவில் அடித்தாதான் சாமி வரும். தவிலே இல்லையே எப்படி சாமி வரும்? நாதஸ்வரமும் இல்லை, தவிலும் இல்லை, நாங்கள் எல்லோரும் போயிட்டோம். ஊர் பூரா கட் அவுட். அப்படியாப்பட்ட ஊரில் தவிலு நாதஸ்வரம் இல்லாமல் போயிருந்தால் எப்படி இருந்திருக்கும் நீங்களே சொல்லுங்கள். மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். ஒரு முக்கியமான கலைஞர்கிட்ட சொல்லி இப்போ வந்து அழகர் கோயிலில் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஐயா, அவங்கள வர சொல்லி இந்த மாதிரி வந்து இப்படி ஆயிட்டோம், நான் கோயிலுக்கு தான்ப்பா வாசிப்பேன், நான் இங்கே வர முடியாதுன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் சும்மானாலும் வந்தால் போதும், நாங்கள் மேனேஜ் பண்ணிடுவோம்னு சொல்லி வர சொல்லிட்டோம். நாலஞ்சு நையாண்டி வாசி வாசித்து போய்கிட்டு இருக்கு. இவர் ஒரு பாட்டு வேற பாடிட்டார், விநாயகர் துதியெல்லாம் பாடி போயிட்டுருக்கு. அப்போ வரார் அந்த தவில் கலைஞரும் நாதஸ்வர கலைஞரும் வராங்க. அது வரைக்கும் எனக்கு உயிரே இல்லை. அந்த மேடையை மறக்க முடியாத மேடை இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எப்பயுமே தவறு ஆயிடக்கூடாதுன்றக்காக கலைஞர்களை வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கணும். அவங்களும் நம்மகிட்ட நண்பாக இருந்தால் தான் இந்த வேலையை செய்ய முடியும்.
0: ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்தது தான் ஒரு கலை
1: குடும்பம்.
0: கடினமான சூழலும் கூட பணமும் வாங்கியாச்சு, ஆளக்கான என்ன சொல்ல
1: அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த இடத்துல நல்லா இல்லைன்னு சொன்னா நம்ம பேர் கெட்டு பேர். இப்ப வரைக்கும் அவங்க எந்த ஒரு நல்லது விசேஷனாலும் எந்த விசேஷனாலும் அம்மா நீங்க வந்துருங்க, ஐயாவை கூட்டிட்டு வந்துருங்க, பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துருங்கன்னு இப்பயும் கூப்பிடுறாங்க.
0: அதுதான் வேணும்.
1: அந்த அளவுக்கு நம்ம ஒரு குடும்பமா தான் இருந்திருக்கோம்.
0: நல்ல இந்த அனுபவத்தையும் பகிர்ந்துகிட்டீங்க, சரியான விதத்துல ஒரு குழுவை கையாளுறதோட முக்கியத்துவத்தையும் சொல்லிட்டீங்க. இப்ப என்ன பாடல் கேட்கலாம்?
1: இளம் வயசு பொண்ண வசியம் பண்ணும் வளவிக்காரு.
0: ஒரு ரெண்டு வரி பாடுங்களேன் எங்களுக்காக.
1: இளம் வயசு பொண்ண வசியம் பண்ணும் வளவிக்காரே.

0: அடி போட்டு கடி, பொன் வளையல் பூட்டு கடி, நீ போட்ட பின்னே பாரு நான் பொண்ணு மணி தேரு.
1: சரி, வசியம் செய்ய பாடல் இதோ காற்றலைகள்ல இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: அம்மா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம்.
1: சரிங்க.
0: இப்போ நீங்கள் சொல்லும்போது உங்கள் வயதையும் குறிப்பிட்டீங்க. இவ்வளோ வயது ஆயிடுச்சு, நாங்கள் கலை சார்பாக போகிற மேடைகளுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் குறையிற சூழலில் இருக்குன்னு. இப்போ இந்த சமயத்தில் யாராவது அடுத்து வாய்ப்பாட்டு படிக்கணும், இல்லை நாட்டுப்புற இசை சார்பாக திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் சொல்லி கொடுக்குறீங்களா? அதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கீங்களா?
1: அவர் பண்ணிட்டு தான் இருந்தார். கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து மாலை நேரத்தில் வந்து ஃப்ரீயாகவே விருப்பப்படுறவங்க வரலாம், வந்து படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல விநாயகர் பாட்டிலருந்து களை எடுக்கிறது, நாற்று நாடுறது, அந்த மாதிரி நிறைய பாட்டுகளை வந்து அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை அப்புறம் சொல்லி கொடுத்தாரு. இப்போ நான் என்னோட இதில் வந்து இப்போ என் பேத்தி படிக்கும், என்னோட பேத்தி வந்து 7வது தான் படிக்கிறாங்க. பரதநாட்டிய கலைஞராக பயிற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம், வர செப்டம்பரில் வந்து சலங்கை பூஜை நடக்க போகுது பாப்பாவுக்கு. பாப்பா வந்து முத முத மேடையிலேயே கேபிஎஸ் அம்மாவோட பாட்டு தான் பாடினாங்க. பழம் நீ அப்பா, ஞான பழம் நீ அப்பா, தமிழ் ஞான பழம் நீ அப்பா, அந்த பாட்டு தான் முத முதல்ல பாட்டு படித்தாங்க. இப்போ பாடுறதுக்கு கூச்சப்படுறாங்க. இப்போ நான் இல்லைனாலும் நம்ம கலை வளரணுன்றக்காக பாப்பாவை பாட வச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: இப்போ யாராவது பக்கத்தில் இருக்க குழந்தைகள், இல்லை வேற யாராவது பொதுமக்கள்லேயே இப்போ நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு நாங்கள் வந்து உங்கள்கிட்ட பாட்டு படிக்கணும், இல்லை உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி குறிப்பிட்ட சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னா கேட்கலாமா?
1: கண்டிப்பாக ரெடியாக இருக்கேன். என்னோட இதில் வந்து எனக்கு தெரிஞ்சத விஷயங்களை வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கலையை வளர்க்கணுன்றது தான் எனக்கும் அவருக்கும் ஆசை தான். இப்போ என் பையன் படிச்சுட்டாரு, சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆன்லைன்லேருந்து ஃபாரின்லாம் வந்து படிக்கிறாங்க, ரஷ்யா அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகள்லேருந்து படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. என்னால் முடிஞ்சதை நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நிறையா சொல்லி

0: நினைக்கிறேன்.
1: சரிங்கம்மா, இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எங்களுக்கு உங்களோட அலைபேசி எண் ஏதாவது தொடர்புக்கு கொடுக்கலாமா?
0: கொடுக்கலாம், கண்டிப்பா கொடுக்கலாங்கய்யா.
1: சரி, உங்களோட எண் சொல்லிடலாமா?
0: 84 89 58 24 64, இது என்னோட நம்பரு, எப்ப வேணாலும் கூப்பிடலாம். கலை விஷயமா, கலை சம்பந்தமா, கலை சந்தேகங்களை கண்டிப்பா கேட்கலாம், நானும் கண்டிப்பா சொல்லுவேன். படிக்க விருப்பம் இருக்கிறவங்க போன் மூலமா கூட படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன்ல கேட்டீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிடுவேன்.
1: சரிங்கம்மா, இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு செஞ்சு எங்களோட உங்களுடைய இந்த இசை பயணத்தை பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு.
0: சரிங்கய்யா,
1: ஒரு பாட்டு உங்களுக்கு பிடித்த மேடையில நான் இந்த பாட்டை பாடணும்னா அடே அப்பா இன்னொரு தடவை பாடுங்கன்னு கூட்டவே கேட்கும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டு மீண்டும் மீண்டும் எல்லா மேடைகள்லயும் பாடின ஏதாவது ஒரு பாட்டு. ஒன்ஸ் மோர் பாட்டு.
0: ஒன்ஸ் மோர்னா ஆந்தங்குடி இளையராஜா தம்பி பாடியிருக்க பாட்டு தான். அத்தை மக ஒன்னு நினைச்சு நானும் அவரும் பாடுவோம். அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு.
1: சரி, எங்களுக்காக பாடுங்களேன்
0: மாமா.

0: ஆமாமா, என் ஒன்ன நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சேன், அத்த ஒன்ன பார்த்த நிமிஷம் அத்தனையும் மலர்ந்துருச்சே.
1: அத்தனையும் மலர்ந்துருச்சேன்னு பாடலை மலர வச்சிட்டீங்க. சரி, நிகழ்ச்சியோட நிறைவா என்ன பாடல், விருப்ப பாடல் உங்களோட விருப்பத்துல?
0: ராசாவே ஒன்ன நம்பி.
1: ராசாவே ஒன்ன நம்பி. சரி, அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். அந்த பாடலும் ஒரு வரி எங்களுக்காக பாடலாமா?
0: கண்டிப்பா
1: பாடிருங்களேன்.
0: ராசாவே

0: ரொம்ப அழகாக பண்ணீங்க. அம்மா, இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி எங்களோட பயணித்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தமைக்காக எங்களுடைய நன்றி பல பல, வாழ்த்து பல பல. இன்னும் நிறைய உயரம் தொடணும். நாட்டுப்புற இசையை பல இடங்களுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்னும் சேர்த்து நல்ல மென்மேலும் உயரணும்னு கோடை பண்பலை சார்பாக வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறோம்.
1: நன்றி, நன்றி, வணக்கங்க.
2: கானகங்கை உங்கள் கோடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது. விருந்தினர் விருப்பம் தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் விருதுநகர் நாட்டுப்புற பாடகி திருமதி தனலட்சுமி சேவகன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், கணினியாக்கம் வை முகமது அலி. நன்றி, வணக்கம் நேயர்களே.

ஆடி மாதத்தை குறைவில்லாமல் சொல்லி சொல்லி வாழைக்காற்று வீச, ஆசையாசையாய் கேட்கும் பாடல்களோடு ரசனையும் ஒன்றிணைந்து பாடும் நீரமாய் கோடை பண்பலை 100.5 நினைவி சுகம். இன்றைய நினைவி சுகம் சந்திக்க இருக்கும் மாவட்டம் முட்டை மாநகரம். கறிக்கோழிகள் அதிகம் வியாபாரமாகும் மாவட்டம். இந்த ஊர் ஆஞ்சநேயர் கோயில் மிகவும் பழமை வாய்ந்தது. நாமகிரி என்னும் பழைய பெயரை கொண்ட மாவட்டமான நாமக்கல் மாவட்ட அன்பர்களை அன்போடு அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவி சுகம். நேயர்கள் வரலாம் 24 24 24 24 24 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு 45 42. நேயர்களோடு பயணிக்க காத்திருக்கிறேன் சசிரேகா குமரகுரு.

0: நாமக்கல் மாவட்ட அன்பர்கள் மட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். மற்ற அனைத்து மாவட்ட அன்பர்களும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் முதல் அன்பர், வாங்க. வணக்கம்.
1: இரவு வணக்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நடந்தை புளியம்பட்டியில இருந்து சிவகாமி ரங்கசாமிங்கம்மா.
0: சரிங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: தங்க கொலுசு படத்துல இருந்துங்கம்மா, ஒரு தங்க கொலுசு, அந்த பாட்டு வேணுங்கம்மா.
0: நான் தந்த பரிசு, அப்படியா?
1: ஆமாங்கம்மா.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, பரிசு பாடலா ஒலிக்குது இப்போ. கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஒருவந்தூர், நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூர், மெக்கானிக்கல் மூர்த்திங்க.
0: சரிங்கய்யா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: நல்லவனுக்கு நல்லவன் இருந்து உன்னை தானே அப்படிங்கிற பாடல். என அழிம நண்பர் கருணாநிதி அவர்களுக்கும் ஒருவந்தூர் மக்களுக்காகவும்
0: அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் ஒலிக்கிறது கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: பண்பலையின் நேச உறவுகளை, நேய உறவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவி சுகம். இணைப்பில் வர காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: அம்மாவிற்கு இறைய வணக்கம், இரவு வணக்கங்களுடன் கைலாஸ் மலை மலருங்க. அம்மா
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: மலர் படம் வந்து சத்துகிரியன், மாலையில் யாரோ அந்த பாடல் போடுங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா.
0: பாடல் வந்துட்டே இருக்கு கோடை பண்பலை 100.5 ஸ்வர்ணலதாவின் தனித்த குரலில்.

0: நேயர்களின் பெயர்களையும் இசைத்தூரிகையால் காற்றலையில் எழுதி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்பள்ளி ஐந்தின் நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து?
1: நாமக்கல் ஜேடர்பாளையத்திலிருந்து ஜோதிமணி. தீனதயாள, நலமா இருக்கீங்களாம்மா?
0: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கோம்மா. என்ன பாடல் கேட்கலாம்?
1: வசந்தத்தில் ஒரு நாள்ல இருந்து, வேண்டும் வேண்டும் உங்கள் உறவு, வெண்பணி தென்றல், எனக்கு ரொம்ப அந்த பாடல்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான விருப்ப பாடல், பிடிச்ச பாடல் வருது கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல இருந்து கமலி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க கமலிமா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: முள்ளும் மலரும் படத்துல இருந்து நித்தம் நித்தம் நெல்லு சோறு அந்த பாடல்.
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு கோடை பண்பலை 100.5 இதுல இருந்து.

0: சுவையோடு பாடல் ஒலித்தது வாணிஜெயராமின் தனித்த குரலில். கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் 12:30. இணைப்பில் வர காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நாமக்கல் மாவட்டம் தீபாராமசாமி பேசுறேங்க மேம்.
0: அதிகமாமா நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: கடலூர் கவிதைகள் இருந்து. கொடியிலே மொழி.

0: உங்கள் இதய கூட்டிற்குள் இனிசை மழை கவுடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் நாமக்கல் மாவட்ட அன்பர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம், நாமக்கல் திண்ணமலை முருகேஷ்.
0: சரிங்கய்யா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: சத்தியவான் படத்திலிருந்து எப்பவும் நான் தாண்டா பாடல் கொடுங்க.
0: பாடல் வந்துட்டே இருக்கு கூடை பண்பலை 100.5 இருந்து.

0: சொல்லுங்கய்யா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் நாமக்கல் மாவட்டம் பள்ளிவளையம் ஓடப்புள்ளி அக்ரஹாரம் 1-ஆம் பறையிலிருந்து பேசுறோம்.
0: பேர் சொல்லுங்கய்யா.
1: ஆர் சிவகுமார்.
0: சிவகுமார் ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: கரகாட்டார படத்துல இருந்து ஊறி விட்டு ஊறு வந்து
0: பாடல் வந்துட்டே இருக்கு. கோடை பெண்மலை 100.5 இதிலிருந்து.

போல கட்டல எங்க கதை போலது நடக்கலையா. வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா.

0: மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ராசிபுரம் வட்டம் சின்னக்காக்காவது என்னும் கிராமத்தில் இருந்து திருப்பதி பேசுகிறேன்.
0: சரிங்க ஐயா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: படத்தின் பெயர் ஊரு விட்டு ஊரு வந்து பாடல் வரிகள் சொர்க்கமே என்றாலும்.
0: உங்களுக்காக பாடல் ஒலிக்குது சொர்க்கமே என்றாலும், கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: தேன் சுட்டும் செந்தமிழ் பண்பலை கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல்காட்டில இருந்து தே கே கருப்பண்ணன்.
0: சரிங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: இறைந்த கைகள் அந்தி நேர தென்றல் காற்று.
0: உங்களுக்காக காற்றலையில் கரைகிறது அந்தி நேர தென்றல் காற்று.

நாமக்கல் மாவட்ட அன்பர்களை சந்தித்து விடைபெறுகிறது இன்றைய நினைவே சுகம். மீண்டும் கேட்கலாம் நினைவே சுகம் நாளை இரவு 10 மணிக்கு. அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட அன்பர்களை வரவேற்று கோடை பன்மலை 100.5 இனி கேட்கலாம் இடைவிடாத பாடல்களோடு இரவு சிறகு. வரும் வரை இசையோடு இணைந்திருப்போம்.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இன்னிசையால் இசை சீர்கடித்து உங்கள் உள்ளங்களில் இனிமையை விதைக்கவும், நினைவுகளின் வாசலை மெதுவாய் திறக்கவும், உணர்வுகளுக்கு உயிரூட்டவும் இரவின் நெஞ்சில் இசைப்பூக்கள் மலரச் செய்ய வருகிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. உங்கள் இரவுக்கு இசை சிறகாக உங்களோடு நான் வசீகரன்.

0: இனிதே நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 11 மணிக்கு.
1: நமது கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நிகழ்ச்சி பூக்கள். காலை 5 மணிக்கு கேட்கலாம் அருள் மாலை. காலை 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரிஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக புதுமறை பொழிவு. 6:20 ஆலய உலா. 6:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். காரைமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல். கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கேட்கலாம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7 மணிக்கு கேட்கலாம் சுகமான காலை. 7:20 பாட்டும் பதமும். 7:35 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. 8 மணிக்கு கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். கரூர் மாவட்ட நேயர்களுக்காக 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மிஸ்டர் கோல்ட் ரிஃபைண்ட் சன்ஃபிளவர்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலர்ந்துள்ள புத்தம் புதிய காலை பொழுது நல்லனவற்றை மட்டுமே அனைவருக்கும் வாரி வழங்கிடும் எனும் வாழ்த்தொழியோடு கானம் பாடும் காற்றின் முகவரி 100.5 MHz கொடைக்கானலின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே தொடங்குகின்றன. நேயர்கள் இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை 100.5 MHz மற்றும் தஞ்சை சுற்று வட்டார நேயர்கள் 101.2 MHz அலைவரிசைகளில் கேட்டு ரசிக்க அன்போடு அழைக்கின்றோம். இன்று சக வருடம் 1948 சிராவண மாதம் 14ஆம் தேதி பிரபவ ஆண்டு ஆடித்திங்கள் 20ஆம் நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆகஸ்ட் 5 2026 புதன்கிழமை நேரம் காலை 4:57.

வணக்கம் நேயர்களே. இறை வழிபாடு என்பது மனதை சுத்தம் செய்யும் நிகழ்வு. சமைத்த பாத்திரத்தை கழுவினால் அதில் மீண்டும் சமைக்கலாம், அப்படியே விட்டுவிட்டால் கெட்டு துர்நாற்றம் வீசும். அதுபோல மனதை தூய்மைப்படுத்தும் நிகழ்வான இறை வழிபாட்டை இசை மூலம் அரங்கேற்றும் அருள்மாலை கொடை பண்பலை 100.5 MHz இப்பொழுது தொடங்குகிறது.

நேரம் காலை 5:20, கொடை பண்பலை 100.5 MHz அருள் மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பக்தி என்பது அழுது கதறுவது அன்று, பிச்சை எடுப்பது அன்று. அது ஆனந்தமும் இறை அருளும் நிறைந்தது. அது நாம் பார்க்கும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் பார்ப்பதே அது.

நேரம் காலை 5:30, கொடை பண்பலை 100.5 MHz அருள் மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் நம்பிக்கை ஒன்றினாலேயே கடவுளை இம்மையில் காண முடியாது, கடமையை செய்யும் போதுதான் கடவுளை காண முடியும் என்கிறார் மகாத்மா காந்தியடிகள்.